இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 27 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் காலை 5 மணி 55 நிமிடம் 48 வினாடிகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை கள்ளாமை 29 அதிகாரம் 9வது குறட்பா.

களவு அல்லாத பிற நல்ல முயற்சிகளை செய்து பொருள் தேடி வாழ்தலை தெளியாதவர்கள் அளவு கடந்த செலவுகளை செய்து அக்களவாலேயே அழிவர்.

நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனிவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மரளை மொழி பங்கிருக்கும் மரளை எஸ் சதீஸ்வரி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தருமபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையத்தின் இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரியின் நலம் தானி, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைவாள் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லும்போது வழங்குகிறார் தவத்திருக்குன்றக்குடி

அன்னம்பல் அடிகளார் அவர்கள் 9:05 அழகு குட்டி செல்லம், 10 மணிக்கு எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனையின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. அதனைத் தொடர்ந்து வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மலர் மொட்டுக்கள் என்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் எம்பிரான்அள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 12:50 திரையிசை, தொடர்ந்து சூழல் காப்பு மற்றும் மேலிசை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 திரையிசை. 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் கோழி பண்ணையில் கழிவு மேலாண்மை, கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவர் கே சர்மா அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து கோழி பண்ணையில் தீவன மேலாண்மை, கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவி பி கீர்த்தனா அவர்களின் உரை கேட்கலாம். 2:30 ஒருவிட பாடல். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு சுற்றமும் நட்பும் நாடகம். 5 மணிக்கு திரை இசை. 5:05 மாலை தன்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோவில். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் விழா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் தென்கட்சிக்கு வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தவர்கள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். 7:25 வயல்வெளி என்ற நிகழ்ச்சியில் நிலக்கடலையும் செம்மறியாடு வளர்ப்போம். ஈரோடு பாப்பாத்தி காட்டுப்புதூர் கே மோகன்ராஜ் அவர்களுடைய நிர்வாகம். தொடர்ந்து ஆமணுக்கு வீரிய ஒட்டு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். ஏத்தாப்பூர் மரவழி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெகதாம்பாள் அவர்களின் உரை கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல் விடுகதை. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேயர்கள், இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.

0: 1,200 seconds, surpassing the earlier 700 seconds test held in January this year. The successful test positions India at the forefront of advanced aerospace capabilities and continuously emerging war technologies. It also validates both the combustor design and the capabilities of the state-of-the-art test facility, strengthening India's hypersonic cruise missile development program. The centre has moved to significantly strengthen protections for outsourced and contractual workers engaged across central ministries, departments, autonomous bodies and central public sector enterprises through a new set of procurement-linked compliance measures for the labour codes. The Ministry of Labour and Employment said the reforms aim to ensure timely payment of wages, mandatory remittance of social security contributions, greater accountability of contractors and principal employers, and stronger enforcement mechanisms against violations of labour laws. The US has proposed to increase the minimum wages paid to hire an employee under the H-1B visa program by 30% over the previously fixed limits, a move the administration claims will help prevent foreigners from undercutting salary of US nationals. India's under-15 girls delivered commanding performances in the semi-finals at the Asian Boxing Under-15 and Under-17 Championships, with nine boxers advancing to the finals across weight categories in Tashkent yesterday. In IPL cricket, Gujarat Titans defeated Rajasthan Royals by 77 runs at the Sawai Mansingh Stadium in Jaipur last night. Today, Chennai Super Kings and Lucknow Super Giants will clash at M.A. Chidambaram Stadium. And that is the end of this news bulletin.
1: Neram Kale, 6 mani 10 nimidam.
2: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலை ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறைய தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரின் நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம், துன்பம், ஆசை, நிராசை, மகிழ்ச்சி, வருத்தம், கருணை, கண்ணோட்டம், கடமை, பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணம்

0: உணர்வுகள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15 நிமிடம். நேர்களை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை. பக்திமயமான பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க இதமாக காத்திருக்கிறது. இன்மையோடு இறைவனை தரிசிக்க முதல் பாடலாக TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் அழகென்ற சொல்லுக்கு முருகா என்ற பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் என்றும் என்றென்றும். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: 6:22 கேட்டிருக்கிறோம், இது பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஏகன் உன்னை என துவங்கும் பாடல், பாடலை பாடியிருக்கிறார்கள் நாகூர் EM, அனிஃபா, சரளா ஆகியோர். கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: ஆறு மணி 27 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நான் நேசிக்கும் என துவங்கும் பாடல் நிகழ்ச்சி. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹெலன் சத்யா, பெட்டி சத்யா, ரூபி சத்யா ஆகியோர். கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் ஏகச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய கற்பனை என்றாலும் இன தொங்கும் பாடல்.

0: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் இனக்கவர்ச்சி பொறிகள்னு பங்கு, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இனக்கவர்ச்சி பொறிகளின் அடிப்படை தத்துவம் என்ன? இனக்கவர்ச்சி பொறிகள் பூச்சிகளின் இயற்கை இனப்பெருக்கத்தை நடத்திக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டவை. பெண் பூச்சிகள் சுரக்கும் பெரோமோன் எனும் வாசனை பொருளை பயன்படுத்தி ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கின்றன. இதன் மூலம் பூச்சிகளுடைய இனப்பெருக்கம் தடுக்கப்படுகின்றன. இந்த பொறிகள் பெண் பூச்சிகளின் வாசனை தடவி செயற்கையாக தயாரிக்கப்பட்ட லெமினோன் அல்லது ஜெல் வடிவில் உள்ள ஸ்பெரோமோன்களை பயன்படுத்தப்படுகின்றன. ஆண் பூச்சிகள் இந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு பொறியில் விழுவதன் மூலம் அழிக்கப்படுகின்றன அல்லது சேகரிக்கப்படுகின்றன. ஒரு ஆண் பூச்சி அழிக்கப்படும் போது 200-300 புழுக்கள் உற்பத்தி தடுக்கப்படுகிறது. இது பயிர் சேதத்தை குறைக்க சிறந்த முறை. பூச்சிகள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் தாக்குதலை முன்னறிவதற்கும் இனக்கவர்ச்சி பொறிகள் உதவுகின்றன. தினமும் 2-5 பூச்சிகள் ஒரு பொறியில் உழுவதன் மூலம் பூச்சி அளவை கணிக்கலாம். இவை குறிப்பாக காய்கறி, பந்தல் பயிர்கள், நெல் பயிர் வகைகள் தாக்கும் பூச்சிகளான அமெரிக்கன் காய்ப்புழு, கத்திரிப்புழு, பழத்துளைப்பான், தண்டு துளைப்பான் போன்றவற்றை கட்டுப்படுத்துகின்றன. ரசாயன மருந்துகளை விட இது சூழலை மாசுபடுத்தாதது. பெண் பூச்சிகள் ஆணுடன் சேராமல் கருவூரா முட்டைகளை இடுவதால் புழு உற்பத்தி நின்று விடுகின்றன. இதனால் பயிர் மேன்மை செலவு குறைகின்றன. பொறிகளினுடைய வகைகள் என்னென்ன இருக்குது? புனல் வடிவ இனக்கவர்ச்சி பொறி காய்கறி புழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. இது ஆண் பூச்சிகளை கவர்ந்து பாலித்தீன் பையில் சேகரிக்கின்றன. விளக்கு பொறிகள், மஞ்சள் ஒட்டும் அட்டை பொறிகள் ஆகியவை இனக்கவர்ச்சியுடன் இணைந்து பயன்படுத்தப்படலாம். பெரோமோன் சிமிழ்கள் 30-40 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்படுகின்றன. ஒரு ஏக்கருக்கு 5-12 பொறிகள் போதும். கண்காணிப்புக்கு 2 பொறிகள் சுமார் தேவை. சுற்றுச்சூழல் மாசு இல்லை. நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு பாதிப்பில்லை. எதிர்ப்புத்தன்மை உருவாகாது. காய்கறிக்கு பூச்சிக்கொல்லிகள் தேவையில்லை. இவற்றை வயலில் ஆங்காங்கே 1-1.5 மீட்டர் உயரத்தில் வைக்க விரும்பும். பெரோமோன் மாற்ற 4-6 வாரங்கள்

0: ஒரு முறை வைக்கணும். தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இவற்றை பரிந்துரைக்கின்றன. உடுமலை, தஞ்சாவூர் போன்ற இடங்களில் விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுக்கப்படுகின்றன. பயிர் தொடங்கும் முன் பொறிகளை வைக்கணும். தினசரி பூச்சிகளை எண்ணி பதிவு செய்யணும். தாக்குதல் அதிகமானால் இயற்கை மருந்துகளுடன் இணைக்கணும். அடுத்து இந்த பருத்தியில் அடர் நடவு சாகுபடி முறையை தெரிஞ்சுக்கணும். வெள்ளை தங்கம் எனவும் நாற்பயிர்களின் அரசன் எனவும் பெருமையுடன் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டினுடைய முக்கிய பணப்பயிராகும். பருத்தி சாகுபடியில் உயர் விளைச்சலும் கூடுதல் வருமானமும் பெற்று அதிக லாபகரமானதாக மாற்ற புதிய தொழில்நுட்பமான அடர் நடவு சாகுபடி முறை விவசாய பெருமக்கள் கடைபிடிக்கலாம். இம்முறையில் 100 x 10 cm என்ற இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 40,000 செடிகள் எண்ணிக்கையில் பவர் டில்லர் உதவியுடன் சாகுபடி செய்யலாம். இயந்திரங்கள் பயன்பாடு முடியாத சூழ்நிலையில் 60 x 15 cm இடைவெளியில் ஏக்கருக்கு 44,404 செடிகள் சாகுபடி செய்யலாம். அடர் பருத்திக்கு பக்கக்கலைகள் இல்லாமல் நேராக வளரக்கூடிய ரகங்கள் உகந்ததாகும். கோ7 ரகம் நேராகவும் பக்கக்கலைகள் இல்லாமலும் அடக்கமானதாக வளர்வதால் குறுகிய காய் கிளைகளையும் சுமார் 5 g அளவில் பெரிய காய்களையும் உடையதாகவும் இருக்கும். ஒரு செடியில் சுமார் 15 முதல் 20 காய்கள் வரை காய்க்கும். இதன் கூடுதல் சிறப்பு அம்சங்கள் யாதெனில், குறைந்த வயதும் ஒரே சமயத்தில் காய்கள் முதிர்ச்சி அடைவதும், இதனால் பருத்தி பஞ்சு சீராக ஒரே நேரத்தில் வெடிப்பதால் வேலையாட்களின் செலவை குறைத்து நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். இந்த ரகத்தை கொண்டு அடர் நடவு சாகுபடி முறையில் சாகுபடி செய்தால் ஏக்கருக்கு 1835 கிலோ அளவில் விளைச்சல் கிடைக்கும். அடர் சாகுபடி முறையில் கூடுதல் பயிர் எண்ணிக்கை உள்ளதால் இரவை பருத்திக்கான பொதுவான உர அளவு பரிந்துரையை விட 25% அதிகமாக ஏக்கருக்கு 40:20:20 என்ற அளவில் தலைமணி சாம்பல் சத்து உரத்தை இடணும். மேலும் நல்ல விளைச்சல் பெற வேண்டுமானால் தரமான முளைப்புத்திறன் கொண்ட விதைகளை பயன்படுத்துதல் அவசியம். பஞ்சு நீக்கிய மற்றும் பஞ்சு நீக்காத ரக பருத்தி விதைத்த 65% முளைப்புத்திறன், 98% புற தூய்மை, அதிகபட்ச 10% ஈரப்பதம் இருத்தல் வேண்டும். விதைகளின் முளைப்புத்திறன் அறிய அங்காங்கு உள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் 80 ரூபாய் செலுத்தி பரிசோதனை செய்து பின்னர் விதைக்கணும். அடுத்து இந்த காலநிலை மாற்றமும் பூச்சிகளும் சிறிய உயிர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். பூச்சிகள் சிறிதாக இருந்தாலும் இயற்கை சமநிலை பேணுவதில் அவற்றின் பங்கு மிகப்பெரியது. பயிர்களுக்கு தூளி தூவல் செய்தல் முதல் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல் வரை முக்கிய பணியில் அவை செய்கின்றன. ஆனால் இந்த காலநிலை மாற்றம், உயரும் வெப்பநிலை, மழைப்பொழிவு மாறுபாடு, கடுமையான வானிலை பூச்சிகளுடைய வாழ்க்கை வேகமாக மாற்றி வருகிறது. இந்த மாற்றங்கள் பூச்சிகளுக்கு மட்டுமல்ல, விவசாயம், உயிரியல், பல்வகையும் மனித ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றன. வெப்பநிலை அதிகரிப்பதால் பூச்சிகளின் வளர்ச்சி வேகம் கூடுகிறது. இவை விரைவாக இனப்பெருக்கம் செய்ய ஒரு ஆண்டில் பல தலைமுறைகள் உருவாகின்றன. இதனால் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்து பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்படலாம். காலநிலை மாற்றத்தால் முன்பு வாழ முடியாத பகுதிகளுக்கும் பூச்சிகள் பரவி வருகின்றன. குறிப்பாக சூடான பகுதிகளில் வாழும் பூச்சிகள் இப்போது குளிரான பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இது விவசாயிகளுக்கு புதிய சவால்களை உருவாக்கின்றன. தேனீக்கள் மற்றும் வண்ணத்து பூச்சிகள் போன்ற தூளி தூவல் பூச்சிகள் காலநிலை மாற்றத்திற்கு மிகவும் உணவு உள்ளவை. செடிகளின் வளர்ச்சி நேரமும் பூச்சிகளின் செயல்பாடும் ஒத்து போகாமல் போகும் போது தூளி தூவல் குறைகிறது. இதனால் பயிர் விளைச்சல் குறையும் அபாயம் உள்ளது. வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகரிப்பதால் கொசுக்கள் போன்ற நோய் பரப்பும் பூச்சிகள் அதிகரிக்கின்றன. டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் புதிய பகுதிகளுக்கும் பரவும் அபாயம் உருவாகிறது. வெள்ளம், வறட்சி, புயல் போன்ற கடுமையான வானிலை மாற்றங்கள் பூச்சிகளின் வாழ்விடங்கள் பாதிக்கின்றன. சில பூச்சிகள் அழிவதற்கும் அதிகரிப்பதற்கான வழிவகையும் செய்கிறது. இதனால் சமநிலை குறைகிறது. காலநிலை மாற்றம் பூச்சிகளின் உலகத்தை பலவிதமாக மாற்றுகிறது. சில பூச்சிகள் அதிகரிக்கின்றன. விவசாயம், சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சிறிய பூச்சியும் இயற்கையில் பெரிய பங்கு வகிக்கிறது.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. நேயர்களே, உங்கள் நினைவிற்காக பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கோழிப்பண்ணையில் கழிவு மேலாண்மை கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவர் கே. சர்மா அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து கோழிப்பண்ணையில் தீவன மேலாண்மை கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவி பி. கீர்த்தனா அவர்களின் உரை

இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் நிலக்கடலையும் செம்மறியாடு வளர்ப்போம். ஈரோடு பாப்பாத்தி காட்டுப்புதூர் கே மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஆமணக்கு வீரிய ஒட்டு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள், ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் ஆர். ஜெகதாம்பாள் அவர்களின் உரை கேட்கலாம்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி

0: பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 முதல் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல் நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமென், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்ட், ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவே செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்பா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர்

களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN News சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:55 இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கமேகலே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மின் நிகழ்ச்சி. இன்றைய மழலை மின் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை எஸ் சத்தீஸ்வரி. வணக்கம் சத்தீஸ்வரி.
4: வணக்கம் சார்.
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: சரி, அப்பா பேர் என்ன?
4: சக்தி.
3: சக்தி, அப்பா பேர் சக்தி, உங்கள் பேர் சத்தீஸ்வரி. ஒரே டைமிங் ரைமிங்காக இருக்குது. என்ன பண்ணுறது சத்தியப்பா?
4: எங்கள் அப்பா வேலை போயிட்டாங்க.
3: எந்த ஊருக்கு போயிட்டாரு?
4: சத்தியமங்கலம் போயிட்டாங்க.
3: சத்தியமங்கலமே போயிட்டாரு? அங்கே என்ன பண்ணுறது சத்தியமங்கலத்தில்?
4: ஜேசிபி வேலை செய்வாங்க.
3: ஓ, ஜேசிபி சொந்தமாக வச்சிருக்காரா?
4: நோ சார்.
3: ஆ, ஓட்ட போயிட்டாரா?
4: எஸ் சார்.
3: அடடி பரவாயில்லையே. ஜேசிபிஸ்ட் என்ன பண்ணுவார், என்ன வேலை செய்வாங்க?
4: தேங்காய் நாள்லாம் இருக்குமா, சோபா தான் செய்வாங்க சார்.
3: ஓ, ஜேசி பிஸ்ட் அது செய்யறாரா? வேற வேலை செய்வாரு. சரி, சத்தீஸ்வரிக்கு என்ன தெரியும்
4: சார்? எனக்கு பாட்டு தெரியும்.
3: பாடுங்க. தெரிஞ்ச பாட சத்தமா.
4: சந்தமிழ்நாடு என்று போதி நீளே, தேன் வந்து பாயுது காதி நீளே, தந்தை நாடு என்று பேச்சு நீளே, ஒரு சக்தி பிறகுது மூச்சிலே, காவேரி தென்பனி பாலா.
3: முடிஞ்சதா? அவனு தெரியுமா?
4: எஸ் சார்.
3: சரி, அடுத்த பாட்டு பாருங்க.
4: பஞ்சு மேல வண்டே பரப்பருக்கும் கண்டு, குதித்து ஓடுங்காரு குட்டி பாப்பா நீ பாரு.
3: கால்ச்சி என்ன போட்டுக்கிங்க? ஜல்லு ஜல்லுன்னு பெரிய பெரிய சைனா இருக்குது. இது வரைக்கும் நான் இவ்வளவு பெரிய சைனா பார்த்தே இல்ல. எங்க கிடைக்குது?
4: பெண்ணாகரத்துல
3: கிடைக்குதா? என்ன ரேட் இந்த சைன்லாம்
4: தெரியல சார்.
3: தெரியாத அப்பா வாங்கி கொடுத்தா சத்தியப்பா போட்டுக்கீங்களா? சரி, டீ கடையில என்ன பண்றீங்க இந்த ஊர்ல?
4: சின்ன
3: குழந்தையா இருக்கீங்கல்ல, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணு, என்ன ஆசைப்படுறீங்க?
4: டீச்சர்.
3: டீச்சரா?

0: ஒரு சிறந்த ஆசிரியை மாற தருமணி பண்பை நூறு சீரடு பிள்ளைந்து உங்களை மனம் மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இணைய நிலை இன்றைய மனநிலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை எஸ் சதீஸ்வரி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று மே 10.
4: பிரபல ஆன்மீக குருவாகவும் சிறந்த கல்வியாளராகவும் அறியப்படுபவர்
3: தனது இளம் பருவம் முதலே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார்.
4: சாது சபா என்ற அமைப்பை தோற்றுவித்து இயற்பியல், உடல் இயங்கியல், புவியியல், வானியல் மற்றும் ஜோதிடக்கலை ஆகிய பாடங்களுக்கு பாடத்திட்டங்கள் வகுத்தவர்.
3: கிரியாயோக போதனைகளை உருவாக்கியதால் கிரியாயோகி என்றும் இவர் போற்றப்பட்டார். பின்னாளில் கிரியாயோக போதனைகளை உலகம் முழுவதும் பரவச் செய்த பரமஹம்ச யோகானந்தர் இவரின் சீடராவார்.
4: இவர் எழுதிய த ஹோலி சயின்ஸ் எனும் நூல் மிக பிரசித்தமானது. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜப்பான் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது.
3: மேற்கு வங்க மாநிலம் செராம்பூரில் பிறந்த பிரியநாத் கரார் என்ற இயற்பெயர் கொண்ட ஆன்மீகவாதி கிரியாயோகி யுக்தேஸ்வர் கிரி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1855.
3: ஆங்கிலத்தில் எழுதிய இந்திய எழுத்தாளர் இவர்.
4: அரசியல், வரலாறு துறை சார்ந்த நூல்களும் புதினங்களும் எழுதியுள்ளார்.
3: இவரின் ரிச் லைகஸ் என்ற ஆங்கில புதினத்திற்காக 1986 இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது.
4: தன் படைப்புகளில் இந்திய பெண்களின் அறியாமையையும் அடிமைத்தனத்தையும் சித்தரித்து காட்டியுள்ளார்.
3: ஐநா பொதுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட இந்திய தூதுக்குழுவில் உறுப்பினர், மனித உரிமைகள் அமைப்பில் உதவி தலைவர்,
4: சாகித்ய அகாதமி ஆலோசனை குழு உறுப்பினர்,
3: வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிற்கு தன்னாட்சி கிடைக்க அமைக்கப்பட்ட வர்கீஸ் குழுவின் உறுப்பினர் ஆகிய பதவிகளை இவர் வகித்துள்ளார். இந்திய எழுத்தாளர் நயந்திரா சாகல் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1927.
3: ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் முதல் நிலை விஞ்ஞானியாக பணியாற்றினார்.
4: அறிவியல், சிறுவர் இலக்கியம், கவிதை, வரலாறு, மொழிபெயர்ப்பு, திறனாய்வு ஆகியவைகளில் 70 அதிகமான நூல்களை எழுதியுள்ளார்.
3: விண்வெளி 2057, அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும், அறிவியல் வரலாறு ஆகிய இவர் எழுதிய 4 நூல்களுக்கு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசு கிடைத்தது. திருநெல்வேலியில் பிறந்த விஞ்ஞானி மற்றும் அறிவியல் எழுத்தாளர் நெல்லை சு முத்து பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1951. மாதா, பிதா, குரு, தெய்வம், இதில்

0: அன்னைக்குதான் முதலிடம்.
1: அன்பின் மொழியை அறிமுகம் செய்யும் அற்புத கடவுள் அம்மா.
0: தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை என்ற வரிகள் தாய்மையின் தியாகத்தையும் பெருமையையும் புனிதத்தையும் உணர்த்துகின்றது.
1: அன்னையை ஆராதிக்கும் கொண்டாட்டங்கள் பண்டைய கிரேக்க காலத்தில் இருந்தது. வசந்த காலத்தின் தொடக்கத்தை அவர்கள் தாய் தெய்வத்தை வணங்கியே கொண்டாடினர்.
0: ருமேனியர்கள் சைபலி என்ற பெண் தெய்வத்தை தாயாக கருதி வழிபட்டனர்.
1: இப்போது கொண்டாடப்படும் அன்னையர் தினம் என்பது அமெரிக்காவை சேர்ந்த அன்னா மேரி ஜார்விஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது.
0: இது தற்போது உலகின் பல்வேறு நாடுகளில் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது.
1: மண்ணில் நமக்கெல்லாம் மாசில்லா நெஞ்சமுள்ள மகத்தான உறவென்றால் மறுப்பேது? அது அன்னைதானே.
0: பூமி தாங்கும் முன்னே நம்மை பூவாய் தாங்கியவள் அன்னை.
1: அன்னையர் தினம் இன்று.
0: தினம் தினம் அன்னையர் தினம் கொண்டாடுவோம்.

0: நேயர்கள் இதுவரை தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
5: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. சிகே சீனிவாச
6: மகாலட்சுமி
7: மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில ₹4,500 மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் ₹999 மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
9: அம்மன் TRY TMT கம்பிகள்
10: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
11: ஸ்ரீனி சார், நீங்களா?
10: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
12: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
10: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
13: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
14: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
15: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
16: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
17: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
18: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
19: நமது போச்சமொழியில் முதல் முறையாக

0: சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, எஸ் கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தருமபுரி.
1: நெல்லை காலவணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம் குறித்த அறிவிப்பு. தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியில் நேற்று கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 730 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 391 ரூபாய்க்கும் சராசரியாக 587 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு வெண்பட்டுக்கூடானது விற்பனையானது.

0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: நேரம் காலை 7:10.
3: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
3: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். வாழ்க்கையிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும், நாமும் செல்வந்தராக வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் பணக்காரர்கள் ஆகிறார்கள், பலர் அப்படியே இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? அர்த்தசாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியர் சிலவற்றை பின்பற்றுமாறு சொல்கிறார். அப்படி நாம் வாழ்க்கையிலே பின்பற்றினால் நம்மிடத்திலும் செல்வம் இருக்கும், வறுமையில் வாட தேவையில்லை. ஏனென்றால் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை பொருளாதாரம் அல்லவா? அந்த பொருளாதாரத்தை, அந்த செல்வத்தை எப்படி சேமித்து வைப்பது, எப்படியெல்லாம் செய்தால் நமக்கு பணமானது நம்மிடத்தில் இருக்கும், வாழ்க்கை மேம்படும் என்பதை குறித்து ஒரு 5 முக்கியமான செய்திகளை சொல்கிறார். முதலில் அவர் சொல்லுவதே வீண் செலவு வாழ்க்கையிலே செய்யக்கூடாது. இன்று காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, பணம் வருகிறது என்பதற்காக தேவையில்லாமல் இப்போது செய்யாவிட்டால் எப்போது செலவு செய்யப்போகிறோம் என்று சொல்லி கொண்டு பலர் வீணாக விரைய செலவுகளை செய்வார்கள். அதுபோன்று வீண் செலவுகள் செய்யாமல் இருந்தால் பணம் கையில் இருக்கும், தங்கும் என்கிறார். அடுத்ததாக தவறான வழியில் பொருளை ஈட்டக்கூடாது. அப்படி ஈட்டினால் எப்படி வருகிறது என்று தெரியும், எப்படி போகிறது என்று தெரியாது. தவறான வழியிலே சம்பாதிக்கிற பணம் வருவது தெரியும், எப்படி போகும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே தவறான வழியில் சம்பாதிக்க கூடாது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, சரியான இடத்தில் வாழ வேண்டும். ஒருவர் ஒரு தொழில் செய்கிறார் என்றால் வந்து போகிற வசதி இருக்கக்கூடிய இடத்திலே அவர் தங்க வேண்டும், குடியிருக்க வேண்டும். மிக மிக தூரத்தில் இருந்து கொண்டு ஒரு நிறுவனத்தை பார்ப்பதோ நிர்வாகத்தை பார்ப்பதோ என்பது கடினம். அப்போது விரயங்கள் ஏற்படும். எனவே சரியான இடத்தில் வாழ வேண்டும் என்கிறார். அடுத்தது லட்சியம் இருக்க வேண்டும். காசு வருகிறது, ஆனால் மனிதனுக்கு என்ன லட்சியம் என்பது இல்லாமல் போனால், ஒரு குறைந்தபட்சம் 1 லட்சியம் கூட ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போனால் அவன் திசை தெரியாது போய்விடுவான், இலக்கு இல்லாமல் போய்விடுவான். எனவே லட்சியம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, முதலீடு சரியானவற்றில் செய்ய வேண்டும். நான் சொன்ன இந்த 4 கூட நிறைய பேர் பின்பற்றுவார்கள். 5வது மிக முக்கியம், முதலீட்டை சரியான முறையிலே கையாள வேண்டும். நம்மிடத்தில் காசு இருக்கிறது என்பதற்காக நினைத்த செலவுகளை எல்லாம் செய்யக்கூடாது. இப்போது காசு வரத்து இருக்கிறது, ஆண்டு முழுவதும் இப்படியே சம்பாதிக்க முடியும் என்று சொல்ல முடியாது. வயதாகும், மருத்துவ செலவுகள் வரும், வாழ்க்கை மாறும், அப்போது என்ன செய்ய முடியும்? அதனால் சம்பாதிக்கிற போதே அந்த பணத்தை சரியான முதலீடு மீது போட்டுவிட வேண்டும். அது ஒரு காலத்தில் நம்மால் இயலாவிட்டாலும் அந்த முதலீடு நம்மை காப்பாற்றும். பணத்தை சரியான முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அந்த முதலீடை அழியக்கூடிய பொருளின் மீது போடக்கூடாது, வளரக்கூடிய லாபம் தரக்கூடிய பொருளின் மீது போட வேண்டும் என்பது அவர் தருகிற சிந்தனை.

0: வீண் செலவு செய்யாமலும் தவறான வழியில் வருமானத்தை ஈட்டாமலும் சரியான இடத்தில் வாழ்ந்தும் லட்சிய உணர்வோடும் முதலீட்டை சரியான முறையில் செய்தால் நாமும் வெற்றியாளராக மாறலாம். நமக்கும் செல்வம் நிலைத்து நிற்கும். இதை மட்டும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நிறைவு பெற்றது காலை வணக்கம். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமை கோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED

நிகழ்ச்சிகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுக்னனில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர்.

0: வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: 35 ஆண்டுகளாக ஆரூரின் அடையாளம் IMS IPS கல்வி நிறுவனங்கள். மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், ஆரூர்.
3: பாம்பு கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
7: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
8: அப்பா,
7: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
10: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி. தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஹரூர்.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்,
4: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
5: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 99 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
6: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி,
2: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
3: கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: லேசர் சிகிச்சைன்றது வந்து, லேசர் இஸ் அ பீம் ஆஃப் ஹீட்டட் லைட். அதாவது ஒரு லைட்டை நம்ம சூடுபடுத்தி நம்ம கொடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம லேசர்னு சொல்றோம். இந்த லேசர் வந்து கண்களில் வந்து பல விதத்தில் நம்மளுக்கு பயனளிக்குது. இதுலேயே டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கிற லேசர்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்துக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அது வந்து ஒரு நவீன சிகிச்சை முறை தான். இந்த சிகிச்சை முறைகள்லாம் இந்த குறைந்தது இந்த பல நூற்றாண்டுகளாக ரிசர்ச் செய்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ ஒரு 20 வருஷம், 10 வருஷமாக தான் நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ 10 வருஷமாக நம்ம நிறைய பண்ணுறோம். இந்த லேசர் சிகிச்சை முறைகள் வந்து நிறைய காரணங்களுக்காக நம்ம கண்களுக்கு யூஸ் பண்ணலாம். கண்களில் வந்து நீர் அழுத்த நோய் குளோக்கோமான் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, கண்களில் இருக்க ப்ரெஷர் அதிகமாகிடுது. அதனால் கண்களில் இருக்க நரம்பு வந்து பாதிக்கப்படுது. அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து யாக் ஐரிடாட்டமி அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு லேசர் சிகிச்சை முறை பண்ணுறோம். இது வந்து யாக் லேசர். அந்த லேசர் வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் இருக்கும். அது வந்து கருவிழியில் தாண்டி பின்னாடி வந்து ஐரிஸ்னு ஒரு மசில் இருக்குது. அந்த மசிலில் ஒரு சிறு துவாரம் மாதிரி நம்ம போடுறோம் லேசரை வச்சு. அதனால் என்னாகும், கண்களில் இருக்க அழுத்தம் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் நீர் அழுத்த நோயும் குறைஞ்சி அவங்களுக்கு வந்து அந்த கண்கள் வந்து நரம்பு பாதிக்காமல் இருக்கும். இதுவே பழைய காலத்தில் இதுக்குன்னு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் அந்த பண்ணுற ஆப்ரேஷன் நல்லபடியாக அந்த வந்து நீர் அழுத்த நோயை குறைக்கிறதுக்கு கரெக்டாக வரணும். அதுவும் சில சமயத்தில் வராமையும் போயிடும் அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்த சிகிச்சையில். ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக யாருக்காக இருந்தாலும் பண்ணலாம். ஈவன் சுகரு பிபி இருக்கிறவங்களுக்கு கூட சுகர் கண்ட்ரோல் பண்ணணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த லேசர் சிகிச்சை முறை பண்ணி கண்களில் இருக்க நீர் அழுத்தத்தை நம்ம குறைச்சிடலாம். ரெண்டாவது வந்து சுகர்னால கண்களில் வந்து இரத்த குழாய்களில் வந்து பாதிப்படைந்து இது வந்து இந்த விழித்திரையில் என்னாகும், சுகர் ஒரு 20 வருஷம் யாருக்காவது ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் ஒரு 20 வருஷம் இருக்குன்னாக்கா அவங்களுக்கு வந்து இரத்த குழாய்கள்லாம் பாதித்து கண்களில் இருக்கிற இரத்த குழாய்கள் வெடித்து ரத்தம் கசிஞ்சு போயிடும். இதனால் என்னாகும், பார்வை மங்கும். அவங்களுக்கு மங்கும்பொழுது நம்ம வந்து ஒரே முறை என்ன பண்ண முடியும்னாக்கா, இந்த லேசர் மூலமாக அந்த இரத்த கசிவு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இரத்த குழாயெல்லாம் போய் லேசர் மூலமாக நம்ம அதை சீல் பண்ணிடலாம், மேலும் ரத்தம் வெளிவராமல். ஏன்னாக்கா நம்ம சீல் பண்ணாமல் அப்படி விட்டோம்னாக்கா நிறைய ரத்தம் வெளியில் வந்து கசிஞ்சு அந்த விழித்திரை ஃபுல்லாக மூடிடுச்சுன்னா அவங்களுக்கு கண் பார்வை உடனடியாக போயிடும். இது வந்து கண் பார்வை நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த கசிகிற ரத்தத்தெல்லாம் நம்ம நிறுத்திட்டோம்னாக்கா கண் பார்வையும் அவங்களுக்கு வந்து வீணாக போகாது. அட் த சேம் டைம் இது வந்து பெயின்லெஸ் ப்ரொசீஜர். இது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நவீன முறைகள். இதெல்லாம் ரீசெண்டாக நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம பண்ணுறோம். யாருக்காக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் சுகர் இருந்ததுன்னா இந்த கண் விழித்திரை அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு அது பண்ணுறோம். அதே மாதிரி கண் நரம்புலேயே இன்னொரு கண்டிஷன் இருக்குது. நம்ம வந்து கண்களில் நீர் நிறைய சேர்ந்துடும் சில பேருக்கு. அது ஒரு சில காரணங்களால் இந்த மாதிரி சுகர் இருக்கவங்களுக்கு வரலாம். சென்ட்ரல் சீரஸ் ரெட்டினோபத்தின்னு இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அவங்களுக்கும் அந்த மாதிரி நீர் நிறைய சேர்ந்து போயிடும். இந்த நீரெல்லாம் எடுக்கிறதுக்கும் இந்த நவீன லேசர் சிகிச்சை முறைகளை நம்ம யூஸ் பண்ணலாம்.
3: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள்

0: உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
1: 7:34 நிமிடம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான புது அறிவினா, இந்திய முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்பதே இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சின்ன பசங்க நாங்க என்ற திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் பாடல்வர்களில் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்க.
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
13: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
14: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
15: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி. நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
16: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
17: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
18: வாரியார் மேல்நிலை பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
19: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
18: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
19: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
18: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
19: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
18: வாரியார் மேல்நிலை பள்ளி, தருமபுரி.
20: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
21: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTECH, ஆர்டிகல்.

0: Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: நேரம் காலை 7:45.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: நேயர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 700 கன அடியாக தண்ணீர் வரத்தானது குறைந்துள்ளது. சந்தோஷச்சாரலில் அடுத்த பாடலாக சின்னத்தாயி என்ற திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், ஸ்வரலதா இணைந்து பாடிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
5: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாச ராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
6: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.
7: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
8: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
12: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
13: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
12: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
13: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
12: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
14: அக்கா, உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
15: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
14: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்கப்பதக்கமும், பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
15: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
16: 7:54. நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கை வெளியிடப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து நாளை முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம்

0: மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கில் நடைபெறும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
0: நெர்லே சந்தோஷ் சார்லின் நிறைவு பாடல் தர்ம பத்தினி என்ற திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்மணி சுப்பு பாடல் வரிகளில் இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து படிக்கக்கூடிய இந்த எளிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: நேர்களை நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ராஜா சுப்பிரமணி அவர்கள். இவர் மத்திய ராணுவ விவகாரங்கள் துறை செயலாளராகவும் பணியாற்றுவார் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இந்திய முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ராஜா சுப்பிரமணி அவர்கள். நிறைவு பெறுகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
5: இன்று மே 10, பொழுதுபோக்காக எத்தனையோ முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சி பார்ப்பது, வானொலி கேட்பது, அல்லது எதிரில் இருக்கக்கூடிய புத்தகத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை புரட்டுவது, எதுவும் இல்லாமல் சும்மா இருப்பது என்று பல்வேறு நிலைகளில் நம்முடைய பொழுதுகளை நாம் செலவழித்து விடுகிறோம். அப்படியான நிலையில் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை சும்மா வாசிக்கும் என்று பேச்சுக்கு சொல்வது போல ஏதோ உப்புக்கு சப்பாக புரட்டுகிற போது ஒரு செய்தி கண்முன்னால் தட்டுப்படுகிறது. அது பெர்னாஷாவின் வாழ்க்கை பற்றிய செய்தியாக அமைந்து விடுகிறது. ஆகச்சிறந்த சிந்தனையாளர்களாக திகழ்ந்தவர்களும் கூட அற்புதமான கிண்டல்காரராக மாறியிருக்கக்கூடிய தன்மையையும் அவருடைய கதை சொல்லுகிறது. ஒரு இளைஞன் பெர்னாஷாவை பார்க்க வருகிறான். ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிட விரும்புகிறேன், உங்கள் கட்டுரை ஒன்றை தந்தால் நான் நன்றி உடையவனாக ஆவேன் என்று அவர் கேட்கிறார். சரியப்பா, அதற்கு சன்மானமான விஷயம் என்ன என்று கேட்கிறார் பெர்னாஷா. நான் அப்படி ஒன்றும் பெரிதாக தந்துவிட முடியாது, ஏனென்றால் நான் ரொம்பவும் சின்ன மனிதன் என்று தன்னடக்கமாக சொல்லி அவரிடம் இருந்து ஒரு கட்டுரையை பெற விரும்புகிறான் அவன். சிரித்துக் கொண்டே பெர்னாஷா சொல்லுகிறார், அப்படியானால் ஏன் அவசரப்படுகிறாய்? நீ பெரியவனான பிறகு என்னுடைய கட்டுரையை வந்து வாங்கிக்கொள், அப்பொழுது நான் தருகிறேன் என்று நகைச்சுவையோடு அந்த இளைஞனை நன்னெறிப்படுத்தியும் தன் நிலையிலிருந்து வழாமலும் பெர்னாஷா தற்காத்துக் கொள்ளுகிற செய்தியை பார்க்கிறோம். எந்த ஒரு சூழலையும் தனக்கு சாதகமாக மாற்றி விடுவதில் சிந்தனையாளர்கள் வல்லவர்கள் என்பதற்கு இன்னும் ஒரு செய்தி அவருடைய வாழ்க்கையில் இடம்பெறுகிறது. பெர்னாஷாவின் மூளை அபாரமான மூளை என்பதற்கு இந்த செய்தியை சொல்வார்கள். ஒரு சிறந்த ஓவியரை வரவழைத்து தன்னுடைய உருவப்படத்தை வரைந்து தர சொல்லுகிறார் பெர்னாஷா. அதற்கு 100 பவுன் தருகிறேன் என்று தொகையும் பேசிக் கொள்கிறார். ஓவியக்காரர் ஒப்புக்கொண்டபடி வேலையை சிறப்பாக முடிந்து விடுகிறார். 4-5 நாட்களில் அப்படியே பெர்னாஷாவை உயிர்த்து வைத்தது போல ஒரு அற்புத சித்திரத்தை வரைந்து கொடுத்து விடுகிறார். மிகுந்த மகிழ்ச்சியோடு பேசிய வண்ணம் 100 பவுனுக்கான செக்குகளை அவர் எழுதி

0: கொடுக்க வருகிறார். 5 செக்குகளில் 20 பவுன் என்று தனித்தனியாக எழுதி ஒரு பாராட்டு கடிதத்தோடு அந்த ஓவியருக்கு கொடுக்கிறார். அதனை பெற்றுக்கொண்ட ஓவியர் கேட்கிறார், மொத்தம் 100 பவுன் தரக்கூடிய நீங்கள் ஒரே செக்காக கொடுக்காமல் 5 செக்குகளை தனித்தனியாக போட்டிருக்கிறீர்களே, ஏன் என்று கேட்கிறார். அதை அப்புறம் சொல்லுகிறேன், உனக்கு கொடுத்த செக்குகளை எல்லாம் வங்கியில் சேர்த்து விட்டாயா என்று கேட்டார். இல்லை, இன்னும் நான் செய்யவில்லை என்றாராம் ஓவியர். இனியும் மாற்றாதே, இப்போது என் கையெழுத்துக்கு அதிக விலை. ஒரு கையெழுத்துக்காக நானே 30 பவுன் வாங்குகிறேன். என் கையெழுத்துக்காக ஆளாய் பறக்கிற ஆசாமிகளிடம் இந்த 5 செக்குகளையும் நீ விற்றுவிடுவாயானால் 30 பவுனுக்கும் விற்கலாம். விற்றால் உனக்கும் 50 பவுன் லாபம், எனக்கும் லாபம் என்றார் பிரணாத் ஷா. இதில் எனக்குத்தானே லாபம், உங்களுக்கு எப்படி லாபம் என்று கேட்டாராம் ஓவியர். சிரித்துக் கொண்டே பிரணாத் ஷா சொன்னாராம், எனக்கா? என் கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய அந்த செக்கை எவன் வங்கியிலே போட்டு மாற்றுவான்? அதை பொக்கிஷம் மாதிரி எந்தத்தைக்கும் பத்திரமாக வைத்திருப்பானே என்றாராம். சமயோஜிதமாக செய்த இந்த செயலுக்கு பின்னால் ஒரு சரித்திர செய்தியும் நினைவில் நின்று விடுகிறது. எழுதப்பட்ட எண்ணை விடவும் எழுதி கொடுத்தவரின் எழுத்துக்கு மிக இன்றியமையாத தன்மை இருக்கிறது என்பதை இந்த எளிய சம்பவம் நினைவில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. எனவே எழுதுகிறவரின் எழுத்து எழுதப்பட்ட காலத்தில் எவ்வாறு மதிக்கப்படுகிறது என்பதை விடவும் காலம் கடந்து எடுத்து படிக்கிறவர்களின் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய சிந்தனைகளை உருவாக்கி தர வல்லதுதான் உயர்ந்த எழுத்து என்பதை இந்த சம்பவம் இன்றைக்கு நினைவு கூறுகிறது. ஒன்றுக்கும் பயனில்லாமல் வெறுமனே பொழுதுபோக்குகிற இந்த நேரத்தில் ஒரு செய்தியை ஏனும் புரட்டி படிப்பதற்கு முன்னால் இருக்கிற இந்த புத்தகம் உதவுகிறது இல்லையா? எனவே இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் வரிதே பொழுதை போக்காமல் பயனுள்ள வகையில் ஆக்கிக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு பக்கத்தை எடுத்து படித்தால் நம் வாழ்க்கைக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் சிந்தனையும் கிடைக்கிறது என்பதை இன்று அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அதையே உங்கள் முன் வைக்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் 8:06.
3: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: நெற்கிளை நிகழ்ச்சியில் அறிமுறையர்கள் தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடலை பெறுவதற்கு 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும் மற்றும் 0-43-42-24-40-31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அறிமுறையர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பாக 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் செட்டிப்பாளையத்திலிருந்து சுகந்தி அவர்கள் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து.

0: போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமுக நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், இணைப்பில் இருந்து எப்படி விட்டுட்டாரு நேயர். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் பொன்னேரியிலிருந்து ரோஹித் கேட்டிருக்காரு, பைசன் திரைப்படத்திலிருந்து. இதோ இனிய பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9

0: 0254-00159.
1: நேரம் காலை 8:20. தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
3: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்,
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
1: 8:22 நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் அறிமுறையர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம். இணைப்பில் நேயர் வருக, வணக்கம். நெர்களை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கொளியனூர் பகுதியிலிருந்து அருள்குமரன், அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: 35 ஆண்டுகளாக ஆரோரின் அடையாளம். IMS IPS கல்வி நிறுவனங்கள் மெட்ரிக் CBSE பிஎட் காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் ஆரூர்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நேரம் காலை 8:28. நேயர்கள் கவனத்திற்கு, பாலக்கோடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பாலக்கோடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய பாடப்பிரிவுகள் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கு கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி, 11 வகுப்பு இடைநின்றவர், 12 வகுப்பில் தோல்வி அடைந்தவர்களும், நேரடி 2 ஆண்டு சேர்க்கை கல்வி தகுதியாக 12 வகுப்பில் தேர்ச்சியும், ITI 2 ஆண்டுகளும் படித்திருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 94-42-22-21-02 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் அறிவித்துள்ளார்.
7: நேர்களை, இன்று காலை 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திருக்குன்றக்குடி பொன்னம்பலடிகளார் அவர்கள். 9:05 அழகு குட்டி செல்லம். உங்கள் வீட்டு மரலகளை நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்யுங்கள் நேர்களே. நேர்கள் இதுவரை கேட்டது
2: தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30. நேயர்களை கேட்கலாம்.
8: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: உங்கள் இல்ல விசேஷம்.

0: தேவையான
1: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
0: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
1: என்றும் இனி என்றென்றும்
0: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
1: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
0: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
1: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
0: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
1: என்றும் இனி என்றென்றும்
0: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
1: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
0: தருமபுரி.
2: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என் நண்பர் கமல் அவர்கள் கூட அருமையாக சொல்வார், நம்ம எல்லாம் வர வர நன்றி மறந்துட்டோம் அப்படிங்கிறார். அது என்ன நன்றி மறத்தல், நான் நன்றி மறத்ததுன்னு அர்த்தம் இல்லையா, தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லி நன்றிங்கிற வார்த்தையே மறந்துட்டோமா. நன்றி அறிதல் திருவள்ளுவர் வச்சிருக்கிறார் ஒரு அதிகாரமே, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவியை வாழ்நாள் புற மறக்கக்கூடாதான், சின்ன உதவியாக கூட இருக்கலாம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தின் மானப்பெரிதுங்கிறார் திருவள்ளுவர். இதை எப்படி விளக்கி சொல்கிறது, எத்தனை தடவை சொன்னாலும் அந்த செய்தி வந்து ஒரு அளவுக்கு மேலே போகாது. சரி, நமக்கு நன்மை செஞ்சவங்க சில நேரம் நம்ம எல்லாம் அறியாமல் தீமை செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ கூட நம்ம என்ன பண்ணணுமா, தீமையை விட்டுறணுமா, அவங்க செஞ்ச நன்மையை தான் ஞாபகிக்கணுமா. கொன்றென்ன இன்னா செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது எதுக்கென்னா எந்த உதாரணம் எங்கே பார்க்கலாம், மகாபாரத கதையில் ஒரு காட்சி இருக்குதுங்க. விஷ்ணுவர் பார்த்தா தூது வர்றார், அப்படி தூது வந்தவர் விதுரன் வீட்டில் போய் தங்கிடுறார். நியாயப்படி அரச தூதுவர் அரசனுடைய மாளிகையில் தான் தங்கணும், ஆனால் அவர் தூது வந்ததே வேறொரு வேலைக்காகத்தான், போர் உண்டாகணுங்கிறதுக்காக தான் வர்றார். மறுநாள் துரியோதனை கோபத்தோடு கேட்குறான், அரசாங்க தூதுவனாக வந்த நீ என்னுடைய உபசரிப்பில் தங்காமல் விதுரன் வீட்டில் தங்கியது ஏன் அப்படின்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவதாக வில்லிபுத்துரார் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அடே அப்பா நன்றிங்கிறதுக்கு அது மாதிரி யாரும் சொல்ல முடியாதுங்க. துரியோதனா, நான் எதற்காக விதுரன் வீட்டில் தங்கினேன் என்று கேட்கிறாய். அறவக்கொடியை உடையவனை, பாம்பு கொடியை உடையவன் துரியோதனை. இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க தெரியுமா, ஒரு பட்டியல் கொடுக்குறார். அந்த பட்டியலில் அரசனுக்கு உடனிருந்து தீமை செய்யக்கூடிய மந்திரி, குருவுக்கு செய்ய துரோகம் செய்யக்கூடிய ஒரு மாணவன், இப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்து இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. ஒருவேளை சாப்பாடு ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதிராக நாம் ஒரு செயலை செஞ்சோம்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நம்முடைய புராணங்கள்லாம் கூறுது அப்படின்னு யார் சொல்கிறா, புராணங்களையே உருவாக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவாகிய எம்பெருவான் கண்ணபெருவான் சொல்கிறார். நான் அதனால தான் இன்றைக்கி நான் உன் வீட்டில் வந்து தங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய உணவை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு யுத்தம் என்று ஒன்று வறுமை ஆனால் அந்த யுத்தத்தில் உனக்கு எதிராக நான் எப்படி ஆயுதம் எடுக்க முடியும், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு முதலே சொல்லிட்டார், நான் எப்படி உனக்கு யுத்தத்துக்கு எதிராக நிற்க முடியும், அதனால தான் தெரியவங்கன்னா நான் உன் வீட்டில் தங்கலை. எப்படியான விஷயம் சொல்கிறாரு பாருங்க, அறவமல்கிய பதாதையாய் மதி அமைச்சராய் அரசலிக்கினும் குறவர் நல்லுரை மதிக்கினும் அவர் கொண்டுகை கொள்கை அது மாறினும் ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவர் உடல் நன்று பெற சொல்லினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களே என் அருகில் எய்துவர். சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரையில் ஒரு வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அந்த வீட்டுக்கு எதிராக யாராவது ஒருவன் துரோகம் செய்வானே ஆனால் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை அவன் நரகத்தில் கிடப்பான். சொர்க்க நரகங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளாகிய எம்பெருமான், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், கிருஷ்ணாவதாரமாக தோன்றிய எம்பெருமான் இந்த வார்த்தையை சொல்கிறார். திருவள்ளுவர் பயமுறுத்தலைங்க, ஏய் நரகத்துக்கு போவ, அங்கே போவ, இங்கே போவோன்னு சொல்லலைங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது தெரியுங்களா, அற்புதமாக இருக்குது. அதாவது, எப்பா நீ நன்றி மறந்தேன்னா அதுக்காட்டிலும் கொடுமை எதுவும் இல்லைடா, என் நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொன்னால் அதை காட்டிலும் கொடுமை வேற இல்லைங்கிறாரு. ஆனால் புராணங்களில் சொல்கிற போது அப்படி நன்றி மறந்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதை கடவுள் அவதாரமாகிய கண்ணனே சொல்வதாக வில்லிபுத்துரார் அமைத்திருக்கிறார். இந்த காலத்தில் வாழ்கிற நாம் நன்றி என்ற சொல்லை மறந்தாலும் நன்றி என்பவருடைய பொருளை மறக்கக்கூடாது. சொல் ஆங்கிலத்தில் இருக்கலாம், ஹிந்தியில் இருக்கலாம், எதிலும் இருக்கலாம், ஆனாலும் கூட நாம் எப்போதும் அதை சிறப்பாக சொல்ல வேண்டும். தன்யவாத் என்று ஹிந்தியில் சொல்வார்கள், தேங்க்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நன்றி என்று தமிழில் சொல்வார்கள். எப்படி சொன்னாலும் நன்றி மறப்பது நன்றன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
1: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: நேரம் காலை 8:35.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
9: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
8: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
10: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
12: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
13: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
14: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
15: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
14: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
15: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: நேர்களை, நிகழ்ச்சி இடம்பெறும் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டி பகுதியிலிருந்து ரேவதி செல்வம் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் எல்லைக்கே திரைப்படத்திலிருந்து.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை.

0: சேலம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: தருமபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஹரூர்.
6: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
7: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
6: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
7: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
6: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
8: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் காலை 8:48. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு பெரிய காடு, அங்க ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஒரு கொக்கு, அது சாதாரண கொக்கு இல்ல, தெய்வீக கொக்கு. தேவலோகம்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு வரக்கூடிய ஒரு கொக்கு. அந்த காட்டுல கொஞ்சம் தூரத்துல ஒரு அரக்கன் இருக்கான். இந்த கொக்கு தினமும் சாயந்தரம் புறப்பட்டு நேரம் அந்த அரக்கன் கிட்ட போகும். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு நேராக தேவலோகம் போகும். அங்கே உள்ள இந்திரன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பி தன்னோட கூட்டுக்கு வந்துடும். தினமும் அது இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ராத்திரி அந்த காட்டு வழியாக ஒரு ஆள் வந்தான், வழிப்போக்கன். காட்டு விலங்குகள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டுது. இவன் பயந்து போய் அந்த கொக்கு இருக்கிற மரத்தடிக்கு ஓடி வந்தான். உன்னை சரணடைஞ்சுட்டேன், என்னை காப்பாத்து அப்படின்னு கத்தனான். கொக்கு கீழே இறங்கி வந்தது. நான் உன்னை காப்பாத்துறேன், கவலைப்படாத அப்படின்னுது. கொஞ்சம் இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது பறந்து போய் பழங்கள்லாம் கொண்டுட்டு வந்து கொடுத்தது. சாப்பிட சொல்லிச்சு, சாப்பிட்டான். அப்புறம் அந்த கொக்கு சொல்லிச்சு, இதை பாரு, நீ இந்த மரத்தடியிலேயே படுத்துக்க, நானும் உனக்கு துணையாக படுத்துக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சதும் உனக்கு ஒரு கடிதம் தர்றேன். கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரக்கன் இருக்கான், அவங்ககிட்ட கடிதத்தை கொண்டு போய் கொடு, உனக்கு வேண்டியதை செய்வான் அப்படின்னுது. விடிஞ்சதும் அந்த கொக்கு ஒரு பனைமரத்து ஓலை எடுத்தது, தன்னுடைய அழகாலேயே ஒரு கடிதம் எழுதிச்சு, அதை அவங்ககிட்ட கொடுத்தது. அவன் அதை வாங்கிட்டு போனான், அரக்கன்கிட்ட கொடுத்தான். அவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்று வேண்டிய

0: இதையெல்லாம் செஞ்சான். ஒரு பானை நிறைய பவுன் காசுகளை வேற கொடுத்தான். வழியில் திருடர் பயம் உண்டுங்கிறதுனால பாதுகாப்புக்காக ஒரு கத்தியையும் கொடுத்தான். இவன் அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் கொக்கு இருந்த மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான். இருட்டி போச்சு, படுத்து தூங்கினான். பக்கத்தில் அந்த கொக்கு படுத்துருக்குது. நடு ராத்திரி இவனுக்கு பசி, எழுந்திரிச்சான். பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த கொக்கை பார்த்தான். அதை ஓங்கி ஒரு வெட்டு வெட்டினான். பாதியை சாப்பிட்டான், மீதியை வச்சுக்கிட்டான். அடுத்த வேலைக்கு உதவுமே அப்படின்னு உடனே அங்கேருந்து புறப்பட்டுட்டான். மறுநாள் சாயந்தரம் நேரம் அந்த அரக்கன் கொக்கு வர்ற நேரமாச்சே, இன்னும் வரலையே அப்படின்னு யோசனை பண்ணான். தேவேந்திரனும் அதே மாதிரி யோசனை பண்ணான். ரெண்டு பேரும் கொக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே வந்து பார்த்தா கொக்கை காணலை, கீழே சில துளிகள் ரத்தம். சரி, யாரோ கொக்கை கொண்டிருக்காங்க, தேடி பார்ப்போம் அப்படின்னு அந்த பாதை வழியாக ஓடினாங்க. அந்த ஆள் மாட்டிக்கிட்டான், நான் அந்த கொக்கை கொல்லலை, இது வேற கொக்கு அப்படின்னா. இந்திரன் உடனே தேவலோகம் போய் கொஞ்சம் அமுதத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வந்தான். கொக்கு மேலே தெளித்தான், பழச்சிக்கிட்டுது, முழு உருவம் வந்துட்டுது. ஒன்று அடித்து கொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்க. அது சொல்லிச்சு, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அப்போது ஒரு கத்தி என்னை தாக்குச்சு, என் உடம்பு ரெண்டாக போட்டுது. அந்த சமயம் இவனை தவிர வேறு யாரும் அங்கே இல்லை, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னது. அவனை உண்மையை ஒத்துக்கிட்டான். உடனே இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தை ஓங்கி அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணான். அந்த சமயத்தில் இந்த கொக்கு சொல்லித்தான், அவனை வந்து கொல்லாதீங்க, இவன் வந்து என்கிட்ட வந்து சரணம் அப்படின்னா. நம்முடைய பகைவனாக இருந்தால் கூட அவன் வந்து நம்மக்கிட்ட சரணம் அடைஞ்சுட்டான்னா அவனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி காப்பாற்றலைன்னா அவனுடைய பாவத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் கொக்கு. உடனே அந்த மூணு பேரும் சேர்ந்து அவனை காப்பாற்றி பத்திரமா அவன் வீட்டுக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தாங்களாம். அது மட்டும் இல்லை, பவுன் நிறைந்த பானையையும் அவங்ககிட்டயே கொடுத்து வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவன் ரொம்பவும் மனசு திருந்தி தன்கிட்ட இருந்ததையெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து சன்னியாசி ஆயிட்டானான். இப்படி ஒரு கதை உண்டு. நம்ம ஊரில் சில மாப்பிள்ளைகள் மாமனார் வீடே சரணாகதி அப்படின்னு ஆயிடுறதும் உண்டு. அந்த கொக்கு இருந்த மரத்துக்கிட்ட சரணாகதி ஆனது மாதிரி மாமனார்களும் சரணாகதின்னு வந்துவிட்டவங்களை வந்து காப்பாற்ற வேண்டியது கடமை அப்படின்னு தாராளமாக அவங்கள ஏற்றுக்கிறதும் உண்டு. ஒரு மாமனார் சொல்லிக்கிட்டு இருந்தாராம், என் வீடு தேடி வந்து அடைக்கலமாயிட்ட என்னுடைய மாப்பிள்ளைகிட்ட, இதை உங்கள் வீடாக நினச்சிக்கோங்க மாப்பிள்ளைன்னு சொன்னேன், அதுதான் தப்பாக போச்சு அப்படின்னார். ஏன்னு கேட்டாங்க. இப்போ அவன் என்கிட்டயே வாடகை கேட்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னாரா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: எதிர்பார்க்கிற நமக்கு

Viking Bunions and Briefs. எட்டு மணி 55 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் பொன்னியின் புதுப்புனல். நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கை வெளியிடப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து நாளை முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர்

0: அதியன் கூட்டரங்கில் நடைபெறும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: Tài chính và Nhân dân Briefs.
1: நேர்களே, நிகழ்ச்சியினுடைய நிறுவப்படல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்கக்கூடிய நேயர்கள், அதாவது இன்றைக்கு அன்னையர் தினத்தை முன்னிட்டு அன்னையர் தினம் சம்பந்தமான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்கக்கூடிய நேயர்கள் பழைய ஏலகிரி பகுதியிலிருந்து திருமூர்த்தி திருமால், தருமபுரி பகுதியிலிருந்து வெற்றிவேல் சக்தி, மற்றும் பெண்ணாகரம் பகுதியிலிருந்து தீர்த்தகிரி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுக்கான ஒரு இனிய பாடல்.

0: நேர்களே, இன்று காலை 9:05 அழகு குட்டி செல்லம். நேர்களே, உங்கள் வீட்டு மழலைகளை நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்யுங்கள். நிறைவுக்கு வருகிறது.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:00. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில்.

0: இங்கு அனைத்து வகையான அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: For every success man, there is behind a woman என்பார்கள். ஒரு வெற்றியாளனின் பின்புலத்தில் ஒரு பெண்மணி மறைந்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார். தாயாக, தங்கையாக, தமக்கையாக, உடன் பிறந்தவளாக, சகோதரியாக, வாழ்க்கை துணை நலமாக எல்லா நிலைகளிலும் பின்னி புனைந்து வருகிறார். அதனால்தான் கண்ணகி மதுரை மாநகரத்தில் நிரபராதிபதியாக இருக்கிற அவள் கணவன் கோவலன் கொலை செய்யப்பட்டவன். எந்த தவறும் செய்யாதவன் கொலை செய்யப்படுகிறான். கொலை செய்யப்பட்ட கோவலனை மடியில் கிடத்திக் கொண்டு மதுரை மாநகரத்தை பார்த்து கூவாள். அவளின் முதல் கேள்வி, கோபத்தோடு கேட்கிற அக்கினி கேள்வி இதுதான், இந்த மதுரை மாநகரத்திலே பெண்கள் இருக்கிறார்களா, பெண்கள் இருக்கிறார்களா என்று கோபம் கொப்பளிக்க கத்துவாள். ஏன் அப்படி கண்ணகி கேட்டாள்? ஏன் மதுரை மாநகரத்தில் பெண்கள் இல்லையா? அப்படி ஒரு கேள்வியை ஏன் அவள் கேட்க வேண்டும்? அவள் கணவன் கொலை செய்யப்பட்டதற்கும் மதுரை மாநகரத்து பெண்களுக்கும் என்ன தொடர்பு? அவளது கேள்வியின் நியாயம் இதுதான், பெண்கள் இருக்கிற நாட்டில் குற்றங்கள் குறையும், கொலைகள் நிகழாது, களவுகள் இருக்காது, காவல் மன்றங்களுக்கு வேலை இருக்காது, வீட்டுக்குள் இருக்கிற மனிதனை சமூகத்திற்குரியவனாக நீதிமானாக மாற்றி அனுப்புகிறவள் பெண். அந்த கடமையை இன்றைக்கு அந்த பெண்கள் செய்ய தவறிவிட்டார்களா என்று குபம் குப்பளிக்க கண்ணகி கேட்பாள். எண்ணி பார்க்கிறோம் வரலாற்றை. இதிகாச காலத்திலே ஒரு புரட்சி பெண்மணி, இதிகாச காலத்தில் பாஞ்சாலி என்ற புரட்சி பெண்மணி நடு வீதியில் அவமானப்படுத்தப்படுவாள். நீதிமான்கள் இருக்கிற சபையில், அரசவையில் அவமானப்படுத்தப்பட்டாள். நடு வீதியிலும் அவமானப்படுத்தப்பட்டாள். தன் பெண்மைக்கு அவமானம் நேர்ந்த போது ஒரு சபதத்தை எடுத்தாள். தன் பெண்மைக்கு அவமானத்தை தேடித்தந்த அரசை அழித்தே தீருவேன் என்ற சபதத்தை எடுத்துக்கொண்டாள். பாஞ்சாலி என்ற புரட்சி பெண்மணி அந்த சபதத்தை நிறைவேற்றி காட்டுகிறாள். காப்பிய காலத்தில் ஒரு புரட்சி பெண்மணி, கண்ணகி என்ற புரட்சி பெண்மணி. அவள் பெண்மைக்கு அவமானம் ஏற்படவில்லை, அவள் கணவன் கொலை செய்யப்பட்டு விட்டான், நிரபராதிபதி தண்டிக்கப்பட்டு விட்டான். அதற்காக அந்த பெண் ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டாள். தன் கணவனை கொலை செய்த அரசை அழித்தே தீருவேன் என்ற சபதத்தை எடுத்துக்கொண்டாள். அதை நிறைவேற்றி காட்டினாள் கண்ணகி என்ற புரட்சி பெண்மணி. ஆனால் தமிழர்களின் பண்பாட்டின் மணிமுடி காலமாகிய திருமுறை காலத்தில் ஒரு புரட்சி பெண்மணி தோன்றுகிறாள். அவள் பெண்மைக்கு அவமானம் ஏற்படவில்லை, அவள் கணவனுக்கும் எந்த நிலையும் ஏற்படவில்லை. ஆனால் தமிழ் பண்பாட்டின் மீது மிகப்பெரிய அவமானம் வந்து சேர்கிறது. தமிழ் பண்பாடு தடை செய்யப்படுகிறது, தமிழர் நாகரீகம் தடை செய்யப்படுகிறது. தமிழர் நாகரீகத்தையும் தமிழர் பண்பாட்டையும் காப்பதற்காக அந்த பெண்மணி ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டால் மீண்டும் தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தி காட்டினாள். அவள்தான் மங்கையர்க்கு அரசி என்று போற்றப்பட்ட மங்கையர்க்கரசி என்ற பெண்மணியார். இப்படி காலந்தோறும் புரட்சி பெண்மணிகளை உலகம் சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு பெண்மை தாய்மையாக போற்றப்படுகிறது, அதுவே இறைமையாக போற்றப்படுகிறது. அந்த நிலைப்பாட்டைத்தான் மாண்பு நிறைந்த அந்த பெண்மை சமூகத்தை நாம் போற்ற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: இன்னிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நே உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வானடியில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக பலம் வர காத்திருக்கின்றது. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் வானொலியில் வசந்தமின் நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். கூட்டு

0: பொழுதுபொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வண்ண வண்ண உடைகள் அணியும் வண்ணத்து பூச்சிகள், வண்ண வண்ண உடைகள் அணியும் வண்ணத்து பூச்சிகள், துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சிகள், அன்பெனும் ஆனந்த சிறகை விரித்து பறக்கும் சிட்டுக்குருவிகள், குதுகலமாய் குதித்து விளையாடும் மான் குட்டிகள், செல்லமாய் கண் சிமிட்டும் பொன் வண்டுகள், செல்லமாய் சிரித்து சொக்க வைக்கும் செண்பகமலர்கள், அவர்கள் தான் நம் வீட்டு குறும்புக்கார மழலைகள். ங்கா என்று ரங்கமிட்டு, மா என்று தன்மொழி பேச ஆரம்பித்து, உறவுகளின் பெயர் அறிந்து திக்கி திக்கி பேசி திகட்ட வைத்து, செல்ல குறும்புகளின் மொழிகளை நாள் முழுவதும் கேட்டாலே இனிக்கும், நாமும் மழலையாக நெகிழ்வோம். ஆம் நேயர்களே, உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளின் குரலில் கதை, கவிதை, திருக்குறள், பாடல், பேச்சு போட்டியில் பங்கேற்ற சில வரிகள் என பண்பலையில் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளின் குரலை பகிர்ந்திட அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலை எண்கள் 0434342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், 24 40 31 என்ற எண்ணிலும் பேச வைக்கலாம். அதே போல 94 86 81 1025, 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு குறும்புக்கார குழந்தைகளை பேச வைக்கலாம் நேர்களே. இப்போ எல்லாருமே சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துக்கிறதே ஒரு பெரிய கலையாக தான் இருக்கும். அம்மாங்களுக்கு அப்படியே திக்குமுக்காடி நிற்பாங்க, சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க, அங்கே ஓடுவாங்க இங்கே ஓடுவாங்க, டே வாடா வெயிலில் போகாதரா, டே சாப்பிட்றா அப்படின்லாம் கெஞ்ச வேண்டிய நிலைமை அம்மாவுக்கு. இப்போ இது குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஒரு கலை தானே. என்ன குழந்தைங்களா, பண்பலையில் பேசுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? சரி, உங்களுக்காக ஒரு சின்ன நிபந்தனை, வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவை குறைச்சிட்டு நேரலைக்கு வரலாம். ஒரே பள்ளியில் இருந்தோ ஒரே குறிப்பிட்ட பகுதியிலிருந்தோ குழந்தைகள் பங்கேற்பதை தவிர்க்கலாம். ஏன்னா மற்ற இடங்களிலிருந்து குழந்தைகள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும் இல்லையா. குழந்தைகள் பங்கேற்கும்போது அவங்களே பேசட்டும், பக்கத்தில் இருந்த அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ சொல்லி கொடுத்து பேச வைப்பதை தவிர்க்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக வளமர காத்திருக்கின்றது. இணைப்பில் இனியும் அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க? மதியழகன். எங்கிருந்து பேசுறீங்க?
2: கொளகத்தூர்ல
1: இருந்து பேசுறீங்களா? சரி, சாப்பிட்டீங்களா?
2: என்ன
1: சாப்பிட்டீங்க?

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வானலில் வசந்தம் என்று அழகு குட்டி செல்லமாக வளமர காத்திருக்கின்றது. இணைப்பில் இனியும் அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்க பேசுறீங்க சொல்லுங்க? மதியழகன். எங்க இருந்து பேசுறீங்க? கொளக்கத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? சரி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: சோறு முட்டைக்கோஸ்
0: குழம்பு. எப்படி புதுசா? இன்னைக்கு சண்டே இல்லையா? என்ன ஸ்பெஷல் செய்ய போறாங்க அம்மா வீட்டுல? சரி, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? கதை சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஆமிக்கும் உயிருக்கும் ரேஸ் நன்றி.
0: சரி,
1: அப்புறம் போய் அந்த மயில் தொட்டுச்சு.
0: ஆமா, மெதுவா நடந்து போயாச்சும் அந்த இடத்த வந்து பாயிண்ட் ரீச் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மால முடியாதத கூட முடியும் அப்படின்னு நம்பி செய்தா அந்த செயல்ல வெற்றி கிடைக்கும் இல்லையா? நன்றி அழகா கதை சொன்னதுக்கு நன்றி. அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசுமுன் பார்க்க
2: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: வலி உங்க வாழ்க்கையை பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
0: இணைந்திருக்கின்றோம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வானொலியில் வசந்தம் மீண்டும் அழகு குட்டி செல்லமாக பலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களையும் பண்பலையில் பேச வைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலை எண்கள் 04342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் அழைத்து பேசலாம். அதேபோல 94 86 81 1025, 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்கள் அழகிய மொழிகளில் கதை, கவிதை, திருக்குறள், கட்டுரை என்று பேச வைக்கலாம்.
8: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் Tiguan-க்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
9: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
10: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில

0: நான்கு மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கப் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சுவலியிலிருந்து வருமுன் காப்போ, விம்ஸ் ஹாஸ்பிடல், சீரகப்பாடி, சேலம். தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
1: என்ன
2: சாப்பிட்டீங்களா?
1: சரி சரி, எப்படி இருக்கு இன்னைக்கு லீவ் எல்லாம்? எப்படி இருக்கு, உங்க வீட்லயே இருக்கீங்களா? தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனீங்களா? போகலையா? கொஞ்சம் வருத்தமா இருக்கா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க. பாடி முடிச்சிட்டீங்களா? ஒரு அழகு குட்டி ஜலம், அழகு குட்டி ஜலத்தை பத்தி பாட்டு பாடிச்சு அருமையா இருந்தது. என்ன இணைப்பில் இணைந்ததற்கு? அடுத்த அழகு குட்டி ஜலத்திடம் பேசும் முன் பாக்க,
3: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
4: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு
5: நிறைய கோர்சஸ் இருக்கு.
0: அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
6: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: IMA Institute of Paramedical கல்லூரி ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
8: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு ஒரு AC மேலா.
9: ஏனா புது AC எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
11: சரி சரி சரி சரி
12: சரி சரி.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: சரி சரி.
1: இணைப்பில் இனியும் அடுத்த அழகு குட்டி செல்லத்தை வரவேற்கலாம். வருக வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு லீவ் எல்லாம்? ஜாலியா இருக்கா? நாளைக்கே ஸ்கூல் வச்சா போயிடலாமா? ஆஹா, அப்படியா? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு இந்த லீவ்ல நீங்க என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க இல்ல கத்துக்க போறீங்க? கம்ப்யூட்டர் கிளாஸ் போறீங்க. சரியா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
14: தல்லைகள் குறிப்பிட்டு முக்கியமாக்கி

0: சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியலையே.
1: நகம்.
0: சூப்பர். அடுத்து
1: மலையோடு ஈசல்.
0: அடுத்து
1: அதுக்கு அடுத்து கடவே முடியாது. அது என்ன
0: தெரியலையே.
1: தலைமுடி.
0: தலைமுடியா? சூப்பரா சொன்னீங்க. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்து அழகு குட்டிச்செல்லத்திடம் பேச முன்பாக,
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இனிப்பிள்ளையும் அடுத்த அழகு குட்டிச்செல்லத்தை வரவேற்கலாம். வருக வணக்கம். இனிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இன்று அழகு குட்டிச்செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இனிப்பிள்ளையும் அடுத்த அழகு குட்டிச்செல்லத்தை வரவேற்கலாம். வருக வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேரு? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் குடுக்கறீங்களா? சரி, சாப்பிடலாம் சாப்பிடலாம். என்ன சொல்ல போறீங்க? சரி, நல்லா போன் உங்க காது அருகில வச்சு நல்லா பேசுங்க, சத்தமா சொல்லுங்க. சூப்பரா படிக்கீங்க. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த அழகு குட்டிச்செல்லத்திடம் பேசும் முன்பாக,
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
7: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
8: பார் அட்மிஷன் கான்டாக்ட் 9966552.

0: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, பிபிடி, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
1: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
2: இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வர்க்க, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? தியா, எங்க இருந்து பேசுறீங்க தியா? சரி, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? சரி, பாடுங்க. மலையும் அப்புறம் பாப்பா அப்படியே மறந்துட்டாங்க போல. சரி, அடுத்த அழகு கிட்டி செல்லத்திடம் பேச முன்பாக
3: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின்

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டிச்செல்லத்திடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
4: தர்மபுரி மாவட்டம்.
3: ஆஹா, சரி, உங்க பேர் சொல்லுங்க.
4: தமிழரசு.
3: தமிழரசு, அழகா இருக்கு உங்க பேரு. சரி, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? ரெட் கலரா? உங்களுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? அப்புறம் சரி, என்ன பாட்டு பாட போறீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க.
4: ஒரு சக்தி
3: சொல்லிட்டீங்க. யார் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? சரிப்பா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு. அடுத்து அழகு குட்டி செல்லத்திடம் பேசும் முன் பார்க்க,
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் Tiguan-க்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில்

0: வகுப்புகளும் இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு பவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், அரூர்.
1: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
2: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
2: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
1: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
2: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
1: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:30. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் வானலையில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசும் முன்பாக

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் Tiguan க்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்க.

0: விவரங்களுக்கு ரமணி போக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். டிஎன்சி அப்ளை. ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது வானலையில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இனிப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வந்த வேகத்துல ஏதோ அப்படியே திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேர்களே, இன்று 12:10 உங்கள் கலம் நிகழ்ச்சியில் மலரும் முட்டுக்களாக மலர காத்திருக்கின்றது. இன்று தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் எம்பிரான அள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
6: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்
7: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். டிஎன்சி அப்ளை.
8: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
3: நேயர்களின் கவனத்திற்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நாளை காலை மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கத்தில் நடைபெறும். எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நடைபெறும். பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வருக, வணக்கம். உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களையும் பண்பலையில் பேச வைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலை எண்கள் 0434-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களை பண்பலையில் பேச வைக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வணக்கம். சொல்லுங்க.
11: மாணவி

0: சூப்பரா சொல்லிட்டீங்க. சொல்லி முடிச்சிட்டீங்களா? சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து அழகு குட்டி செல்லத்திடம் பேசும் முன் பாக்க,
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
6: முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வருக வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. கபிலன், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? உங்க வாய்ஸ் நல்லா விட்டு விட்டு வருது. நல்ல டவர் இருக்கிற இடத்துல இன்னும் பேசலாமா? சரி, இந்த லீவ்ல என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? சரி, பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பரா சொல்லிட்டீங்க, நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசும் முன்பாக,
7: 35 ஆண்டுகளாக ஆரோரின் அடையாளம். IMS, IPS கல்வி நிறுவனங்கள், மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், ஆரோர்.
8: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
9: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு
10: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டிச்சலமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ். ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு மீண்டும் குழந்தைகளிடம் பேசலாம்.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் Tiguan-க்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
7: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
8: அம்மன் TRY TMT கம்பிகள்.
9: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து

0: வெயில் வேற கொளுத்துது. அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்த மோர் குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
4: நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானொலியில் வசந்தமாக இன்று அழகு குட்டி செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வருக வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். லைன் பிடிச்சிட்டாங்க, ஆனால் எதுவும் பேசுறதுக்கு தயங்குறாங்க போல. இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லத்திட்ட பேசும் முன் பார்க்க,
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
9: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
10: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: இணைப்பில் இணையும் அடுத்த அளவுக்கு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வணக்கம். இனிசையாக வளம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-2026 மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிவில் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், IEEE, ECE, மெக்கானிக்கல் டூல் அண்ட் டை என்ஜினியரிங், DMT, இன்டர்நெட் ஆப் திங்ஸ், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் பாடப்பிரிவுகள் நடத்தப்படும் இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு பிரிவு வாரியாக கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு +1 படித்தவர்கள், +2 தேர்ச்சி அடையாத மாணவர்கள் 1ஆம் ஆண்டிலும், +2 தேர்ச்சி அடைந்தவர்கள், ITI 2 ஆண்டு படித்தவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டிலும் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் விவரங்கள் அறிந்திட 94-42-22-21-02 என்ற எண்ணிலும், 98-43-47-73-93 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு சேர்க்கை பற்றிய விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். இணைப்பில் இணையும் அடுத்த அளவுக்கு குட்டி செல்லத்திடம் பேசலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
12: மேம், நெருப்புறாங்கோட்டை இருந்து தவாசி பேசுறேன்.
4: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க
12: மேம்? நல்லா.
4: சூப்பரா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு விடுமுறை எல்லாம்?
12: பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்னநிலை தானே வந்து எயிரும் பராபரமே. எல்லோரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பரபரமே தாய் மாந்தர்.

0: சொன்னீங்கன்னு டேனிப்பில் இணைந்தது இருக்கு. இன்னைக்கு நிறைய குழந்தைகள்லாம் வந்து கதை, கவிதை, திருக்குறள், விடுகதை அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போனாங்க. இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம மனசில் அவ்வளோ குதூகலமான நேரமாக இருந்தது இந்த ஒரு மணி நேரமும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தனைய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். பெசிபிக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக பலம் வந்தது. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக வளம் வந்தது. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. இமைக்கும் நொடிப்பொழுதையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசை சாரல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:01. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவணியப்பன் அவர்கள்.
3: இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று ஒரு திருக்குறளை கூறிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, என்னைக்கும் கேள்விகளோடு வர்ற நீங்க இன்னைக்கு என்ன திருக்குறளோடு வர்றீங்க கேட்டேன் நான். இந்த திருக்குறளுக்கு எனக்கு உடனடியாக அர்த்தம் வழங்கி ஆகணும், சொல்லுங்க, கேள்வியை போட்டார் புகழ்மதி. ஒரு மனிதன் குணமுள்ளவன் சால்புடையவன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு கெடுதல் செய்கிறவனுக்கும் நல்லதே செய்ய வேண்டும், இதுதான் பொருள். இது எப்படிங்க வள்ளுவர் சொல்கிறது சரியாக இருக்கும்? கெடுதல் செய்கிறவனுக்கு நாமும் கெடுதல் செஞ்சால் தானே அவனை திருத்த முடியும், இது புகழ்மதி. ஏன், கெடுதல் செய்கிறவனை நல்லது செஞ்சு கூட திருத்தலாம் இல்லையா? இது நான் நண்பர் புகழ்மதி கூறுவது போல, நமக்கு எதிரியாக உள்ளவர்களுக்கெல்லாம் நாமும் எதிரியாக மாறிவிட்டால் நாட்டில் எதிரிகள் மட்டுமே எஞ்சியிருப்பர். நல்லவர்களை தேடுவதற்காக வேணும் 4 நல்லவர்கள் நாட்டில் இருக்க வேண்டுமல்லவா? இன்றைக்கு போட்டியாளர் இல்லாத தொழில்களே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத தேர்வுகளே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. அப்படியானால் நமக்கு வரும் போட்டியாளர்களை எப்படி வெல்வது? போட்டியாளர் ஒரு வியூகம் வகுத்தால் அவருக்கும் மேலான வியூகத்தை நாம் வகுத்தால்தானே நம்மால் அவரை ஜெயிக்க முடியும். ஆனால் வியூகம் நன்மை சார்ந்ததா அல்லது தீமை சார்ந்ததா என்பதில்தான் முடிவு இருக்கிறது. உலகம் வணிகமயமாகி போனாலும் அவ்வணிகத்திலும் ஆன்மீகம் கலந்திருக்க வேண்டுமென்று நல்லவர்களும் ஞானிகளும் கூறுகின்றனர். திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் அண்மையில் ஒரு கதையினை சொன்னார். போட்டியாளரை வெற்றி காண மிக எளிமையான ஆன்மீக வழி அது. ஓர் ஊரில் ஒரு பலசரக்கு வணிகர் இருந்தார். சுமாரான பலசரக்கு கடை. அவருடைய கடைக்கு சென்று பொருள்கள் வாங்கினால் அவை சரியான எடையில் இருக்கும், நிறைவான தரத்தில் இருக்கும், சரியான விலையில் இருக்கும் என்று பெயர் பெற்று வணிகம் செய்து வந்தார். நல்ல கூட்டம், நல்ல வணிகம், நியாயமான வருமானம், நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு. இப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு நாள் திடீரென அவருடைய கடைக்கு எதிராக மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உருவாக தொடங்கியது. இந்த அங்காடி செயல்படத் தொடங்கினால் நம்முடைய கடை அடியோடு படுத்து விடுமே

0: யோசித்தார். அங்காடியும் ஒருநாள் திறக்கப்பட்டது. அங்கு திரள் திரளாக வாடிக்கையாளர் கூட்டம். தனக்கு எப்போதும் வழிகாட்டியாக திகழும் குருவிடம் சென்றார் பலசரக்கு வணிகர். குருவே, நான் என்னளவுக்கு ஒரு சிறிய கடையை வைத்து நேர்மையாக வணிகம் நடத்தி வருகிறேன், ஆனால் என் வணிகத்திற்கு போட்டியாக இப்போது என் கடைக்கு எதிராகவே மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துவிட்டது. நான் என்ன செய்வது? பணிந்து கேட்டார். குரு சொன்னார், இனிமேல் நீ காலையில் எழுந்ததும் பிரார்த்தனை செய். உன் கடை நன்றாக நடக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்வதோடு எதிரே புதிதாக வந்துள்ள அந்த பெரிய கடையும் நன்றாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய். எல்லாம் சரியாகிவிடும். 6 மாதம் சென்றது. பலசரக்கு வணிகர் குருவை பார்க்க வந்தார். என்ன ஆயிற்று? குரு கேட்டார். என்னுடைய பலசரக்கு கடையை மூடிவிட்டேன் குருவே என்றார். பிறகு குரு கேட்டார், எதிரே இருந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வாங்கிவிட்டேன் குருவே என்றார். வாழ்த்துக்களால் கூட எதிரிகளை வீழ்த்த முடியும் அல்லது நம் வசம் ஆக்க முடியும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேரம் காலை 10:06. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500 8420.
3: நேர்களே, நாம் இணைகிறோம் இது நீங்கள் கிட்டவே. நீங்கள் கிட்ட நிகழ்ச்சியில் உங்களுக்கான விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்களூர் ஆகியவற்றை உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான உங்களுக்கு விருப்பமான நெஞ்சுக்கு இனிய பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: பழைய ஏலகிரி பகுதியிலிருந்து வீரபாண்டி. எனக்கு வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து சின்ன ராசாவி பாடல் வேண்டும். நன்றி.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
10: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
11: அம்மன் TRY TMT கம்பிகள்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை

0: வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகு தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: அப்பப்பா, பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்குன்னு
6: மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நெர்களி நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
9: தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். நான் ஐஸ்வர்யா, தர்மபுரியிலிருந்து பேசுறேன். படம் வலிமை, பாடல் நான் பார்த்த முதல் முகம் நீ. நன்றி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், அரூர்.
5: 10:22 நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
6: அனைவருக்கும் காலை வணக்கம். உலக மகளிர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். பாடல் ராம், ஏதாவது ஒரு பாடல் போடுங்கள். என்ஜிஓ காலிலிருந்து

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நேர்கள் கவனத்திற்கு பாலக்கோடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பாலக்கோடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2nd ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய பாடப்பிரிவுகள் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆப் திங்ஸ், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 11ஆம் வகுப்பு இடைநின்றவர், 12ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தவர்களும், நேரடி 2nd ஆண்டு சேர்க்கை கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சியும், ITI 2 ஆண்டுகளும் படித்திருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 94-42-22-21-02 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் அறிவித்துள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: தருமபுரி பண்பலை இனிமையான காலை வணக்கம். மனோகரன் கிட்டமட்டி படம் விடுதலை பாடல், வழிநடுவர் காட்டுமலி என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

0: ஐந்து நிமிடம். இது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால்
3: 1 கோடி 100% கடலெண்ணை.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்கள் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கை வெளியிடப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து நாளை முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கில் நடைபெறும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: இனிய காலை வணக்கம். நமது அனைத்து நேயர்களுக்காகவும் தலைவா படத்தில் தலைவா தலைவா பாடல் வழங்க வேண்டுகிறது. ஏழகிரி குணசேகரன், நன்றி, வணக்கம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நேரம் காலை 10:45. இது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நீங்கள் கெட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நீர்கள் இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி.
4: ஒளி என்ற ஒரு அதிசயம் கண்களுக்கு தெரியாமல் நெஞ்சங்களை தொட்டு காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து வந்த ஒரு மந்திரம். 80 ஆண்டுகளை தாண்டி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான பயணத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு குரலும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயமாகவே மாறியிருக்கிறது. காலை விழிக்கும் தருணத்தில் ஒலித்த பாடல் முதல் இரவு நெஞ்சை வருடிய

0: இனிய பாடல்கள் வரை செய்திகளும் நாடகங்களும் விவசாய வழிகாட்டுதல்களும் நம் வாழ்வை வடிவமைத்த அந்த ஒளி துணைகளின் நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒளியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
1: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லைப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கி கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டிய போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு 1 மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரங்கிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ, இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அதை மிகைப்படுத்தப்பட்டதான் நினைக்க வேண்டாம், அதை மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்துக் கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்துக் கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டதுதான். இதற்கிடையில என்னன்னா சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை அப்படிங்கறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப

0: குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னைய பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள். வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். பயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சக்தியை உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றியிருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. தொழிலின் தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.
2: வணக்கம். வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்து கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடி கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
1: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒளிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
3: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல் நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினை ஏற்படும்.

0: மற்றும் வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மாமனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அன்றாக நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியன செந்தமிழ் மொழியாய் செவியினில் விழுந்து மனதில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய் தென்றலைப் போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலியின் நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய் குரல் நெடுங்காத குமரியாய் வளம் வந்து என்றும் இளமையாய் உலா வந்து இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
1: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
2: பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிப்பிணைந்ததுதான். புதுவாத ஒளி உறப்பாகும் பற்றி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்கள் துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, இந்த விஷயங்களை செய்து செய்தது. ஞாயிறு ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சித்திரம் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரனின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிக முதிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலியிலையும் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு. அமைப்பு பிரிசி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: அனில் சேமியா நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.

0: Vai.
1: நேர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேயர்களே. நிலையத்தில் நேரம் ஒரு பகல் 11 மணி. நேயர்களை கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவை

கேட்டால் சுவைக்கும், கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம கேட்க போற ரெசிபி சாமை அரிசி கிச்சடி. சாமை அரிசி கிச்சடி எப்படி செய்யறதுன்னு கேட்கலாமாங்க. முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுலாம். அரை ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 2, லவங்க 2, பெரிய வெங்காயம் 1, பூண்டு 4 பல், இஞ்சி சிறிய துண்டு, தக்காளி. கேட்டால் சுவைக்கும், கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம கேட்க போற ரெசிபி சாமை அரிசி கிச்சடி. சாமை அரிசி கிச்சடி எப்படி செய்யறதுன்னு கேட்கலாமாங்க. முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுலாம். அரை ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 2, லவங்க 2, பெரிய வெங்காயம் 1, பூண்டு 4 பல், இஞ்சி சிறிய துண்டு, தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, கேரட் 1/2 கப், பீன்ஸ் 1/2 கப், உருளைக்கிழங்கு 1/2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு, சாமை 1 கப், 2 கப் தண்ணி, கொத்தமல்லி இலை தேவையான

வாங்க எப்படி செய்யறதுன்னு கேட்போம். ஒரு குக்கர் எடுத்து அடுப்புல வச்சு குக்கர் சூடானதும் நெய் விட்டு அதோட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணுங்க. கட் பண்ணி வச்சிருந்த இல்லைங்க பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட பூண்டு, இஞ்சி சிறு சிறு துண்டுகளா நறுக்கி தக்காளியும் அதோட சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதோட மஞ்சள் தூள் தேவையான அளவு, கல் உப்பும் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வதக்கின பிறகு ஊற வச்சிருந்தோம் இல்லைங்க சாமை, அந்த சாமையும் சேர்த்து அதோட 2 கப்பு தண்ணீர், கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்து நல்லா கலக்கிக்கணுங்க. கலக்கிட்டு குக்கர் மூடிய போட்டு 1 விசில் விடணும். அவ்வளவு தாங்க சத்தான சுவையான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சாமை அரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சாமை அரிசியில நிறைய சத்துக்கள் இருக்கு, நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.

0: மாறவில்லை.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

என்னிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நீ உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 11:06. என்னிசை சார்லோடு இணைந்து கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையொரு விருப்பமாக கேட்டு ரசிக்கலாம் தோழிகளே. அனில் பாஸ்தாவின் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி கொள்ளானே தேயும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

0: தர்மபுரி பைஸ்வாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைஸ்வாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவாலி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore+ மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பாவேர் விருப்பமாக கேட்டு ரசிக்கலாம். தோழிகளை உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலையங்கள் 0434-42 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-1025 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்ப சம்மர் ஹாலிடே வேற வந்துருச்சு. குழந்தைங்கள்லாம் நம்ம கூட ஜாலியா இருப்பாங்க. அம்மாங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வேலை, சாப்பிடு தம்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்க கூட இருக்கும்போது இப்ப வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எப்படி ஒரு தோல்வியிலிருந்து தன்னை தானே வெளியில கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் மூலியமாகவும் அப்படி சொல்லி கொடுத்து வழி நடத்தி கொண்டு போகலாம். அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு ஆழ மனதில் பட்டு எந்த தோல்வியும் வந்தாலும் துவண்டு போகாமல் வெளியில் வந்து தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த சின்ன வயசில் நாம் சொல்லி கொடுக்குற நிறைய கருத்துக்கள் தான். பாவையர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நாட்டாண்மை திரைப்படத்திலிருந்து

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
5: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
6: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
7: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: மலரும் மொட்டுக்கள். பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இன்று தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் எம்பிரானஅள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
9: தென்பொதிகை பிறந்த மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, தெவிட்டாத செந்தமிழ் மொழி, அமிழ்தினும் இனிய மொழி, ஆண்டாண்டுகளாய் வாழும் மொழி, சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி, எண்ணமெல்லாம் நிறைந்த மொழி, எனதருமை தமிழ் மொழி.
8: நம்ம தமிழ் மொழியை பத்தி அன்னை தமிழேன்னு பாட வராங்க நான்காம் வகுப்பு மாணவி தியா.
10: அன்னை தமிழே, நாவில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்பின் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் இருந்து புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராசர்.
8: நிகழ்ச்சியில அடுத்துதான் சொல்லாதே சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாடல் பாட வராங்க இரண்டாம் வகுப்பு மாணவி மேகாஸ்ரீ.

கைவீசி வந்த காற்று கனநொடியில் நின்று என்ன சொல்லிச் சென்றதோ, கிளைகள் தலையசைக்க இலைகள் எல்லாம் கலகலவென சிரிக்குதே. அடிமரமே மறைஞ்சாலும் ஆழமர விழுது வாழும், அவதாரம் மாறினாலும் அடையாளம் அவர்தானே. அடுத்த தலைமுறைக்கும் நீளும் அதன் பேரும் வேறும்.

0: இப்படிப்பட்ட ஆலமரத்தை பத்தின பாடல் பாட வராங்க இரண்டாம் வகுப்பு மாணவி ரித்திகா.
1: ஆலமரத்துல விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குளிப்பாட்டு

0: ஒன்றா ரத்தம் சேர்ந்துக்கிட்டு ஓடிவாங்க துளிக்கிட்டு.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா தமிழின் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும், அடுத்ததா நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இதை பார்த்து ரொம்பவே ஆசைப்பட்டுருவோம், அது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம வீதிகள்லாம் வருவாங்க, கலர் கலரா இதை கூடையில போட்டு எடுத்துட்டு வருவாங்க, அது என்ன? இன்னும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுதாங்க கோழி குஞ்சு. இதை பத்தின பாடலும் பாட வராங்க 5ஆம் வகுப்பு மாணவிகள் அக்ஷயா, ஆதிஷா, கிருத்திகா, தியா ஆகியோர்.

அடுத்ததா சப்பி சிக் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாட வராங்க இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் வருண், வர்ஷிக், ஹரிஷ், ஸ்மித், சரண், மாணவிகள் மேகா, ரித்திகா ஆகியோர்.

அடுத்துதான் ஆட்மேன் லக்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாட வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் அக்ஷயா, ஆதிஷா, ரித்திகா, நான்காம் வகுப்பு மாணவி தியா ஆகியோர்.

0: அடுத்துதான் நானும் ஒரு ரைம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நான்காம் வகுப்பு மாணவி வித்யா.
1: Head, shoulder, knees and toes, knees and toes. Head, shoulder, knees and toes, knees and toes. Eyes and ears and mouth and nose. Head,

0: அடுத்துதான் குரங்கும் முதலையும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவி ரித்திகா.
1: ஒரு நாள் முதலையும் குரங்கும் ஒரு நாள் நகா பழம் மரத்தையும் உட்காந்து பழம் சாப்பிட்டு இருந்துச்சா. கரையோரம் பழம் கீழே விழுந்ததும் முதல்ல வந்து சாப்பிட்டுச்சா. அது எனக்கு ஒன்றும் கொஞ்சம் வேணும்னு கேட்டதுக்கு குரங்கு வந்து கீழே போட்டுச்சா. அது எட்டு போய் பெண் முதலைக்கு கொடுத்துச்சா. அதுக்கு எனக்கு டேஸ்டா இருக்குது. இது வந்து அந்த குரங்கோட ஈரல் சாப்பிட்டு எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்லிச்சா. அதனால போய் நீ போய் அவங்க விருந்துக்கு கூட்டிட்டு வாங்கிச்சா. பெண் முதல வந்து விருந்துக்கு கூப்பிட்டுச்சா. விருந்துக்கு சரி வரேன்னு சொல்லி நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போயிடுச்சா. ஆத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சா. அப்பதான் சொல்லிச்சா உன் ஈரலையும் இது பெண் முதலே சாப்பிடணும்னு சொல்லிச்சு. அதனால தான் கேட்டேன் சொல். ஐயோ முன்னையே சொல்லியிருந்தா நான் இது எடுத்துட்டு வந்திருப்பேனே. நான் இப்பதான் துவச்சி காய மரத்துல காயப்பட்டிருக்கேன். வாப்ப

0: அப்படின்னு சொல்லிச்சா.
1: அடுத்ததான் ஒரு
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உங்கள் கலம் இன்று மலரும் முட்டுக்களாக இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: எங்கே தேனிக்கு தெரியாதே, காற்று வீசியது, பூவாசம் பரவியது, பூ அங்கே தேனி பூவை நோக்கி பறந்தது, தேனி பூ அருகே வந்தது, பூவில் அமர்ந்தது, தேன் குடித்து பசி தீர்ந்தது, தாவி தாவி பறந்தது.
1: அடுத்ததா ஒன்னு ரெண்டுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் எலி, இத பத்தின பாடெல்லாம் நமக்காக பாட வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் ஆதிஷா, ரித்திகா, அக்ஷயா, நான்காம் வகுப்பு மாணவி தியா ஆகியோர்.

0: İpleri pikende bu sen.
1: அடுத்ததான் எனக்கும் நிறைய தெரியுங்க, என்ன நீங்க கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேனே அப்படின்ட்டு கிழமைகள், தமிழ் மாதங்கள், ஆங்கில மாதங்கள் இதெல்லாம் பத்தி சொல்ல வராங்க 2ஆம் வகுப்பு மாணவன் லியோ ஸ்மித், 3ஆம் வகுப்பு மாணவர்கள் சண்முகவேலன், சஷ்டிகாசன் ஆகியோர்.
2: திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி,
3: ஞாயிறு, ஆகஸ்ட், ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
1: அடுத்ததான் நான் வாய்ப்பாடு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க 5ஆம் வகுப்பு மாணவி ரித்திகா.
0: 1, 2, 2, 4, 3, 2, 6, 4, 2, 8, 5, 2, 10, 6, 2, 12, 7, 2, 8, 16.

அடுத்ததான் எனக்கு பாடப்புத்தகத்துல இருக்க பாட்டு மட்டும் இல்லைங்க, சினிமா பாட்டும் தெரியுமே, நான் பாடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட வராங்க 5ஆம் வகுப்பு மாணவிகள் ரித்திகா, ஆதிஷா, அக்ஷயா, மேகாஸ்ரீ, தியா ஆகியோர்.

டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உங்கள் களம் நிகழ்ச்சியில் மலரும் முட்டுக்களாக இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ டெஸ்ட் நோ ரிஸ்க் எதிர்காலத்திற்கான உத்திரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள். இன்று தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் எம்ரானஅள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல்ஸ் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை ஜி தமிழ் செல்வி, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உங்கள் களம் இன்று மலரும் முட்டுக்களாக இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். இன்னும் சில நொடிகளை தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
5: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார்.
6: ஜோசப் விஜய் எனும் நான்

தாவேக அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன்,

0: திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
1: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேகா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3 முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45th ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும், சொற்களை அமைக்கவும், பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள்

விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு கணேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இன்னிசையாக உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் திரை இசை. அதற்கு முன்னதாக
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
0: திரை இசை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சைலஜா குரல் வண்ணத்தில் இனிதானது ஒரு பாடல் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து.

வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இறப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம். புதிய

0: Volkswagen Tiguan Carla, digital virtual cockpit, stylish illuminated logo grill voice command, இன்னும் ஏகச்சக்க features ஓட இருக்கு. இன்று நடைபெறும் exchange மேளாவில் Tiguan-க்கு ரூபாய் 50,000 வரை exchange bonus பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen showroom-ஐ அணுகவும். TNC apply.
1: செவந்தி, செவந்தி, எங்க இருக்க?
2: சமையல் கட்டில தாங்க இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க.
1: நேத்தே சொன்னாங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ் மூலமா எல்லாரையும் குடும்பத்தோட டூர் கூட்டிட்டு போறாங்களாம். பசங்களை கூப்பிடு, மதியமா பஸ் வருதான், எல்லாம் ரெடி ஆகுங்க.
2: அதான பார்த்தேன், நீங்களாவது டூர் கூட்டிட்டு போறதாவது. டே பசங்களா, உங்க அப்பா டூர் கூட்டிட்டு போறாரா நம்மளை எல்லாம்? எல்லாரும் வந்து சீக்கிரம் ரெடி ஆகுங்க, பஸ் சீக்கிரம் வந்துருமா.
3: என்னம்மா டூரா? அதிசயமா இருக்கு. எங்க போறோம்? பார்க்கு போறோமா இல்ல கோயில் குளம் அப்படின்னு எங்காவது போறோமா? பார்க்கு தானம்மா போறோம்.
2: ஆமாடா, பார்க்குக்கு போற மாதிரி தான் உங்க அப்பாவும் சொன்னாரு. சீக்கிரம் வா.
3: ஜாலி ஜாலி பார்க்கு போறோம்.
1: சொன்ன மாதிரியே பஸ் வந்துருச்சு, எல்லாரும் பஸ்ல ஏறி இந்த 4வது சீட்ல போய் உட்காருங்க.
3: நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் ஃபர்ஸ்ட் போறேன்.
1: மெதுவாடா, பார்த்து விழுந்துடாதீங்க, மெதுவா போ.
2: சரிடா சரிடா பசங்களா, பொறுமையா போய் உட்காருங்க பாக்கலாம். என்னங்க, பஸ் போய்கிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்?
3: அம்மா எனக்கு ஒரே போர் அடிக்குதுமா, எப்பதாமா போக வேண்டிய இடத்துக்கு போவோம்?
1: நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, பசங்களை கூட்டிட்டு பத்திரமா இறங்குமா.
3: எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டம்மா.
2: என்னங்க, நானும் பசங்களும் பூங்கா, முதல்ல பண்ண, பாம்பு பண்ண, விளையாட்டு திடல்னு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, சரியா?
1: இதுக்கு தான் நான் உங்களை எங்கேயுமே எதுக்குமே கூப்பிட்டு வர்றதில்ல, இப்படி செலவு வைக்கிறதுக்கு. சரி சரி, நான் போயிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்.
2: என்னங்க சாப்பாடு எங்க வாங்கினீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க.
3: சாப்பாடு உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்குமா.
1: ஆமாண்டா, இன்னைக்கு தான் முத முதல்ல என்ன அதிசயம், உங்க அம்மா மற்றவங்க சாப்பாட்டெல்லாம் புகழ்ந்து இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறா.
3: ஆமாப்பா.
2: என்னங்க உண்மையதானே சொல்றேன், இதுல போயிட்டு என்ன இருக்கு? ஏன் என்னோட சமையல்லாம் நான் நல்லா சமைக்கிறது இல்லையா என்ன?
1: ஆமாமா, நல்லா சமைச்சிட்டாலும்.
2: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூளைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
1: ஏய் என்ன பண்ற, நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
2: ஏங்க நான் என்ன பண்ணேன்?
1: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது, அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது, இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
2: ஏங்க என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க, போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
1: நாம் பண்ணு பேசக்கூடாது, இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைகிறதும் இல்லாம இது காத்துனால அடிச்சுட்டு போய் வயல்வெளிகளில் பிளாஸ்டிக்கை சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும், மத்தவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
2: சரிங்க சரிங்க, தப்புதான், இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
3: சரிம்மா.
1: குப்பைகளை வந்து பொது இடங்கள்ல போடக்கூடாது, அதுக்குன்னு வச்சிருக்கிற குப்பை தொட்டிகள்ல தான் போடணும். மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டிலையும், மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டிலையும் போடணும். என்ன புரிஞ்சுதா?
2: புரிஞ்சது புரிஞ்சது. ஆமா ஆமா, இவரே இங்கெல்லாம் நல்லா தான் பேசுவாரு, எங்கேயாவது நாலு இடத்துக்கு வெளியே கூட்டு போனா தானே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும்.
1: என்ன சொன்னீங்க?
2: ஒண்ணும் இல்லைங்க.
4: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஜிகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:10. அணில் பாஸ்தாவின் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் பாஸ்தா. அணில் சேமியாவின் புதிய அறிமுகம் அணில் பாஸ்தா. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை

இனி கேட்கலாம் நேயர் விருப்பம் கடித வழியில் உங்களது விருப்பமான பாடலை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க பாலக்கோடு.

그치? நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பாலக்கோடு பாபாஜான் அவர்கள், நட்சத்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: भारत सरकार द्वारा जनहित में जारी
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: அனில் சேமியா நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:19. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அனில் பாஸ்தா மற்றும் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. தாராபுரம் இளங்கோவன் அப்துல் காசிம். பலே பாண்டியா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த இனிமையான பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
10: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
9: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
11: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: அனில் பாஸ்தாவின் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா.
14: முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
15: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
16: தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
13: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானம்ஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:25. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அனில் பாஸ்தா மற்றும் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. சின்ன திருப்பதி, ஷியாமலா அஸ்வின், நீதான் அந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த இனிமையான பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:31. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அனில் பாஸ்தா மற்றும் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க தருமபுரி ஆர். செல்வராஜ் அவர்கள். நாளை உனது நாள் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த இனிமையான பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருங்கள்.

0: 35 ஆண்டுகளாக ஆரோரின் அடையாளம். IMS IPS கல்வி நிறுவனங்கள் மெட்ரிக் CBSE பிஎட் காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் ஆரூர்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
6: For admission contact 9965233999.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:37. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அனில் பாஸ்தா மற்றும் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாலக்கோடு அன்பு சாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: ஒரு டீ போடுங்க
1: தம்பி, ஊருக்கு புதுசோ?
0: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
1: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
0: என்ன சொல்றீங்க, புரியலையே.
1: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
0: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
1: டீ எப்படி?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
0: என்ன விஷயம்னா?
1: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
0: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
1: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
0: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
1: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
0: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
1: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
0: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

அனில் பாஸ்தாவின் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப் பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கும் போதைப்பொருள் தடுப்பு படை அலகுகள் உருவாக்குவதற்கான ஆணைகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை

0: மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றார். அரசு அமைப்பதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, திரு செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தமது பணியை தொடங்கிய திரு விஜய்க்கு பல்வேறு துறைகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நாளை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வரும் புதன்கிழமைக்குள் நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலமைச்சரின் தனி செயலர்களாக திரு செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தொடர வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் முதல் மூன்று அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று கூறாமல் ஆட்சித்திறனுடன் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று சூழல், மழை வெள்ள பாதிப்புகள், நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு மக்களின் ஆதரவு உள்ளதை மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய அரசின் அவசியத்தை வலியுறுத்தினார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் இந்த அமைப்பின் புதிய தியான கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் சென்றடையும் பிரதமர் அங்கு 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் புற்றுநோய் சிகிச்சையில் நவீன நுட்பங்களை கையாளும் சிந்து பல்துறை உயர் சிறப்பு மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியா ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், அந்நாட்டு பிரதமர் கம்லா பிரசாத் விசசார் உடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறையின்போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல்லகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நாளை முதல் தொடர்ந்து நடைபெறும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: திருச்சி மாவட்டத்தில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணாக்கருக்கு விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தட்டை பயிறு சாகுபடியில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை விளக்கம் அளித்துள்ளதாக எமது மதுரை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தட்டை பயிறு சாகுபடியில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம் என மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. 1 ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை என்ற கணக்கில் தேவையான விதைகளை 550 கிராம் ரைசோபியம் நுண்ணீர் கலவை

0: கலந்து விதைக்க வேண்டும் என்றும், விதைக்கும் முன்பாக நிலத்தை நன்கு உழுது மண்ணை பண்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைகளை கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்றும், விதைத்த 80 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்து அதிக வருமானமும் பெறலாம் என்றும் மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில், கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குணா குகை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும், ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று களமிறங்குகிறது. ராய்ப்பூரில் 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது. ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 2ம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோகத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 5-4 என்ற கணக்கில் வென்றது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்றிரவு உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகமான மழைப்பொழிவும் பதிவான இடமும் ஊத்து பகுதியில் 168 மில்லிமீட்டர் மழையளவு பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சேலம் பகுதியில் 36 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலைய பகுதியில் 21 டிகிரி செல்சியஸ் அளவும் பதிவானது. இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே கனமழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி

மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது. குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றுக்கு மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோ

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கப் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: புதிய ஃபோக்ஸ்வேகன் டைகுன் கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் ஏகச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகுனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேர்

0: வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: அண்ணே அண்ணே, என்னண்ணே ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன், காதே கேக்கலையே அண்ணனுக்கு.
2: அட வாமா தங்கச்சி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற, என்ன விசேஷம்?
1: ஒரு விஷயமா தான் வந்தேன்னே உங்களை பாத்துட்டு போலான்னு.
2: என்ன விஷயம், தயங்காம சொல்லு.
1: உங்க தோட்டத்துல கோழி பண்ண வச்சு பாத்துட்டு இருந்தீங்க இல்லையா?
2: ஆமா, அதுக்கு என்னப்ப?
1: கோழி பண்ணலாம் எப்படி என்ன போயிட்டு இருக்கு அத பத்தி விசாரிச்சுட்டு அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன்.
2: அதெல்லாம் நல்லதாமா போகுது, நல்ல சிறப்பா இருக்குது, நல்ல வருமானம் கொடுக்குது, சந்தோஷமா இருக்கிறமா.
1: சரி, இந்த கோழி பண்ணில கழிவு மேலாண்மை இந்த செய்யறது அப்படின்றத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அண்ணே?
2: ஓ, நல்லா தெரியுமே.
1: தெரியுமா, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணே. அந்த கோழி கழிவு வந்து எப்படி மேலாண்மை பண்றது அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் கோழி பண்ண வச்சு பெரிய ஆளா ஆகும்ல.
2: ஓ அப்படியா, அது என்ன விட சிறப்பா சொல்லுவாங்க.
1: யாரு சொல்றாங்க, எப்ப சொல்றாங்கன்னு சொல்லுங்கண்ணே.
2: அதாவது நம்ம பண்பலையில தினமும் மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கன்ற ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. அந்த நிகழ்ச்சியை நம்ம ஒழுங்கா கேட்டுட்டு வந்தோம்னாவே நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க, விவசாயம் சம்பந்தமான தகவல் எல்லாம் அதுல சொல்றாங்க.
1: சரிங்க அண்ணே, இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் கேப்பேன்ல.
2: அதுவா, கோழி பண்ணையில கழிவு மேலாண்மை குறித்து கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவர் கே சர்மான்றவர் நிறைய தகவல்களை சொல்ல போறாரு. அதை கேட்டேனாவே நிறைய விளக்கம் உனக்கு கிடைக்குமா?
1: கண்டிப்பா கேக்குறேன்.
3: விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கோழி பண்ணையில் கழிவு மேலாண்மை கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவர் கே சர்மா அவர்களின் உரை கேட்கலாம்.
4: அன்புடைய விவசாய தோழர்களே மற்றும் கோழி பண்ணை உரிமையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் சர்மா, முதுநிலை மாணவன், கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியிலிருந்து பேசுகிறேன். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு கோழிப்பண்ணை தொழிலில் மற்றும் அதன் கழிவு மேலாண்மை. கோழி வளர்ப்பு தொழில் உலகளாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு முக்கியமான வேளாண் துணைத்துறையாகும். மனிதர்களில் புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய கோழி இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் கோழி வளர்ப்பு தொழில் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது. எனினும் இந்த தொழிலில் உற்பத்தி அதிகரிக்கும் போது அதனுடைய கழிவுகளும் அதிகரிக்கின்றன. இந்த கழிவுகள் முறையாக மேலாண்மை செய்யப்படாவிட்டால் சுற்றுச்சூழல் மாசுபாடு, துர்நாற்றம், நில மற்றும் நீர் மாசு மற்றும் நோய் பரவல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த நிலையை சமாளிக்க கழிவு மேலாண்மையில் கழிவில்லா பண்ணை என்ற கருத்து உருவாகியுள்ளது. கழிவில்லா பண்ணை, இதை ஆங்கிலத்தில் ஜீரோ வேஸ்ட் ஃபார்ம் என்று அழைப்பார்கள். கழிவில்லா பண்ணை என்பது பண்ணையில் உருவாகும் அனைத்து கழிவுகளையும் மீண்டும் பயனுள்ள பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான அணுகுமுறையாகும். இது கழிவிலிருந்து வளம் என்ற அடிப்படை கருத்தை மையமாக கொண்டது. இந்த முறையில் கழிவுகள் ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு வளமாக கருதப்படுகின்றன. கோழி பண்ணையில் உருவாகும் முக்கிய கழிவுகள் பல வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானவை கோழி எச்சம், குப்பை அல்லது கூள கழிவுகள், இறகுகள், வதைக்கூட கழிவுகள் மற்றும் கழிவு நீர் ஆகியவையாகும். இந்த கழிவுகளின் தன்மைகள் மற்றும் பயன்பாடுகளை புரிந்து கொள்வது கழிவில்லா பண்ணை உருவாக்குவதற்கான முதல் படியாகும். முதலில் கோழி எச்சம் மற்றும் குப்பை அல்லது கூளம் பற்றி விரிவாக பார்க்கலாம். கோழி கழிவுகள் அதிக அளவில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகிய சத்துக்களை கொண்டுள்ளதால் அவை ஒரு சிறந்த இயற்கை உரமாக கருதப்படுகின்றன. பல ஆய்வுகள் கூறுவதாவது கோழி கழிவுகளை நேரடியாக நிலத்தில் பயன்படுத்துவது சில நேரங்களில் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடும், குறிப்பாக அமோனியம் நச்சுத்தன்மை. எனவே இக்கழிவுகளை உரமாக்குதல் அல்லது மண்புழு உரமாக்குதல் போன்ற முறைகள் மூலம் கழிவுகளை சீரமைத்து பயன்படுத்தி வருவது மிகவும் அவசியம். உரமாக்குதல் முறையில் கோழி கழிவுகளை புல், உலர் இலைகள் போன்ற கார்பன் மூலப் பொருட்களுடன்

சேர்ந்து நுண்ணுயிர் சிதைவு மூலம் உரமாக மாற்றப்படுகின்றன. மண்புழுவும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மண்புழு உரம் தயாரிக்கும் முறையில் மண்புழுக்கள் பயன்படுத்தி இந்த கழிவுகளை உயர்தர தரமான மற்றும் சுகாதாரமான உரமாக மாற்ற முடியும். இந்த மண்புழு உரம் மண் வளத்தை அதிகரித்து தாவர வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. இதன் சந்தை மதிப்பும் அதிகம் என்பதால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கின்றது. அடுத்ததாக உயிரி எரிவாயு தயாரிப்பு ஒரு முக்கியமான கழிவில்லா பண்ணை தொழில்நுட்பமாகும். கோழி எச்சம் காற்றில்லா செரிமானம் மூலம் உயர் மீத்தேன் உயிரி எரிவாயாக மாற்றப்படுகிறது. இந்த உயிரி எரிவாயு சமையல் எரிவாயுவாகவும் மற்றும் மின் உற்பத்தி செய்வதற்கும் பயன்படுகிறது. இதன் மூலம் பண்ணையின் ஆற்றல் விலை குறைகிறது. மேலும் உயிரி எரிவாயுவில் இருந்து கிடைக்கும் சகதி ஒரு உயர் ஊட்டச்சத்து நிறைந்த உரமாகும். இது செயற்கை உரங்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படலாம். அடுத்தபடியாக இறகு. இறகு மேலாண்மை மிகவும் முக்கியமானது. கோழி இறகுகள் கெரட்டின் புரதம் மிக சிறந்த ஆதாரமாக உள்ளது. இதனால் கெரட்டின் மிகவும் கடினமான புரதம் என்பதால் இது இயற்கையாக சிதைவடைவதை சிரமம். இதனை வெப்ப நீராற்றல் அல்லது நொதி சிகிச்சை மூலம் இறகு தூளாக மாற்றி இறகு தூள் ஒரு உயர் புரதச்சத்து தீவன துணைப்பொருளாக மாற்றப்படலாம். இது குறித்து நாம் மாடு மற்றும் மீன் தீவனங்களில் பயன்படுத்துகிறது. மேலும் இறகுகள் தலையணை வெப்ப கடத்தா பொருள் போன்றவற்றிலும் இதனை நாம் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக வதைக்கூட கழிவு. வதைக்கூட கழிவு என்பது கோழி வதைக்கப்படும் செயல்முறைகளின் போது உருவாகும் கழிவுகளை குறிக்கிறது. இதில் ரத்தம் உள் உறுப்புகள் மற்றும் பிற மென் திசுக்கள் அடங்கும். இந்த கழிவுகளை ரெண்டரிங் செயல்முறை மூலம் இறைச்சி தூள் மற்றும் எலும்பு தூளாக மாற்றலாம். இறைச்சி தூள் ஒரு உயர் புரதச்சத்த நிறைந்த தீவன துணைப்பொருளாகும். மற்றும் எலும்பு தூள் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களின் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறைகள் கழிவு குறைப்பு மட்டுமன்றி வளத்தை நாம் பாதுகாக்கலாம். கழிவுநீர் மேலாண்மை. கழிவுநீர் மேலாண்மை கூட ஒரு கழிவில்லா பண்ணையில் ஒரு முக்கியமாக உறுப்பாகும். கோழி பண்ணைகளில் உருவாகும் கழிவு நீர் கரிம சுமை அதிகம் கொண்டது. இதனை நாம் சிகிச்சை செய்யாமல் நம் சுற்றுச்சூழலில் வெளியிட்டால் நமக்கு தீங்கு ஏற்படும் மற்றும் நீர் மாசுபாடு ஏற்படும். எனவே முதல் கட்ட படிமம், இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு மற்றும் மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு மூலம் இந்த நீரை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை நாம் பாசனம் அல்லது சுத்தம் செய்யும் பணிகளுக்காக மீண்டும் பயன்படுத்தலாம். கழிவில்லா பண்ணையில் ஒரு முக்கியமான அங்கம் ஒருங்கிணைந்த பண்ணை. இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மிகவும் முக்கியமானது. ஒருங்கிணைந்த பண்ணை முறை கோழி, மீன், பயிர் மற்றும் கால்நடை ஆகியவை ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஆதாரமாக கோழி எச்சம் அதை மீன் குளத்தில் பயன்படுத்தினால் பிளாங்க்டன் போன்ற நுண்ணுயிர் வளர்ச்சி அதிகரித்து மீன் உற்பத்தி உயரும். இதனால் தீவன செலவு குறைகிறது. அதுபோல் பயிர் வேளாண்மையில் கோழி எச்சம் பயன்படுத்தி நாம் மகசூலை அதிகரிக்க முடியும். இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு ஒரு வட்ட பொருளாதார மாதிரியாக செயல்படுகிறது. உயிரி பாதுகாப்பு மற்றும் சுகாதார முறைகள் கழிவில்லா பண்ணையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கழிவுகள் சரியாக கையாளப்படாவிட்டால் நோய் உண்டாக்கும் கிருமி வளர்ச்சி அதிகரித்து நோய்கள் பரவ வாய்ப்பு அதிகரிக்கும். எனவே கழிவுகளை சேமிக்கும் மற்றும் செயல்படுத்தும் முறைகள் அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும். அதனை கிருமி நாசினி, சுத்தம் செய்யும் முறை மற்றும் பூச்சிக்கொல்லி அல்லது களைக்கொல்லி ஆகியவற்றை பயன்படுத்தி நாம் சுகாதாரமாக கையாள வேண்டும். மேலும் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை தொடர்பாகவும் கழிவில்லா பண்ணை முக்கியத்துவம் பெறுகிறது. பசுமை இல்ல வாயு குறைப்பதில் இது உதவுகிறது. குறிப்பாக மீத்தேன் மற்றும் அமோனியா உமிழ்தல் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதனால் கோழி தொழில் சுற்றுச்சூழல் நட்பாக மாறுகிறது. அரசு மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் கழிவில்லா பண்ணை முறைகளை ஊக்குவித்து வருகின்றன. நிலைத்த வேளாண்மை மற்றும் வட்ட பொருளாதார கருத்துக்களில் இது முக்கிய இடம் பெறுகின்றன. பல எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பல விரிவாக்க நிலைகளில் மற்றும் அதன் பயிற்சி மூலம் விவசாயிகளுக்கு இந்த முறைகள் கற்பிக்கப்படுகின்றன. முடிவாக ஒரு கோழி பண்ணையை கழிவில்லா பண்ணையாக மாற்றுவது ஒரு சவாலான செயலாக இருந்தாலும் அது முழுமையாக சாத்தியமானது. இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வளம் மற்றும் விவசாயிகளின் வருமான உயர்வை ஆகியவை ஒரே நேரத்தில் அடையப்படுகின்றன. கழிவுகளை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு வாய்ப்பாக பார்க்கும் மனப்பான்மையை உருவாக்கினால் கழிவில்லா பண்ணை ஒரு வெற்றிகரமான நடைமுறையாக மாறும். இதில் எதிர்கால நிலையான வேளாண்மையின் முக்கியம் அடங்கியுள்ளது. அன்பார்ந்த நேயர்களே, நன்றி. மேற்கண்ட இத்தலைப்பில் நாம் திடக்கழிவு மற்றும் கழிவு வேளாண்மை பற்றி நாம்
கண்டோம். கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பில் இன்றியமையாதது கழிவு மேலாண்மை. இதனை சரியாக செய்தால் நல்ல வருமானம்

0: கிட்டும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கோழிப்பண்ணையில் கழிவு மேலாண்மை கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவர் கே சர்மா அவர்களின் உரை கேட்டீர்கள். சரிங்கண்ண, வரட்டுமா?
2: இருமா, இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி?
1: ஏன்ன, வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா? ஏதாச்சும் சொல்ல போறீங்களா என்ன?
2: கோழி பண்ணையில தீவன மேலாண்மை கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவி பி கீர்த்தனா நல்ல விளக்கமா விவரமா சொல்ல போறாங்க, அதையும் கேட்டுட்டு போயிறேன்.
1: அப்படியா அண்ணன், கண்டிப்பா கேட்டுட்டு போறேன். கோழிப்பண்ணையில் தீவன மேலாண்மை கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி மாணவி பி கீர்த்தனா அவர்களின் உரை கேட்கலாம்.
3: அன்பார்ந்த விவசாய நண்பர்களே, வணக்கம். நான் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் கோழியின தொழில்நுட்பம் மேல்நிலை முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி தா கீர்த்தனா பேசுகிறேன். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு என்னவென்றால், கோழிப்பண்ணை தொழிலில் தீவன உற்பத்தி மற்றும் தீவன மேலாண்மையின் முக்கியத்துவம். முதலில்

0: உப்புகள் மற்றும் வைட்டமின்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் போன்றவற்றை அரைத்து கோழிகளுக்கு வழங்கும் போது அது சரிவிகித கலப்பு தீவனமாக மாறுகிறது. சரி, தீவன செலவை எப்படி குறைக்கலாம் என்று அறிந்து கொள்ளலாம். கோழிகளுக்கு தேவையான தீவனத்தை பல்வேறு மூலப்பொருட்களை கலந்து அரைத்து வழங்க வேண்டும். அவ்வாறு தீவனம் தயாரிக்கும் போது விலை அதிகமாக உள்ள தீவன மூலப்பொருட்களுக்கு பதிலாக அதே அளவு ஊட்டச்சத்து நிறைந்த வேறு மூலப்பொருட்களை அல்லது அருகில் நமது உள்ளூரிலேயே கிடைக்கும் விலை மலிவான மூலப்பொருட்களை கொண்டு தீவனம் உற்பத்தி செய்து கொடுக்கலாம். அப்படி நாம் உள்ளூரில் கிடைக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி தீவனம் உற்பத்தி செய்யும் பொழுது வெளியூரிலோ அல்லது வெளி மாநிலங்களிலோ இருந்து மூலப்பொருட்களை கொண்டு வரும் பொழுது நமக்கு ஏற்படும் போக்குவரத்து செலவை குறைக்கலாம். அதனால் ஒரு கணிசமான அளவில் நம்மால் தீவனத்தின் விலையை குறைக்க இயலும். சரி, அடுத்து கோழி இனங்களுக்கு எத்தனை வகை தீவனங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாமா? கோழி இனங்களுக்கு மொத்தம் 20க்கும் மேற்பட்ட கலப்பு தீவன வகைகள் இருக்கின்றன. அவற்றை எவ்வாறு பிரிக்கலாம் என்றால், இறைச்சி கோழிக்கு 3 வகையான தீவனங்கள் உள்ளது மற்றும் முட்டை கோழிக்கு 5 வகையான தீவனங்கள் உள்ளது மற்றும் வான்கோழி மற்றும் கினிக்கோழிகளுக்கு 4 வகையான தீவனங்கள் உள்ளது. மேலும் ஜப்பானிய காடை மற்றும் வாத்து இனங்களுக்கு 3 வகையான தீவனங்கள் உள்ளது. எனவே அந்தந்த வகையான கோழிகளுக்கு அந்தந்த வகையான தீவனங்களை அளிப்பதன் மூலம் நம்மால் அதிக லாபத்தை ஈட்ட இயலும். அடுத்து, இந்த தீவனங்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றன அல்லது அதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்திய தர நிர்ணய நிறுவனம் என்ற ஒரு நிறுவனமானது நமது அரசு சார்ந்த நிறுவனமாகும். அந்த நிறுவனம் புதுதில்லியில் உள்ளது. அந்த நிறுவனம் ஒவ்வொரு கோழி இனத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கேற்ப தீவனத்தில் ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை பரிந்துரை செய்கிறது. எனவே அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் தீவனங்கள் தயாரிக்கப்படுகிறது. மேலும் தீவனத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்புகள் மற்றும் உயிர் சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்ற வைட்டமின்கள் மற்றும் தண்ணீர். சரி, மாவுச்சத்தை அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் என்னென்ன? மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, சோளம், குருணை அரிசி, பாலிஸ் தவிடு, எண்ணெய் நீக்கிய அரிசி தவிடு, கோதுமை தவிடு மற்றும் உடைத்த கோதுமை. இவை அனைத்தும் மாவுச்சத்தை அளிக்கக்கூடிய தீவன மூலப்பொருட்களாகும். மேலும் எண்ணெய் நீக்கிய கடலை பின்னாக்கு, சோயா மொச்சைத்தூள், சூரியகாந்தி பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு மற்றும் கடுகு பின்னாக்கு, இவை அனைத்தும் புரதச்சத்தை அளிக்கக்கூடிய தீவன மூலப்பொருட்களாகும். மேலும் கல்லுப்பு, கோழிகளுக்கான தாது உப்பு, சுண்ணாம்புத்தூள், சிப்பித்தூள், டைகால்சியம் பாஸ்பேட் போன்றவற்றை நாம் தாது சத்துக்கள் அளிக்கும் மூலப்பொருட்களாக தீவனத்தில் பயன்படுத்தலாம். அடுத்தது, மூலப்பொருட்கள் எவ்வாறு தீவனமாக மாற்றப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாமா? தீவன அரைவை ஆலையில் மூலப்பொருட்கள் சுத்தியல் அரைவை இயந்திரத்தின் மூலம் அரைக்கப்பட்டு தீவனமாக மாற்றப்படுகிறது. சுத்தியல் அரைவை இயந்திரத்தின் மூலம் தீவனம் அரைக்கும் பொழுது பல்வேறு வகையான தீவனங்களை அரைப்பதற்கு தேர்வு செய்யும் சல்லடைகளின் அளவுகள் வேறுபடுகின்றன. அந்த சல்லடையின் அளவுகள் கோழி குஞ்சு தீவனம் என்றால் 3 மில்லிமீட்டர் சல்லடை அளவும், வளர்கோழி தீவனம் என்றால் 4 மில்லிமீட்டர் சல்லடை அளவும், முட்டைக்கோழி தீவனம் என்றால் 6 மில்லிமீட்டர் சல்லடை அளவும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது, தீவன மூலப்பொருட்களை கொள்முதல் செய்யும் போது நாம் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? ஏனெனில் தீவன மூலப்பொருட்களின் தரத்தை பொறுத்தே தீவனத்தின் தரமானது அமைகிறது. எனவே முதலில் கொள்முதல் சமயத்தில் நச்சுத்தன்மை மற்றும் ஊட்டச்சத்து பரிசோதனை அவசியமாக கண்காணிக்கப்பட வேண்டும். மற்றும் தரமற்ற தீவன மூலப்பொருட்களின் பயன்பாடு தீவனத்தின் தரத்தை குறைக்கும். நச்சுத்தன்மை மற்றும் ஊட்டச்சத்து பரிசோதனை கூடங்களை நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். மூலப்பொருள் அல்லது மூலப்பொருள் தீவன மாதிரிகளை ஆய்வகங்களில் கொடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் சரியான முறையில் தீவனம் மற்றும் தீவன மூலப்பொருட்களை சேமித்தல் வேண்டும். அதே போல் விலை குறையும் சமயங்களில் அதிக அளவு தீவன மூலப்பொருட்களை கொள்முதல் செய்து சேமித்து வைக்கலாம். மாவுச்சத்து மூலப்பொருட்கள் என்றால் அவற்றை 6 மாதங்கள் வரை சேமித்து வைக்கலாம். அதுவே புரதச்சத்து மற்றும் தாது உப்பு என்றால் அதை 2 மாதங்களுக்கு நாம் சேமித்து வைக்கலாம். மேலும் அரைத்த தீவனத்தை 15 நாட்களுக்கு மட்டுமே தரம் குறையாமல் பாதுகாக்கலாம். நன்றி.
1: என்னம்மா தங்கச்சி கேட்டியா என்ன சொன்னாங்க?
2: நல்லா கேட்டண்ண. முதல்ல சொன்னாருல்ல சர்மா அவங்க, அவர் சொன்ன கோழி பண்ணையில கழிவு மேலாண்மை பத்தியும் தெளிவா சொன்னாரு. அடுத்ததா பி கீர்த்தனா அவங்க சொன்னாங்க இல்லீங்களா, கோழி பண்ணையில தீவன மேலாண்மை பத்தி, அதையும் தெளிவா புரிஞ்சுதண்ண.
1: சரிமா, உனக்கு ஏதாவது பிரயோஜனமா இருந்துச்சா?
2: கண்டிப்பா பிரயோஜனமா தான் இருந்துச்சு.
1: ரொம்ப சந்தோஷமா.
2: சரிங்கண்ண, வரட்டுமா? உங்களை வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரேன். கோழிப்பண்ணையில் தீவன மேலாண்மை, கோழியின உற்பத்தி.

0: மேலாண்மை கல்லூரி மாணவி பி கீர்த்தனா அவர்களின் உரை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக,
1: விதை பரிசோதனை அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. உளுந்து பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் குறைந்த நாட்களில் இடு பொருள்களுக்கு அதிக செலவு செய்யாமல் விவசாயிகள் கூடுதல் வருமானம் பெற முடியும். மேலும் பயிர் வகை பயிர்களின் வேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டினால் மண்ணில் தலைச்சத்து பெருகி அடுத்த பருவ கால பயிர்கள் செழித்து வளர மிகவும் உதவுகிறது. உளுந்து ரகங்களான வம்பன் 8, வம்பன் 10 மற்றும் பாசிப்பயிறு ரகங்களான கோ 8, வம்பன் 4 போன்ற ரகங்கள் சாகுபடி செய்ய உகந்தது. அரிசி கஞ்சியுடன் 200 கிராம் ரைசோபியம், 200 கிராம் பாஸ்போபாக்டீரியா ஆகியவற்றை கலந்து விதை நேர்த்தி செய்து ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் விதைக்க வேண்டும். 2% TAP கரைசலை பூக்கும் தருணத்திலும் 15 நாட்கள் கழித்தும் தெளிக்க வேண்டும். உளுந்து விதைப்புக்கு முன்பாக விதைகளை பரிசோதனை செய்வது சாலச் சிறந்ததாகும். தரமான விதைகளே நல் விளைச்சலுக்கு ஆதாரம். ஆகவே விவசாயிகள் சாகுபடி செய்யப்பட உள்ள விதை குவியலில் இருந்து மாதிரிகளை 100 கிராம் எடுத்து துணிப்பையில் இட்டு விபரத்தாளில் பயிர் ரகம் குவியல் எண் போன்ற விபரங்களுடன் தர்மபுரி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் விதை பரிசோதனை நிலையத்தில் ரூபாய் 80 வீதம் ஒரு மாதிரிக்கு செலுத்தி விதையின் தரத்தினை பரிசோதனை முடிவுகள் மூலம் அறியலாம். இப்பரிசோதனையில் முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிற ரக கலப்பு கண்டறியப்பட்டு உடனுக்குடன் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. தர்மபுரி மாவட்ட விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்ய வாங்கும் விதைகளையோ அல்லது தங்கள் கைவசம் உள்ள விதைகளையோ விதைப்பதற்கு முன் விதையின் தரம் அறிய மேற்கண்ட முகவரிக்கு விதை மாதிரிகளை அனுப்பி பகுப்பாய்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார்.

வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தலை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தலைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து பசுந்தலை உரம் பெறலாம். சுமார் ஒரு ஹெக்டரில் வேலியாக அமைத்தால் இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தலை 2 அல்லது 25 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தலைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தலைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரம் வெட்டப்பட்டு அதன் தலைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் வரை இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு வேளாண்மை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
3: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் பிற்பகல் 2:33.
4: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
10: தருமபுரி பண்பலை 102.5.

0: நிலையத்திலும் ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வெண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வலம் வர கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இந்த படத்தோட இயக்குனர் கௌதம் மேனன். இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க மதன் கணேஷ், ஜனாதரன், எல்லெட் குமார், ஜெயராமன் ஆகியோர். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஆரோமலே என்ற தொடங் பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க அல்போன்ஸ் ஜோசப். இந்த பாடலுக்கு இசை அமைச்சிருக்காரு ஏ ஆர் ரகுமான். இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:41. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அன்பில் அவன் என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க தேவன் ஏகாம்பரம் மற்றும் சின்மை குரலில். இதோ நேர்களே உங்களுக்கான அந்த இனிமையான பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அசானா என்ற தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க விஜயபாஸ்கர் மற்றும் குழுவினர். நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:52. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணுக்குள் கண்ணு என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க நரேஷ் ஐயர், இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான். இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல், இணைந்திருங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:56. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் விண்ணை தாண்டி வருவாய் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் இரம்பட கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மன்னிப்பாயா என தொடங்கும் பாடல் இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த பாடல்

இத்துடன் நிறைவுக்கு வருகிறது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். உங்களோடு நான் ஜே பார்த்தசாரதி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வரை நன்றி, வணக்கம்.

மீண்டும் மற்றும் ஒரு முறை வணக்கம். மாலை வணக்கம் நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 3:02. இன்னிசை சாரலில் இனி வரும் ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது கலகலப்பான கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோடு.

அனில் பாட்சாவின் கட்சிவில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சீமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். இன்னைக்கு சண்டே இல்லையா, எல்லாருக்கும் வீக் எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இதுதான் இன்றைக்கியோட வீக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எல்லோரும் ஓ சனிக்கிழமை முடிஞ்சிச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான உற்சாகமான நாளாக கொண்டாடுவோம். அப்புறம் நாம் திங்கக்கிழமையை வந்து முதல் நாளாக எடுத்துக்குவோம். ஆனால் சண்டே தான் ஹாலிடே, அந்த டே தான் வீக்கினுடைய முதல் டேவும் கூட. இந்த நாளில் தோழிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சமையல் அறையில் இருக்கிற வேலையோ இல்லை மற்ற வேலைகளோ செஞ்சு முடிச்சுட்டு ஜாலியாக ஒரு காஃபியோடு அப்படியே முன்னாடி உட்காந்துட்டு நம்ம எஃப்எம் கேட்குற போது இருக்கிற சுகம் பெரிய சுகந்தாங்க. இது நாட் ஃபார் உமன்ஸ், எல்லாருக்குமே தோழர்களும் நம்ம வீக் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, இன்றைக்கி டயர்டாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்கும் தருவாயில் அவங்களுடைய உள்ளங்கள் மகிழ்ச்சி பெறும். சரி, கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் என்ன எப்படி பாடல் கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாமா? உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். எப்படி பாட்டு கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊரின் பெயரினையும் தட்டச்சு செய்து உங்கள் மொபைல் செயலி வாட்ஸ்அப்பில் பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணான 04342244030 என்ற எண்ணைக்கு அனுப்பி வைத்தால் உங்களுக்கு பிடித்தமான பாடலை தலையசைத்து கேட்டு ரசிக்கலாம் கட்சவியில் கலக்கல் பாடல்களாக. என்ன நேர்களே, ரெடி ஆகிட்டீங்களா பாடல் கேட்கறதுக்காக? கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க பாபு பேபி, அவங்க கேட்டிருக்காங்க ரங்கம்பாளையம் சத்யா நகர்லேருந்து. ஐ படத்தில் எனக்கு ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நேர்களுக்காகவும் இதோ உங்களுக்காகவும் இனி இது ஒரு பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
8: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
10: தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் இம்மாதம் 7 முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 7 முதல் 29 வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணையதளத்தில் விண்ணப்பிக்க www.gacdpi.acin என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட 043-42-23-00-08 என்ற எண்ணிலும், 93-45-32-93-69 எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார்.
11: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
12: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷம்

0: மற்றும் பாம்புக்கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்.
1: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
2: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், எண்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தருமபுரி.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
5: அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
7: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
8: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
6: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
1: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: சார்லோடு இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சி விழுக்கலக்கல் பாடல்களோடு.
11: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
12: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
11: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
12: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
13: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
14: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை, பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
15: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
16: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
17: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
18: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி, ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
19: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
2: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
19: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
2: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
19: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
2: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
19: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
1: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
3: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன்.
10: சபா, என்ன வெயிலு, என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
3: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
10: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வே வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்த இந்த மோரை குடி.
10: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.
7: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
20: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
21: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
20: தற்போது

0: காம்படிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.
5: கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நேர்களே. அனில் பாஸ்தாவின் கட் செவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
6: திருச்செங்கோடு
5: மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. பூந்தமல்லி பகுதியிலிருந்து நவீனா கேட்டிருக்காங்க. ஆட்டோகிராப் படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழிக்காகவும் நம்ம நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
0: நேயர்களின் கவனத்திற்கு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இணையதள முகவரியான www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 600 ரூபாயும், ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் ஆகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்கள் பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 94 88 63 50 77 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 42 50 76 என்ற அலைபேசி எண்களிலோ அல்லது UGadmission@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை

0: பிரிவில் உள்ள இடங்கள் பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 98 65 70 35 37 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 42 02 99 13 என் அலைபேசி எண்களை அழைத்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் agridean2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம்.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: சரி சரி,
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்போ நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
8: இணைந்திருக்கின்றோம். இது விறுவிறுப்பான கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோடு தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
9: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
10: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
11: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
10: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
11: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
10: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
12: தருமபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப், ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், அரூர்.
13: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
15: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
16: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
15: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
17: தொடர்புக்கு 9500 84 8020.
8: இணைந்திருக்கின்றோம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோடு அனில் பாஸ்தாவின் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோரு இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
1: தர்மபுரி பைஸ்வாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்களின் நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைஸ்வாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கும்கி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் கொடுத்துருக்காங்க. செம்மல்லி ஒட்டப்பட்டியிலிருந்து ஆர் பாலன் அழகி இவங்க கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
6: நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கு பாடப்பிரிவுகளாக சிவில் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், EEE, மெக்கானிக்கல் டூல் அண்ட் டை என்ஜினியரிங், TMT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் பாடப்பிரிவுகள் நடத்தப்படும். இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு பிரிவு வாரியாக கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு +1 படித்தவர்கள், +2 தேர்ச்சியடையாத மாணவர்கள் முதலாம் ஆண்டிலும், +2 தேர்ச்சி அடைந்தவர்கள், ITI 2ஆம் ஆண்டு படித்தவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டிலும் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் அறிந்திட 94-42-22-21-02, 98-43-47-73-93 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சேர்க்கை பற்றிய விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார்.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
9: அம்மன் TRY TMT கம்பிகள்.
10: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. பாப்பாரப்பட்டையிலிருந்து வனிதா சுரேஷ் இவங்க புது பாடகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிடித்தமான பாடல் இது. உங்களுக்காகவும் நேர்களே

0: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தர்மபுரி பைஸ்வள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் சிவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைஸ்வள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கோவையிலிருந்து ஜோதிமணி, தைலாஸ்ரீ, செந்தூர் வீலன் இவங்க கேட்டிருக்காங்க. வருஷமில்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோ அந்த நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
8: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
9: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
10: அம்மன் TRY TMT கம்பிகள்.
11: உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
12: For admission, contact 9965233999.
13: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
15: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கை வெளியிடப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து நாளை காலை 10:30 அளவில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இனிவரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்றும், எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார்.
16: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
17: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
18: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
19: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
20: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
21: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம்.

0: பிரியங்கரம்.
1: அக்கா, உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
2: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
1: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்க பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரினு சொன்னாங்க.
2: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நலம்பள்ளி. போன் 9944532060.
3: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
4: அப்பப்பா, பெருசு! ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
7: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
8: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
7: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: இணைந்திருந்தோம். இது கட் சுவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோடு. தருமபுரி பைஸ்வல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் சுவையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைஸ்வல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில பாடலை தெரிவித்து நிகழ்ச்சியை அலங்கரித்த நீய உள்ளங்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நீய உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் நாடகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஓ, இதோ இப்போ தான்.
1: நல்லது. ஆமாம், இன்னைக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க?
0: அறுவை சிகிச்சை இல்லாமலே பேஷண்ட் ரெண்டு பேரை குணப்படுத்த போகிறேன்.
1: சபாஸ்.
0: ஆனால் இப்போதைக்கு வறண்டு போன இந்த ஏரிக்கு தாங்க ஆப்ரேஷன் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு.
1: கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்.
0: இன்னும் என்னங்க, ஆற்றிலிருந்து முதன்மை வாய்க்கால், கிளை வாய்க்கால், கண்ணிகள்னு படிப்படியாக பிரிந்து போகக்கூடிய தண்ணீர் எல்லாம், வழியில் இருக்க ஏராளமான குளம் குட்டையெல்லாம் போகிற போக்கில் நிரப்பிக்கிட்டே போகும். அதன் மூலம் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்பது தான் நம்ம முன்னோரோட கணக்கு. காலங்காலமாக அப்படித்தானே நடந்துக்கிட்டு வந்திருக்கு. ஆனால்

0: அந்த நீர்வழி பாதையெல்லாம் இப்போது கட்டடங்களாக மாறிடுதா?
1: உண்மைதான்.
0: இது மனிதர்கள் தங்களுக்கு தானே உருவாக்கிய நோய்.
1: நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. சரி, இப்போது மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது.
0: ம், நல்ல விஷயந்தான் ராஜாராம். இருந்தாலும் கூட எந்நேரமும் அரசாங்கத்தை மட்டும் எதிர்பார்க்காம இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை சுற்றுச்சூழல் ஆர்வலராக நீங்கள் தானே செஞ்சுட்டு வரீங்க.
1: ஆமாம் மோகன்ராஜ், அது நம்ம கடமை தானே.
0: என்ன அரவிந்தன், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அரசாங்க வேதியியல் விஞ்ஞானியாக இருக்கிற உங்களோட அடுத்த கட்ட பணி என்னங்க?
2: மோகன்ராஜ், பாரபட்சம் பார்க்காம சில ரசாயன தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யணும்னு அரசாங்க தரப்பில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு.
0: ஓ, அப்படின்னா அந்த பட்டியலில் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சேருதா?
2: ஆமாம் மோகன்ராஜ், அர்ச்சனாவோட கெமிக்கல் ஃபேக்ட்ரி பட்டியலில் கடைசியில் வருது.
1: அப்படியா? சரி வாங்க, நாம் மூணு பேரும் வழக்கமாக இயற்கையோடு கூடி பேசுகிற அந்த அரச மர நிழலுக்கு போகலாம்.
2: வாங்க போகலாம்.
1: ஆஹா, இந்த காத்தும் கூட மனசுக்கு இதமாக தான் இருக்குது.
2: ஆமாம் ராஜாராம். அடடா, அதை பாருங்க, அர்ச்சனாவோட கார் வருதே.
1: ஆமாம், ஆச்சரியமாக இருக்குதே, என்ன இந்த நேரத்தில் ஏறி கரைக்கு வர்றாங்க?
0: அதுதாங்க எனக்கு புரியல.
3: ஹலோ அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், உங்க மூணு பேருக்கும் என்னோட காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: என்ன அர்ச்சனா, ஒரு போன் கால் கூட இல்லையே, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயம் ஏதாவது?
3: முக்கியமான விஷயம்தான். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன். அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே உங்களுக்கு போன் பண்ணாம திடீர்னு வந்துட்டேன்.
2: அப்படியா விஷயம்?
3: ஆமா, நீங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க, காலையிலேயே வறண்டு போய் குப்பை மேடா இருக்கிற இந்த ஏரி கரைக்கு வந்திருக்கீங்க. ஏன்
1: நீங்க புரியாம பேசுறீங்க அர்ச்சனா? இந்த இயற்கையான சூழலோட மகத்துவத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல.
2: ஆமா அர்ச்சனா, ராஜாராம் சொல்றது மாதிரி உங்களுக்கு இயற்கையை பத்தி புரியாததுதான். சரி, அது விடுங்க, முதல்ல நீங்க வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க.
3: சொல்றேன். நாளைக்கு எனக்கு பாராட்டு விழா நடக்குது. நீங்க தான் சிறப்பு விருந்தினரா வரப்போறீங்க. நாம நாலு பேரும் நண்பர்களா இருந்தாலும் கூட மறுபடி உங்க மூணு பேருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல, அதனாலதான் நேர்லயே வந்திருக்கேன். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: சபாஷ் அர்ச்சனா, வாழ்த்துக்கள்.
3: இது பத்தாதுங்க, இன்னும் நிறைய வாழ்த்துக்களை விழா மேடையில வந்து சொல்லுங்க. என்ன?
1: கண்டிப்பா சொல்றோம்.
2: சரி அர்ச்சனா, உங்களோட தொழிற்சாலை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு?
3: தொழிற்சாலைக்கு எந்த குறையும் கிடையாது, சிறப்பா போய்கிட்டு இருக்கு.
2: என்ன சொல்றீங்க அர்ச்சனா, சிறப்பா இயங்குதா?
3: ஆமா, சிறப்பா இயங்குது. ஆமா, அதுல நீங்க என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க அரவிந்தன்?
2: இல்ல, பொதுமக்கள் வேற விதமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க.
3: பொதுமக்கள் எப்படி வேணும்னாலும் பேசட்டும், நீங்க என்னோட தொழிற்சாலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
2: இப்ப நான் எதுவும் நினைக்கல, ஒரு முறை பரிசோதனை செஞ்சாதானே என்னாலையும் ஒரு தீர்வு சொல்ல முடியும்.
3: ஓ, நீங்க அரசாங்கத்தோட வேதியியல் விஞ்ஞானிங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா அரவிந்தன்?
2: அர்ச்சனா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க.
3: இல்ல, நான் சரியா தான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க என்னோட தொழிற்சாலை மேல சந்தேகப்படுறீங்க அரவிந்தன்.
2: அப்படி இல்ல அர்ச்சனா, கோபப்படாதீங்க, நான் கேள்விப்பட்டதை தானே சொன்னேன்.
3: இல்லீங்க, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் புறப்படுறேன்.
1: என்ன கிளம்பிட்டாங்க? என்ன அரவிந்தன், இந்த அர்ச்சனா புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? எதுக்காக இப்படி கோபப்படுறாங்க?
2: ஆமா ராஜாராம், அர்ச்சனாவுக்கு இவ்வளவு கோபமும் அவசரமும் கூடாதுதான். என்ன செய்யறது, சின்ன வயசுலயே ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளி ஆயிட்டாங்க. சரி விடுங்க, நாளைக்கு அவங்களோட பாராட்டு விழாவில் சந்திக்க போறோம், அங்க சரி பண்ணிடலாம். வாங்க கிளம்பலாம்.
4: அன்பில் உயர்ந்தவர்களே, வணக்கம். பலர் பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஆனால் தானம் செய்ய மாட்டார்கள். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராட்டு விழாவின் நாயகியான ஏழை மாணவர்களின் கல்விக்காக ஏராளமான நன்கொடைகள் வழங்கி இருப்பவருமான அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் அதிபர் செல்வி அர்ச்சனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
5: அரசு துறையில் வேதியியல் விஞ்ஞானியாக பணிபுரியும் அரவிந்தன் அவர்கள்

0: விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பதால் அவர்களையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
1: அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மரியாதை மிகுந்த அன்பு வணக்கம். உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச விழைகிறேன். சிறு வயதிலேயே தனது கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் வளர்ந்து வந்திருப்பவர்தான் அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெரிய அளவில் வளர்ந்திருப்பதற்கு காரணம் மக்களுடைய ஆசீர்வாதம் தான் என்று பல முறை என்னிடம் கூறியிருக்கிறார்.
0: அர்ச்சனா
1: அவர்கள் தனது லாபத்தில் இருந்து கணிசமான தொகையை அவ்வப்போது மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக செலவிட்டு வருகிறார்.
2: தொழிற்சாலையில் வேலை செய்யற ஊழியர்கள் பல பேர் வறுமையில வாழறதா கேள்விப்பட்டேன். ஆனா அரவிந்தன் சார் இப்படி பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையே.
1: அர்ச்சனா அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அவருக்கு மரியாதை நிமித்தமாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன்.
3: இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா? உலகத்துல என்னென்னவோ நடக்குது, எது உண்மை எது பொய்ன்னு தெரியலப்பா.
4: அரவிந்தன், கூட்டத்துல சில பேரு அர்ச்சனாவுக்கு எதிராக முணுமுணுத்துக்கிட்டே விழாவுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. நிலைமை சரியில்லை, அதனால விழாவை இத்தோட முடிக்க சொல்லுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
2: அன்பர்களே, காலம் கருதி விழா இத்துடன் முடிகிறது.
5: என்னோட தொழிற்சாலைய பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்தாலும் அது எதையுமே வெளிக்காட்டாமலேயே என்னை பத்தி மேடையில பாராட்டி பேசுனீங்களே, தேங்க்யூ சோ மச்.
6: பரவாயில்ல அர்ச்சனா, நான் உண்மையைத்தானே பேசினேன். கொஞ்சம் நிலைமை சரியில்லை.
5: ஏன் விழாவை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க? மக்கள் மத்தியில ஏதோ சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. என்னது, என்னங்க, என்ன நடக்குது இங்க?
6: அதான் சொன்னல அர்ச்சனா, இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாம தனியா போய் பேசலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, போகலாம். ராஜாராம், நீங்களும் வாங்க.
4: சரி, வாங்க போலாம்.
7: அம்மா, நீங்களும் அப்பாவும் என்ன விவசாய கல்லூரியில படிக்க வச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா.
8: என்ன அகத்தியா, அருவியை பார்த்ததுமே இயற்கையோட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டியா என்ன?
7: ஆமா ஆமா,
8: உங்க அப்பா அர்ச்சனா அம்மாவோட ரசாயன தொழிற்சாலையில அந்த அம்மாவுக்கு முழு விசுவாசியா வேலை செய்யறாரு. ஆனா எனக்கு என்னமோ சரின்னு படல. ஆனா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் இயற்கை விவசாயத்துல மூழ்கி கிடக்குறாரு. அவரை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா அகத்தியா.
7: என்னம்மா இப்படி சொல்றீங்க?
8: ஆமாம்ப்பா, ரசாயன தொற்று அவர் உடம்புல பாதிச்சிருக்கிறதா ஒரு நாள் எங்கிட்டே அவர் சொன்னாரே.
7: ஓ, இதை ஏமா நீங்க முன்னாடியே எங்கிட்ட சொல்லல?
8: அகத்தியா, எல்லாரும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிற வழியத்தானே பாக்குறாங்க. ஆனா உங்க அப்பா இயற்கையான முறையில விவசாயம் செஞ்சு நம்ம குடும்பத்தோட பொருளாதார நிலைமைய சரிக்கட்ட பாக்குறாருப்பா. ஆனா அது அவரால் முடியுமா என்ன?
7: அப்பாவோட இயற்கை விவசாயத்துல குறைஞ்ச வருமானம் இருந்தா கூட பொதுமக்களோட உபயோகத்துக்கான காய்கறிகளோட தரமும் ஆரோக்கியமும் முக்கியமான விஷயம் தானம்மா.
8: நீ சொல்றது சரியா இருக்கலாம், ஆனா வருமானம் முக்கியம் இல்லையா? இது நமக்கு பத்தலையே.
7: இருக்கட்டும், அதுக்காக
8: கொஞ்சம் செயற்கை விவசாய முறையும் கலந்துக்கலாமேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவர் ஒத்துக்கலப்பா.
7: அம்மா, ஒன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. காத்து மண்டலத்துல கரியமில வாயுவோட செறிவு அதிகரிக்கிற போது நாம சாப்பிடக்கூடிய உணவு தானியங்கள்ல துத்தநாகம், இரும்பு சத்து, புரத சத்து எல்லாமே குறைஞ்சு போகுது. இது பெரிய கெடுதலை ஏற்படுத்துமே.
8: அப்படியா சொல்ற நீ?
7: ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு ரசாயனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யறதும் பாதுகாப்பு இல்லாம ரசாயன தொழிற்சாலை நடத்துறதும் ரெண்டுமே பாவ செயல் தாமா.
8: ஐயோ, வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம்ப்பா.
7: சரி வாங்கம்மா, இதோ நம்ம தோட்டம் வந்துடுச்சு. அங்க பாருங்கம்மா, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு.
9: அம்மாவும் பிள்ளையும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, இதை பாருங்க. நம்ம இயற்கை முறையில் பயிரிட்ட பீட்ரூட்டும் கேரட்டும் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அப்பப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
7: ஆமாப்பா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு.
9: வேணா டேஸ்ட் பண்ணி பாரு. ஆ, கொஞ்சம் இருப்பா அகத்தியன், இந்த ஒரே ஒரு பாத்திக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன்.
7: இந்த காய்கறிகள் எல்லாம் மூட்டையில் கட்டிக்கிட்டுமா?
8: இருப்பா, கொஞ்சம் பொறுமையா.

0: அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யலாமே.
1: அகத்தியா இரு, தண்ணியை கட்டிட்டேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன்ப்பா.
2: என்ன விஷயம்ப்பா?
1: நேத்துக்கு அர்ச்சனாமாவோட பாராட்டு விழா சிறப்பா நடந்துச்சுப்பா.
2: நிஜமாவா சொல்றீங்க?
1: உண்மைதான் அகத்தியா.
2: இருக்கட்டும்ப்பா, அதுக்கு என்ன? இப்போ
1: அட என்னப்பா நீ நம்ம தொழிற்சாலை முதலாளி அம்மாவோட விழாவை பத்தி ரொம்ப சாதாரணமா கேக்குறிய.
2: அப்பா, நீங்க உங்க ஓனரை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா. உங்களோட விசுவாசத்தை பாராட்டுறேன். அதே நேரத்துல தொழிற்சாலையோட செயல்பாடுகள் ஊழியர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா.
1: அகத்தியா, நம்ம கம்பெனி ஓனர் அர்ச்சனா சின்ன வயசுல தன்னுடைய திறமையால உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க. அவங்கள பத்தி நீ புரிஞ்சுக்காம எதை எதையோ பேசாதப்பா.
2: சரிப்பா சரி. ஆனா எனக்கும் ஒன்னும் சொல்ல தோணுது.
1: தாராளமா சொல்லுப்பா.
2: கத்திரிக்கா செடியில இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு நாள் அது சந்தைக்கு வந்துதானே ஆகணும்.
1: ஆமா, இப்ப எதுக்கு இத சொல்ற?
2: போக போக உங்களுக்கே புரியும்பா.
3: சீக்கிரம்.

0: எனக்கும் ஒன்று சொல்ல தோணுது.
1: தாராளமாக சொல்லுப்பா.
0: கத்திரிக்காய் செடியில் இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அது சந்தைக்கு வந்து தானே ஆகணும்.
1: ஆமாம், இப்போ எதுக்கு இதை சொல்கிற?
0: போக போக உங்களுக்கே புரியும்பா.
2: சீக்கிரம் வேலை ஆகட்டும்பா, எல்லா மரங்களையும் வெட்டி போடுங்க, தரம் மட்டமாக்கணும்.
3: என்ன அநியாயம் பண்றீங்க?
2: ஏன்பா, ஆடு மாடு மேய்க்க வந்தீங்கன்னா மேய்ச்சிட்டு போயிடுங்க, தேவையில்லாம இங்க வந்து தலையிடாதீங்க.
4: ஐயா, நாம எல்லாரும் சுவாசிக்கவும் மழை பெய்யவும் இந்த மரங்க தான் உதவி செய்யுது. அப்பேற்பட்ட அம்மாவை போய் வெட்டுறீங்களே, உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தது?
5: ஆடு மாடு மேய்க்கிற உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம்? இந்த பாருங்க, நாங்க இந்த இடத்துல அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரி கட்ட போறோம்.
3: ஐயோ, இது தப்புமா? வேண்டாம் வேண்டாம்,
5: இது புறம்போக்கு இடங்க. உங்க வேலையை பாருங்க. டேய் கண்ணா, அந்த ஜேசிபிய ஸ்டார்ட் பண்ண சொல்லு. இந்த மேய்ச்சல் நிலத்தை அப்படியே சுத்தமா பண்ணிடணும், புரியுதா?
2: சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன்பா, உடனே வெட்டுங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க.
3: ஐயோ கடவுளே, எங்க இதயத்தை குத்தி ரணமாக்குறாங்களே, தர்மம் செத்து போயிடுச்சா?
6: பகவானே பார்த்துக்கிட்டோம், நம்மளால இவங்களை என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியலையே.
7: என்ன என்ன என்னங்கம்மா, என்ன இங்க பிரச்சனை?
6: நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க ஐயா.
7: ஒரே சரி அம்மா, நீங்க படிச்சவங்க, கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கவங்க, நீங்களே இப்படி செய்யலாமா?
5: இத பாருங்க ராஜாராம், இது புறம்போக்கு இடம், சீக்கிரமா எங்க பேருக்கே பட்டா வந்துடும்.
7: அதனால ஒன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா, நம்மோட முன்னோர்கள் கண்மாய்களை சங்கிலி தொடரா அமைச்சிருந்தாங்க. நீர்பிடிப்பு பகுதியில் முதலாவது கண்மாய் இருக்கும், அது நிரம்பின உடனே உபரி நீர் கால்வாய் வழியா அடுத்த கண்மாய்க்கு பாயும். இது போக மழை நீரும் தேங்கி நிற்கும். இதனால கடமடை விவசாயிகளும் பருவத்தே பயிர் செய்ய முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு இந்த சங்கிலி தொடரோட கண்ணிகள்லாம் காங்கிரீட் கட்டடங்களாக மாறி போயிடுச்சு. அதனால மழை நீரை சேமித்து வைக்க போதுமான கண்மாய்கள் கிடையாது. இந்த நிலமையில இந்த காடுகளையும் மேய்ச்சல் நிலத்தையும் தரமட்டமாக்கிட்டு ஏரிப்பகுதியில் உங்கள் ஃபேக்டரியை கட்டணும்னு சொல்கிறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைம்மா.
5: இதை பாருங்க ராஜாராம், இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆ, இது புறம்போக்கு இடம், நீங்களும் இதில் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க.
7: தப்பு தப்பாக சொல்லாதீங்க முருகேஸ்வரி அம்மா, இந்த நிலம் அரசாங்கத்துக்கு உரிமைப்பட்டது, நாங்கள் அரசாங்கம் மூலமாக பார்த்துக்குறோம்.
5: ஓ அப்படியா, சரி சரி பார்த்துக்குங்க, போங்க போங்க. நீங்க எவ்வளவு பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
7: அதையும் பாத்துருவோம்.

0: ஆளையே காணோம். அகத்தியா, அப்பா எங்க இருக்காரு?
1: எனக்கு தெரியலையம்மா, அவர் ரூம்ல தான் இருப்பாரு, போய் பாருங்க.
0: சரி பாக்குறேன் போ. அகத்தியா சீக்கிரம் ஓடியாடா, சீக்கிரமா.
1: வந்துட்டம்மா.
0: அகத்தியா அப்பா பாருடா, மயக்கத்துல விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது. சீக்கிரம் நம்ம டாக்டருக்கு போன் போட்டுடா, சீக்கிரம்.
1: இப்பதான் பண்றமா. டாக்டர் சாரா?
2: டாக்டர் தான்ப்பா. என்ன அகத்தியா?
1: டாக்டர் அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா?
2: ஓ இதோ உடனே வரப்பா.
1: அம்மா டாக்டர் இப்ப வந்துருவாரு.
0: சரிடா சீக்கிரம் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா அகத்தியா.
1: கொண்டுறம்மா.
0: குடு குடு குடு.
1: இந்த கொஞ்சம் நல்ல தண்ணி.
0: கொஞ்சம் கொஞ்சமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க ஒன்னா உட்காருங்க உட்காருங்க.
1: என்ன பாச்சு
0: அகத்தியா? அது பாரு டாக்டரே வந்துட்டார், சீக்கிரம் போ, கதவை திறந்து விடு.
1: வாங்க டாக்டர். அம்மா அப்பாவோட முகத்துல தண்ணி தெளிச்சு உட்கார வச்சிருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர்.
3: ஓகே ஓகே, பயப்படாதீங்க சார், கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. நெஞ்சு சளி அதிகமா இருக்குது. சிகரெட் பிடிப்பீங்களா சார்?
4: அதிகமா பிடிக்க மாட்டேன் டாக்டர்.
3: சார் தெரிஞ்சுக்கோங்க, சிகரெட் பிடிச்சா சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் என்கிற ரசாயனம் மூளைக்கு போகும், ரத்த ஓட்டத்தை நிறுத்தி பக்கவாதத்தை உருவாக்க நிலையை கூட ஏற்படுத்திடும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோங்க.
0: என்னென்னமோ சொல்றீங்க.

0: என்னாச்சு எங்க வீட்டுக்காருக்கு டாக்டர்?
1: பயப்படாதீங்கம்மா, சாருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. பிபி பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு.
2: வணக்கம் மோகன்ராஜ்.
3: வணக்கம் அர்ச்சனா, வாங்க உட்காருங்க.
2: நான் உங்களை பார்க்கதான் போயிட்டு இருந்தேன், வாசல்ல உங்க காரை பார்த்தேன், அதான் வந்துட்டேன்.
3: ஓ இஸ் இட், அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம்.
2: ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மோகன்ராஜ். அரசாங்க உத்தரவுப்படி அரவிந்தனோட டீம் நம்ம ஃபேக்டரியில ஆய்வு செய்ய வராங்களாம். எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும், அது உங்க பொறுப்பு.
3: ஓ அப்படியா, அரவிந்தனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவரும் நீங்களும் நெருங்கி பழகிறீங்க. ஆய்வு செய்யறது, அரசாங்க உத்தரவு, இதுல நான் எப்படி?
2: என்ன இப்படி சொல்றீங்க? இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா? இவ்வளவு நாள் நாம நட்பா பழகுனதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு?
3: தர்மத்துக்கும் நட்புக்கும் சம்பந்தம் இல்லையா அர்ச்சனா?
2: ஓ ஓகே, இங்க சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.
3: எப்போ பேசினாலும் இது நடக்காது அர்ச்சனா.
2: ஓ அப்படியா, நடக்காதா? ஓகே நானே பாத்துக்கிறேன், இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன்.
3: சக்திவேல் சார், உங்க உடல்நலம் பற்றி விசாரிக்காம தன்னோட நோக்கத்துல மட்டும் குறியா இருக்கிறாங்க அர்ச்சனா. இன்னுமா உங்களுக்கு புரியல?
0: ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர்.
4: மேடம்
2: சொல்லுங்க. கண்ண,
4: நம்ம தொழிற்சாலை பற்றிய ஆய்வறிக்கைய அரவிந்தன் சார் எப்படி எழுதியிருக்காரோ எனக்கு பயமா இருக்குது.
2: ஏன் அப்படி சொல்றீங்க?
4: அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதர்மத்தை எதிர்க்கக்கூடியவராச்சார்.
2: ஓகே, இதை இங்கே பேச வேண்டாம், வாங்க கேபினில் உட்காந்து பேசலாம்.
4: சரிங்க மேடம்.
2: உட்காருங்க கண்ணன். கண்ணன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கும் மங்கையின் அன்புக்கும் மயங்காத ஆண்களே கிடையாது. அரவிந்தனும் இதுக்கு உட்பட்டவர் தான். நீங்கள் வேணா பாருங்க, ஆய்வறிக்கையை நமக்கு சாதகமாக தான் அரவிந்தன் எழுதியிருப்பார்.
4: அப்படியே சொல்கிறீங்க மேடம்?
2: அப்படியே தான். எனக்கும் அவருக்கும் உள்ள காதலின் உறுதியும் உண்மையும் அப்படித்தான் கண்ணன்.
4: மேடம் அங்க பாருங்க, அரவிந்தன் சாரே வந்துட்டாரு. இப்போ நான் இந்த கேபின்ல இருக்கிறது நல்லதில்ல, அவரு கிளம்புறது வரைக்கும் நான் வெளியே போய் வெயிட் பண்றேன் மேடம்.
2: ஓகே கண்ணன், அதுவும் நல்லதுதான்.
5: வணக்கம் மேடம்.
2: வாங்க அரவிந்தன், உட்காருங்க.
5: தேங்க்யூ மேடம்.
2: என்ன இது, வழக்கத்துக்கு மாறா மேடம்னு கூப்பிடுறீங்க?
5: நான் ஒரு நண்பரா வரல, அரசாங்க அதிகாரியா வந்திருக்கேன்.
2: இருக்கட்டுமே, அதுக்காக நம்மோட காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன அரவிந்தன் மௌனமா இருக்கீங்க?
5: மேடம் முதல்ல உங்க கெமிக்கல் ஃபேக்டரி பத்தின ஆய்வறிக்கைய படிச்சு பாருங்க.
2: கொடுங்க. அரவிந்தன் என்னது, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டா இப்படி குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டீங்களே?
5: அர்ச்சனா மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், முதல்ல நான் சொல்றது கேளுங்க, அப்புறம் பேசுங்க.
2: சரி சொல்லுங்க, கேக்குறேன்.
5: அதாவது நுண்மையாக இருக்கக்கூடிய தூசி துகள்கள் நம்மோட நுரையீரல் வரைக்கும் ஊடுருவ கூடியவை. இது மட்டும் இல்ல, புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கன உலோக துகள்கள் போன்ற நச்சு பொருட்களையும் நுரையீரலுக்குள்ள இந்த தூசி துகள் கொண்டு செல்லுது. இந்த நச்சு பொருட்களால ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு போன்ற ஆபத்தான விளைவுகள் ஏற்பட சாத்தியம் இருக்கு.
2: சரிங்க, இதுக்கும் என்னோட ஃபேக்டரிக்கும் என்ன சம்பந்தம்?
5: என்ன சம்பந்தமா சொல்றத கேளுங்க. அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி அதிகபட்ச பொருட்களை உங்க ஃபேக்டரி தயாரிக்குது. உங்க ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய நுண் புகையில மாங்கனீஸ், காரியம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்களின் நுண் துகள்கள் ஏராளமா கலந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை உங்க ஃபேக்டரிய ஆய்வு செய்யறப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா லெட் பார்ட்டிகல்ஸ்னால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம். அவங்களுடைய அறிவு திறன், கற்றல் திறன், நினைவு திறன், குணாதிசயம்னு எல்லாமே பாதிக்கப்படும்.
2: முடிவா என்னதான் சொல்ல வரீங்க?
5: மக்களுக்காக தான் தொழில் வளர்ச்சி. மக்களோட வாழ்வாதாரங்களையும் பறிச்சுட்டா யாருக்காக தொழில் வளர்ச்சி? ஒரு மனுஷன் உணவில்லாம சில நாட்கள் வாழலாம், நீர் இல்லாம கூட சில மணி நேரங்கள் வாழ முடியும், ஆனா சுத்தமான காத்து இல்லாம சில வினாடிகளுக்கு மேல உயிர் வாழவே முடியாது. அதனால இந்த ஆய்வறிக்கையை பத்தி நீங்க மேற்கொண்டு எது சொல்றதுனாலும் நீதிமன்றத்துல தான் பேசணும். சரிங்க மேடம், நான் வரேன்.
3: ஹாய், ஹலோ ராஜாராம், வாங்க வாங்க கேபினில். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா?
6: இல்லை மோகன்ராஜ், வந்து

0: கொஞ்ச நேரம் தான் ஆச்சுது. நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு இங்கே அர்ச்சனா வர்றதா சொன்னாங்க மோகன்ராஜ். ஆனால் என்ன காரணம்னு தெரியல.
1: எனக்கு தெரியலையே. ஆனால் அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது.
0: ஓ,
1: இதில் வேற அரவிந்த் அர்ச்சனாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அரவிந்துக்கிட்ட நான் சிபாரிசு பண்ணணுமா? என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பாருங்க.
0: வாங்க அர்ச்சனா.
2: வணக்கம். என்ன மோகன்ராஜ், நீங்க எப்படி திடீர்னு பேஷண்ட்டுகளை பார்க்க போயிடுவீங்களா, இல்ல ஒரு 10 நிமிஷம் எங்க கூட பேசிட்டு இருப்பீங்களா?
1: இல்ல அர்ச்சனா, நம்ம சந்திப்பு காரணமா நான் எனக்கு பதிலாக இன்னொரு டாக்டரை ஏற்பாடு பண்ணிட்டேன்.
2: அப்படியா, சரி நான் விஷயத்துக்கு வரேன். அரவிந்தன் டீம் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிய குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் அர்ச்சனா. அரசு விஞ்ஞானியாக நேர்மையாக செயல்படுறப்போ சில நேரம் சூழ்நிலையால தான் வேலை பார்க்கும் வாய்ப்பு இழக்கும் நிலை வந்தாலும் கூட மக்களுடைய உடல் மன ஆரோக்கிய வாழ்வுக்கு தான் பாடுபடுவேன் என்றும், தர்மத்துக்கு புறம்பான இயற்கைக்கு எதிரான மனித செயல்பாடுகளை எப்போதும் எதிர்ப்பேன் என்று தீர்க்கமாக சொல்லிட்டாரு அரவிந்தன்.
0: அர்ச்சனா, என்னோட மனசுக்கு தோன்றதையும் நான் சொல்லலாமா?
2: சொல்லுங்க ராஜாராம், அதுக்காக தானே சந்திச்சிருக்கோம்.
0: இயற்கை கோடிக்கணக்கான உயிரினங்களை படைச்சிருக்கு, ஆனா அது எதுவுமே இயற்கையை பாதிக்கல. இயற்கையோட போட்டி போடவும் இல்லை, இயற்கையோட போக்குலயே வாழ்ந்து வருது. ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் இயற்கையோட மோதி இயற்கையோட இயல்பை மாத்தி பேராசையால இயற்கைய ஆபத்தானதா மாத்துறான். இந்த காலநிலை மாற்றத்துக்கு உங்களோட அர்ச்சனா கெமிக்கல்ஸ் மாதிரி பல ஃபேக்டரியும் காரணமாயிருச்சு. மனித தேவைகளையும் தாண்டி தேவையற்ற ரசாயனங்களை உங்க தொழிற்சாலை தயாரிக்கிறதா அரசாங்கம் நினைக்குது. அர்ச்சனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மனித குலத்தின் தேவைகள் அனைத்தையும் இயற்கை தாய் நிறைவு செய்வா, ஆனா பேராசைய ஒருபோதும் நிறைவு செய்ய மாட்டா. அப்படிங்கிற காந்தியடிகளோட சிந்தனைய நாம எல்லாரும் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது.
2: அதெல்லாம் சரிதான், ஆனா இப்போ என்னோட காதலுக்கு அரவிந்தன் தீர்க்கமான பதில் சொல்லலையே, இது என்னோட நரம்பு மண்டலத்தை பாதிக்காதா? இந்த உணர்வுக்கும் அபார சக்தி உண்டுதானே?
1: உண்மைதான் அர்ச்சனா. ஆனா அரவிந்தனோட மக்கள் நல கொள்கைக்கு நீங்களும் கட்டுப்பட்டு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அரவிந்தன் உங்களை கல்யாணம் செய்ய வாய்ப்பு இருக்கு.
2: அரவிந்தன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்.
0: அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையில் 27 ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
2: கடவுளே, இது என்ன சோதனை?
3: அம்மா என்ன பண்றீங்க?
4: உங்க அப்பாவுக்கு ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன்ப்பா.
3: அம்மா, ராஜாராம் சாரோட கம்பெனில நான் வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா.
4: உனக்கு வேலை பிடிச்சிருந்தா சரிதான்ப்பா.
3: ராஜாராம் சார் இப்ப நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காரு.
4: வரட்டும்ப்பா, அவர் வர்றது நமக்கும் பெருமை தானே.
5: அகத்யா.
3: அப்பா சொல்லுங்கப்பா.
5: இந்த அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், அர்ச்சனா, இப்படி நாலு பேருமே ஒரு வீட்டுக்கு நாலு தூண் மாதிரி நட்பா இருக்கிறாங்க. ஆனா இந்த அரவிந்தன் சார் மட்டும் ஃபேக்டரிக்கு எதிராக ஆய்வறிக்கை கொடுத்ததான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
3: அப்பா, தர்மத்தோட பாதையில போறவங்க அப்படித்தான் செய்வாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்டை நீங்க தப்புன்னு சொல்றீங்களா?
5: நான் அப்படி சொல்லலப்பா.
3: அப்படின்னா முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, எல்லாம் தானா நடக்கும்.
5: சரி சரி.
4: ஒண்ணு
5: இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். ஒண்ணு இல்ல.
3: அம்மா, அதோ ராஜாராம் சார் வந்துட்டாங்க.
4: ஐயா வாங்கய்யா.
0: சக்திவேல் சார், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு?
5: இப்போ நல்லா இருக்கு சார்.
0: நல்லது. அகத்தியா
3: சார்,
0: பல லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு பாலைவனமாகிற அபாயத்தில் இருக்கிறதாவும், மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 40-50 டன் அளவுக்கு மண் வளத்தை இழந்துகிட்டே வர்றதாவும் ஆராய்ச்சியில சொல்றாங்க.
3: அப்ப இதுக்கு மாத்து வழி என்ன சார்?
0: பூவஸ்திரா அப்படிங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க.
3: ஓ,
0: அதாவது வாய்க்கால், குளம், குட்டை, சரிவான நிலங்கள், சாலையோரங்களில் மண் அரிப்பை தடுக்குமா. இந்த நோக்கத்தில் புதுசாக தயாரிக்கப்பட்ட தென்னை நார் துணியை தான் இந்த பூவஸ்திரா.
3: ஓ அப்படியா.
0: பூமியோட ஈரப்பதத்தை காக்கிறதோட பூமியோட

0: ஈரப்பதத்தை காப்பாத்துறதோட தான் இடைவெளியில் முளைக்கிற செடிகளுக்கும் வேருக்கும் பலம் சேர்க்குமா இந்த பூ வஸ்திரா? சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பொருள்.
1: ரொம்ப நல்ல பொருள் தான் சார். இன்னொரு செய்தி
0: சொல்லுப்பா.
1: நச்சு கழிவுகளால் நிலத்தில் ஏற்படுற உப்புத்தன்மையை உறிஞ்செடுத்து அந்த நிலத்தை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய ஓர்பூடுங்கிற தாவரத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இனம் கண்டிருக்கு.
0: இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான்ப்பா.
1: இந்த தாவரத்துக்கு வங்கராசி கீரைன்னு ஒரு பேர் இருக்கு.
0: ஓ, நல்ல விஷயம் தான்.
2: ராஜாராம் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இந்தாங்க காபி குடிங்க.
0: நல்லதுமா. சக்திவேல் சார், 100,000 மரக்கன்றுகள் நடுறதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக வேலை இருக்கும். அது வரைக்கும் அகத்தியன் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிடுவான்.
3: என்ன சொல்கிறீங்க?
0: நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்.
3: ராஜாராம் சார், எங்களை போல அகத்தியனை நீங்களும் நல்லா பார்த்துக்கீங்களே சார். அப்புறம் நாங்கள் எதுக்கு கவலைப்படணும் சார்?
0: ரொம்ப நல்லது சார்.
3: சார், அப்புறம் இந்த அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை சீல் வைக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது?
0: சீல் வைக்க வர்ற காலகட்டத்தில் தான் 27 ஊழியர்கள் மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போது சீல் வைக்க போகிறதா அரசு தரப்பில் அரவிந்தன் சார் சொல்லியிருக்காங்க.
3: சார், என்ன சொல்கிறீங்க? 1,300 ஊழியர்களோட குடும்பம் வறுமையில் கஷ்டப்படுமே சார். அதை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார்.
0: சார் சார் சார், முதல்ல நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயற்கையோட விதிப்படி அது அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? உடம்பை பார்த்துங்க, நான் வரேன்.
3: சரிங்க சார், நல்லது, போயிட்டு வாங்க.
4: சக்திவேல் சார், அர்ச்சனா மேடம் இருக்காங்களா?
3: ரூம்ல இருக்காங்க சார், வாங்க.
0: மேடம் எப்படி இருக்காங்க?
3: கடுமையான மன உளைச்சல தான் சார் இருக்காங்க.
0: சரி, வந்து பாக்குறோம்.
5: கடவுளே கடவுளே, என்ன பல கோடிக்கு அதிபதியாக்கி வச்சுட்டு இப்படி எல்லாம் சோதனைகளை கொடுத்து என்ன புலம்ப வச்சிட்டியே. எதுலையுமே தோல்வியே பார்க்காத எனக்கு அடுக்கடுக்கா தோல்விகள். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. தொழிற்சாலைக்கு எதிராக அரவிந்தன் ஆய்வறிக்கையை கொடுத்தது, அரவிந்தன் மேல நான் வச்சிருந்த காதலை அவர் புண்படுத்தினது, 27 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டது. இப்போ இப்போ என்னோட தொழிற்சாலைய அரசாங்கம் சீல் வச்சது. இப்படி எத்தனை எத்தனை எத்தனை, என்னால தாங்க முடியலையே. இப்படி நான் தலைகுனிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன் கடவுளே? எனக்கு ஒண்ணு புரியலையே, எனக்கு ஒண்ணு புரியலையே.
4: பாத்தீங்களா ராஜாராம், பாத்தீங்களா, அர்ச்சனா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு புலம்புறாங்க.
0: வாழ்க்கையில எல்லா சோதனைகளையும் தாங்கக்கூடிய அபார மனபலத்தோட கடந்து போனாதான் உண்மையான சாதனைகளை படைக்க முடியுங்கிற சூட்சுமம் இந்த அர்ச்சனாவுக்கு புரியாம போயிருச்சு.
5: என்ன நடக்குது? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் நிம்மதியே போச்சு, என் நிம்மதியே போயிடுச்சு. தோல்வியே எனக்கு சந்திக்க சக்தியே இல்லாம போயிடுச்சு.
0: சக்திவேல்
5: எங்க போனாரு? சக்திவேல், சக்திவேல் எங்க போறீங்க?
3: இதோ வந்துட்டமா, சொல்லுங்கம்மா.
5: இங்க பாருங்க, தொழிற்சாலையில நடக்கிறத நான் இங்க இருந்தே சிசிடிவில பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க நேரடியா போய் சீக்கிரம் பாத்துட்டு வாங்க.
3: சரிங்கம்மா,
5: போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எனக்கு
3: இதோ இதோ உடனே பாத்து வரமா.
5: எனக்கு மனசு சரியில்லை.
4: அர்ச்சனா அர்ச்சனா, நிதானமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பதட்டம் வேண்டாம்.
5: அதான், எல்லாம் நல்லபடியா நடக்காம போயிடுச்சு. இந்த நேரத்துல என்னோட மனசுக்கு ஆறுதலா அரவிந்தனும் பேச மாட்டேங்கிறாரு.
4: பேசுவாரு, அரவிந்தனும் பேசுவாரு. அவர் தர்மத்துக்கும் அரசாங்க சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்துகிட்டாரே தவிர அவருக்கு உங்க மேல கோபமே கிடையாது. உங்ககிட்ட அவர் வச்சிருக்கிற அன்பும் குறைஞ்சே போகல. நீங்க தான் அவரை புரிஞ்சுக்கல. அவரோட தர்மமான கொள்கையை நம்புங்க அர்ச்சனா, நம்புங்க.
5: அப்படியா சொல்றீங்க?
4: அப்படிதான். இப்ப நாங்க இருக்கும் இல்ல, எந்த

0: பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நாம நிதானமா பேசி நல்ல முடிவெடுக்கலாம்.
1: சரி, அப்படின்னா அப்போ நான் தான் அரவிந்தனை புரிஞ்சுக்கலையா?
2: அம்மா அம்மா, மூடி இருக்கிற நம்ம ஃபேக்டரிக்கு முன்னால நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. யூனியன் தலைவர் கூட மைக்ல பேசிட்டு இருக்காருமா.
1: பாத்தீங்களா பாத்தீங்களா, மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு.
3: அர்ச்சனா, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது, தைரியமா இருங்க. ஒர்க்கர்ஸ் கிட்ட பகிரங்கமா பக்குவமா பேசுங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, வாங்க நம்ம போய் பேசலாம்.
1: நீங்க ரெண்டு பேரும் கூட இருப்பீங்கல்ல?
3: கண்டிப்பா,
0: நிச்சயம் நிச்சயம்
1: இருப்பீங்க.
0: நிச்சயமா இருப்போம் அர்ச்சனா.
3: வாங்க போலாம்,
0: வாங்க
1: போலாம்.
4: நண்பர்களே, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வேலை செய்கிற 1300 ஊழியர்களோட வாழ்வாதாரத்துக்கு தீர்க்கமான ஒரு முடிவு தெரியாம நாம எல்லாரும் உண்ணாவிரதத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற உறுதியோட போராடும். இதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அது மட்டுமல்ல, நமது தொழிற்சாலையில் மூச்சு திணறல் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 27 ஊழியர்களுக்கும் மருத்துவ செலவு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பதும் நமது கோரிக்கைகளில் ஒன்றாகும். சரிதானா நண்பர்களே?
1: நண்பர்களே, தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கவனமா கேளுங்க. எதிர்பாராத விதமா நமது தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலை விரைவில் திறக்கப்படும். ஒருவேளை கால தாமதம் ஆகும் பட்சத்துல உங்களுக்கு கட்டாயம் மாற்று வழி செஞ்சு தரப்படும்.
4: இவ்வளவும் நடந்த பிறகு உங்க மேல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் மேடம்?
1: மோகன்ராஜ், ராஜாராம், என் சார்பா நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கணும். பிளீஸ் பிளீஸ்,
3: பேசுறோம் பேசுறோம், தைரியமா இருங்க அர்ச்சனா, நாங்க பேசுறோம்.
5: நண்பர்களே, மேடம் சொன்ன வாக்குறுதிக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம், நம்பிக்கையோட இருங்க.
3: அன்பு தோழர்களே, மேடம் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றி தருவோம். அதனால உடனே நீங்க போராட்டத்தை கைவிடுங்க.
4: நல்லதுங்க ஐயா, உங்க ரெண்டு பேர் மேல நம்பிக்கை வச்சுதான் தற்காலிகமா உடனே நாங்க போராட்டத்தை கைவிடுறோம். அதனால இப்ப நாம எல்லாரும் கலைஞ்சு போகலாம்.
3: என்னப்பா இது, யூனியன் தலைவரோட கலைஞ்சு போகலாம்?
1: நம்மளோட உண்மையான நட்புக்கு அடையாளமா நீங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நட்புக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க அர்ச்சனா.
0: வாங்க அர்ச்சனா, வாங்க போலாம்.
1: ஒரு நிமிஷம், வீட்டுல இருந்து போன்
3: எடுத்து பேசுங்க, என்னன்னு கேளுங்க.
1: ஹலோ, அப்படியா?
0: என்னாச்சு அர்ச்சனா?
3: என்னாச்சு?
1: அம்மா மூச்சு விட கஷ்டப்படுறாங்களா?
3: மோகன்ராஜ்,
1: அம்மாவுக்கு
0: நீங்க பயப்படுற அளவுக்கு அம்மாவுக்கு எதுவும் இல்லை.
1: மருந்து
0: பாட்டில் இருக்குது, அதை எடுத்து கொடுங்க சீக்கிரம்.
1: கடவுளே, நான் நிறைய பாவம் செஞ்சிட்ட போல இருக்கேன்.
3: ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: அம்மா இப்படி கஷ்டப்படுறது இப்பதாங்க நான் முதல் தடவையா பாக்குறேன். தாங்க முடியல, எங்க அம்மா எனக்கு குல தெய்வம் மாதிரி.
3: அர்ச்சனா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சம்பவங்கள் நம்மளை தாக்குறப்ப தான் நமக்கு சில புரிதல்கள் ஏற்படும்.
0: அம்மா அம்மா, இப்போ மூச்சை கொஞ்சம் இழுத்து விடுங்கம்மா, கொஞ்சம் அப்படி அப்படிதான் கொஞ்சம். அம்மாவுக்கு நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, தொற்று இருக்கு, டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்.
1: என்ன நுரையீரல்ல தொற்றா?

0: என்ன சொல்றீங்க?
1: பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் சிகிச்சை மூலமா கண்டிப்பா குணமாக்கிடலாம். பயப்படாதீங்க.
0: உண்மையிலேயே நான் பொது விஷயத்துல நிறைய பாவம் பண்ணிட்டேன்னு என் உள் மனசு சொல்லுது. ஆமா
2: ஆமா டாக்டர், அர்ச்சனா சொல்றது உண்மைதாங்க. காரணம் நானும் சேர்ந்து பாவம் பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க.
3: என்னங்க இது, அம்மாவும் மகளும் சேர்ந்து பாவம் மூட்டையை சுமக்கிற மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயசாயிருச்சு. வயசான உடம்பு சரியில்லாமல் போறது சகஜம் தானே?
2: டாக்டர், டாக்டர், உங்ககிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, தீர்த்து வச்சிடலாம்.
2: அது வந்து வந்து கோடிக்கணக்கான என்னோட
0: அம்மா, நீங்க இப்போ ரொம்ப பேசக்கூடாதுமா, கொஞ்சம் அமைதியா இருங்க.
2: அடி போடி, அந்த டாக்டர் தாண்டி சொல்லணும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரா.
0: பாத்தீங்களா, பாத்தீங்களா, சொன்னா கேட்கவே மாட்டாங்க.
1: அர்ச்சனா, அர்ச்சனா, அம்மாவை நீங்க பயமுறுத்தாதீங்க. அவங்க எதையோ பேச வராங்க, ஒண்ணுமாகாது, பேசட்டும். ஷீல் பி ஆல் ரைட். விடுங்க, விடுங்க, பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க, பேசுங்க.
2: அது வந்து டாக்டர், டாக்டர், கோடிக்கணக்கான என் சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு என் அர்ச்சனா தான். கொஞ்ச நாளாவே அவ மனசு ரீதியா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா. ராத்திரில தூங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் செல்லும் கையுமா இருக்கா. அவளுக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர், வழி சொல்லுங்க.
1: நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துறப்போ டெக்ஸ்டோஃபிரீனியா என்கிற பிரச்சனை ஏற்படும். இது காரணமாக மெலட்டோனின் ஒரு ரசாயன பொருள் இருக்கு, அது அளவு குறைஞ்சு தூக்கம் இல்லாமலும் மனதில் பதிய வேண்டிய விஷயங்கள் பதியாமலும் நீர்த்து போகவும் சான்ஸ் இருக்கு. ஒன்றும் அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம்.
2: என்னங்க டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்க?
1: பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க.
2: டாக்டர், பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. மனசு சரியா இருந்தா தானே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். கடவுளே,
1: அம்மா அம்மா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. கடவுளே, நீங்க பேசுறது போதும், நீங்க பேசுறது போதும், இனிமேல் பேச வேண்டாம். உங்களுக்கு இப்போ உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு முக்கியம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அம்மா அம்மா, இங்க பாருங்க, இங்க அம்மா, இங்க அம்மா, சொல்றத கேளுங்க. நீங்க அமைதியா இருங்க, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. நாங்க சொல்றதெல்லாம் அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதுங்க, சரியா? இப்போ நாங்க கிளம்புறோம்.
4: ரொம்ப நன்றிங்கய்யா. சார், காஃபி கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் குடிச்சிட்டு கிளம்பலாமே.
1: பரவாயில்ல சார், ஆனா நீங்க ஒரு உதவி செய்யணும்.
4: என்ன?
1: அதாவது நாளைக்கு அர்ச்சனா மேடம் ராஜாராம் சாரோட மலைப்பிரதேச குடிசைக்கு வந்துருவாங்க. நீங்க அம்மாவை வீட்டில் இருந்தபடி கவனிச்சுக்கணும்.
5: அற்புதமான அழகு மிகுந்த இந்த இயற்கை சூழல் மனசுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குது. என்ன உலகம் இது! மனித பேராசையும் செயற்கையின் மீது உள்ள மோகமும் சேர்ந்து இது மாதிரி ஒரு இயற்கை காட்சியை அனுபவிக்க விடாமல் தடை போடுது. அர்ச்சனாவுடைய நிலைமைக்கும் இதுதான் காரணம். அப்பாப்பாப்பா, என்ன வசந்தமான காற்று வீசுது! மரங்களும் மேகங்களும் காதலிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று மனசுக்கு புத்துணர்ச்சியையும் படைப்பாற்றல் ஆர்வத்தையும் அல்லவா அள்ளி கொடுக்குது. அடாடாடாடாடா, மனிதன் மட்டும் இந்த அழகை உணர்ந்து திருந்தினா உடல் மன ஆரோக்கியத்தோடு நிம்மதியா வாழ முடியுமே. இல்லைனா
6: அரவிந்தன்,
5: அடடே, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசு விட்டு நிறைய பேசணும்.
7: ஓ ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக், எவ்வளோ அழகா இருக்கு இந்த இயற்கை. ஓ லவ்லி, லவ்லி. ஓ
5: இருக்காத பின்ன மோகன்ராஜ், அர்ச்சனாவே வந்திருக்காங்களே.
0: அரவிந்தன், நம்ம ரெண்டு பேரும் பேசி எத்தனை நாள் ஆயிடுச்சு, அதனால ஏற்பட்ட என்னோட மன உளைச்சல் இன்னும் எனக்கு

0: இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன்.
1: அதை சரிப்படுத்தத்தான இந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அரவிந்தன் என்கிற அற்புத மொழியை பார்த்த பிறகுமா உங்கள் மன உளைச்சல் குணமாகலை?
2: சரி சரி வாங்க, நம்ம நாலு பேரும் மனமிட்டு பேசி நம்மோட நட்பை பலப்படுத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதையெல்லாம் பேசி தீர்மானம் போட்டே ஆகணும். அதுவும் இயற்கை அன்னையின் சாட்சியோட.
3: சரியா சொன்னீங்க அரவிந்தன்.
0: பல சந்தர்ப்பங்கள்ல என்னோட அவசர புத்தியால தப்பு தப்பா சில விஷயம் செஞ்சுட்டேன். இப்போ அதோட பலனை நான் அனுபவிக்கிறேன். நீங்க மூணு பேரும் என்ன
2: மன்னிச்சிடுங்க. என்ன இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இங்க வந்து அழக்கூடாது. அழுதா அது இயற்கை அழகுக்கு விரோதமான செயல்.
3: இயற்கைய மன தூய்மையோட நாம அணுகும் போது இயற்கையோட பேசுறதுக்கான திறமையும் நமக்கு கிடைக்கும். இந்த உளவியல் சார்ந்த உரையாடல்ங்கிறது நம்மோட உள்மன ஆன்மீக வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உதவியா இருக்கும்.
2: வெல் செட், ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜாராம். அப்புறம் இந்த மலைப்பிரதேச குடிசை,
3: அது இயற்கையோட வாழக்கூடிய என் சொந்த அனுபவத்துல ஒரு அடையாள சின்னம் தான் இது.
2: பிரமாதம், மனித குலத்தின் உடல் மன ஆரோக்கியத்தை தான் நான் முதல்ல காதலிக்கிறேன். அப்படி இருந்தாலே மனித காதல் தானே வெற்றி உடையதாகவும் அர்த்தம் உடையதாகவும் மாறும்.
0: மனித குலத்துக்கும் இயற்கைக்கும் நாம செய்கிற நன்மையான செயலில் தான் நம்மோட அன்பின் வெளிப்பாடு இருக்குது. ஆனால் பல பேர் அப்படி நினைக்கிறது இல்லை. நாமும் அவங்கள போல வாழ்ந்தா இந்த உலகத்தில் வாழ்றதுலையே அர்த்தம் இல்லைங்கிறத இப்போ நான் உணர்ந்துட்டேன்.
1: தட்ஸ் இட். அருமையாக சொன்னீங்க அர்ச்சனா, அருமையாக சொன்னீங்க.
0: அரவிந்தன், இது வரைக்கும் எனக்கு நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமே.
2: ஆமாம் தெரியும்.
0: என் மேலே உங்களுக்கு கோபம் இல்லையே?
2: கோபமா? எனக்கு என்ன கோபம் அர்ச்சனா உங்கள் மேலே? கோபம் ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் நானே மாற்றிடுவேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, மேஜிக் நிபுணரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பாக போச்சுன்னு மனைவி சொன்னாங்களாம். ஏமா இப்படி சொல்றேன்னு கணவன் கேட்டதுக்கு மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கோபத்துல சப்பாத்தி கட்டைய என் புருஷ மேல தூக்கி வீசுறப்ப கூட அதை மயிலிறக மாத்தி போட்டுறாருன்னு சொன்னாங்களாம்.
0: அரவிந்த், அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியோட வழக்கு கோர்ட்ல தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு.
2: ஆமா அர்ச்சனா, தீர்ப்பு எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஆனா கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும். ஏன் அர்ச்சனா அதை பற்றியே நினச்சி கவலைப்படுறீங்களா?
0: அப்படி இல்லை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிக்கு மாற்று வழி ஏதாவது இருக்குதான்னு நம்ம நாலு பேர் கொஞ்சம் யோசிக்கலாமா?
2: ஏன் ஏன் இப்போ என்ன, அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஃபேக்டரியை நடத்த சொல்லுவாங்க, வேற என்ன?
0: அது இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா,
2: தயங்காமல் சொல்லுங்க அர்ச்சனா.
0: எனக்கு ஒரு யோசனை தோணுது. இனிமே அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை நடத்துறதுக்கு நான் விரும்பலை.
2: என்ன அர்ச்சனா சொல்றீங்க, விரும்பலையா? அப்புறம்
0: சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு எதிரா, பூமி வெப்பமடைறதுக்கு எதிரா இயற்கையான ரீதியில தொழிற்சாலையை மாத்தி அமைக்க விரும்புறேன்.
2: அப்படின்னா அர்ச்சனா, குறைஞ்சபட்சம் 2 மாசமாவது 1300 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஃபேக்டரிக்கான மாற்று வழியை உருவாக்க முடியும்.
3: சரியா சொன்னீங்க அரவிந்த். ஆனா மாற்று வழி என்ன பண்ணலாம்?
1: ராஜாராம், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு நிறைய மூலிகைகள் ஏற்றுமதி ஆகுது. அதனால மூலிகை பண்ணையையும் மூலிகை மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரியையும் பிரம்மாண்டமான முறையில் உருவாக்குவோம்.
3: குட் ஐடியா. தலைப்புச் செய்திகள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் அதன் உரிமையாளர் அர்ச்சனா அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும், மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தொழிற்சாலையை இயக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
4: அமைதி, அமைதி, அமைதி. தொழிலாளர் தோழர்களே, நீதிமன்ற தீர்ப்பையும் டிவியிலே பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம். மேற்கொண்டு அர்ச்சனா கெமிக்கல்ஸ் நிர்வாகம் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தால் நாம் நமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தொழிற்சாலையை அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இயக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதிலும் நிர்வாக தரப்பில் நமக்கு எந்தவித தகவலும்

0: தரப்படவில்லை. எனவே நாம் எல்லோரும் நண்பர்களே, மேடம் வராங்க, கொஞ்சம் அமைதி காப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
1: தொழிலாளர் நண்பர்களே, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் ரசாயன தயாரிப்பு பொருட்கள் மூலம் மக்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாத வகையில் தொழிற்சாலையை இயக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்றால் மாற்று வழியை நாம் தான் உருவாக்கியாக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: அன்பு தோழர்களே, சுற்றுச்சூழல் கெடுதலுக்கும் பூமி வெப்பமடையும் நிலைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் நமது அன்றாட வாழ்க்கையை கட்டமைப்பு செய்தால்தான் அனைவரும் உடல் மன ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்பதை உணர்ந்தாக வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம்.
3: காம்ரேட்ஸ், எத்தனை லட்சம் கோடி பணம் இருப்பினும் கூட ஆரோக்கியமான சூழலில் நம்மால் வாழ முடியவில்லை என்றால் நமது உடலும் மனமும் ஆரோக்கியம் கெட்டு உயிர் வாழ முடியாத நிலை உருவாகும் என்பதையும் நாம் உணர வேண்டும்.
4: நண்பர்களே, இதுவரை எனது உயிர் நண்பர்களாகிய இவர்கள் மூன்று பேரும் பேசிய உண்மைகளின் தொடர்ச்சியாக அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையின் உரிமையாளர் என்ற முறையிலும் 1300 மிக சிறப்பான ஊழியர்களில் நானும் ஒருத்தி என்ற அக்கறையிலும் தீர்க்கமான ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன்.
0: மேடம் நல்ல முடிவை சொல்ல வர்றாங்களா பாப்போம்.
4: இன்று முதல் இந்த தொழிற்சாலை இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க, ஒரே குழப்பமா இருக்கே.
4: பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பொதுமக்கள் நன்மையை கருதியும் இயற்கையின் பால் கொண்டுள்ள அன்பின் காரணமாகவும் பிரம்மாண்டமான மூலிகை பண்ணையும் அதி பிரம்மாண்டமான மருந்து தயாரிப்பு நிலையமும் தொடங்க போவதாக உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்.
0: அப்படின்னா நாங்க 1300 ஊழியர்களும் உழைப்புக்கு என்ன பண்றது மேடம்?
4: கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு 2 மாதம் ஊதியமும் வழங்கி அனைவருக்கும் மாற்று பயிற்சி கொடுக்கப்பட்டு விரைவில் மூலிகை பண்ணையிலும் மருந்து தயாரிப்பு நிலையத்திலும் நிரந்தர வேலை உங்களுக்கு தரப்படும். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நமது ஊழியர்கள் 27 பேருக்கும் தகுந்த நிவாரணம் வழங்கப்படும்.
0: இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி.
4: எனவே உடனே இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். மிக விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அரவிந்தர், ராஜாராம், மோகன்ராஜ், மூணு பேரும் வாங்க. நாம இந்த முடிவை போய் அம்மாட்ட சொல்லுவோம்.
5: வாங்க போலாம்.
4: அம்மா, இந்த முடிவு உங்களுக்கு சம்மதம் தானே?
6: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நண்புக்கு உயிர் மூச்சு கொடுத்து அர்ச்சனாவை காப்பாத்தி அற்புதமான தீர்மானம் எடுத்துட்டீங்க. உங்க 4 பேரோட உண்மையான நட்புக்கு கலங்க ஏற்படாம காப்பாத்தி என்னோட மகளையும் உணர செய்து உண்மையான நட்பு எதுங்கிறதையும் எதை உள்ளடங்கியதா இருக்கணுங்கிறதையும் அர்ச்சனாவுக்கு உணர்த்திட்டீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
4: அம்மா,
6: இயற்கையிடம் தண்டனை அனுபவிச்சு நோய் வாய்ப்பட்டு இருக்கேன்.
7: நீங்க மன வருத்தப்படக்கூடாது. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நுரையீரல் தொற்று இன்ஃபெக்ஷனுக்கு மாத்திரை மருந்தாலும் குணப்படுத்திடலாம். இட் வில் பீ ஓகே.
6: நீங்க 3 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
7: அம்மா,
8: என்னம்மா இது, மன்னிப்புன்னா பெரிய வார்த்தை பேசுறீங்க. உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வயசும் இல்லை, தகுதியும் இல்லை. இயற்கையை பகைச்சுக்கிற போது எல்லாமே எதிராகி போயிடும். இயற்கையை எதிர்த்து செயல்பட்டால் பூமியே நச்சாயிடும். ஏன், வானமும் கூட நச்சாயிடும். அந்த நச்சு நம்ம வாழ்க்கையே வாழ முடியாததா ஆக்கிடும். அளவுக்கு மீறி நச்சானால் அவற்றை சுத்திகரிக்கவே முடியாது. அடிப்படையான சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் நம்ம மனசோட பரிசுத்தம் கூட கெட்டு போயிடும். இதனால வருங்கால சந்ததிகள் பெருசா பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த விஷயத்துல ஆரம்பத்திலே நம்ம சுதாரிச்சுக்கணும்.
4: அம்மா, மனிதனோட சுற்றமும் நட்பும் வாய்க்க பெற்றாலும் கூட சுற்றுச்சூழல் கேடு இல்லாத நிலையும் பூமி வெப்பம் அடையாத சூழலும் இருந்தாதான் அந்த சுற்றமும் நட்பும் தொடர முடியும் அப்படிங்கிற பெரிய உண்மைய நானும் உணர்ந்துட்டேம்மா.
2: உண்மையான காதல்ங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஏன் மனித குலத்துக்கே

0: நன்மை செய்யறதா இருக்கணும். காரணம், மனுஷன் தனியா வாழ சாத்தியம் இல்லை. ரெண்டு பேரோட சுயநலம் மட்டும்தான் வளரணும்னு உறவை வளர்த்துக்கிறதுக்கு பேரு காதல் இல்லை.
1: தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அர்ச்சனா,
2: அம்மா
1: இப்படி வாமா. அரவிந்த் தம்பி,
3: அம்மா
1: இப்படி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இதே போல என்றென்றும் நல்லா வாழணும், வீடோடி வாழணும், நூறாண்டுக்கு மேல வாழணும்.
2: அம்மா
1: கடவுளே.
0: அம்மா நல்ல விஷயம் பண்ணீங்கம்மா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வோம், புவி வெப்பமடைவதை தடுப்போம்.
4: நேயர்கள், இதுவரை சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் அர்ச்சனாவின் அம்மா முருகேஸ்வரியாக எஸ் என் பார்வதி, அர்ச்சனாவாக பி ரேவதி, தொழிற்சங்க தலைவராக டி வேலுச்சாமி, அரவிந்தனாக அருண் சந்தீப், மோகன்ராஜாக என் மதன் சந்தர், ராஜாராமாக சி ராஜா அப்பாசாமி, பார்வதியாக டி கே மீனாட்சி, சக்திவேலாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், கண்ணனாக எல் மோகன், அகத்தியனாக வி சசிகுமார். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
6: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் திரு இசை.

இனிசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நீரும் மாலை 5 மணி. இனிசை சேனலோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நீ இவர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். அந்த மாலை நேரம் அல்லவா, ஒரு ஃபுல் டே ஹாட்டான ஒரு சீசனில் இருந்துட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும், கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த நேரத்தில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு உதடுகள் முணுமுணுக்கும் உள்ளங்கள் கேட்க துடிக்கும் பாடலை கேட்டு ரசித்தா எப்படி இருக்கும். வாங்க இந்த ஒரு மணி நேரமும் அந்த அற்புதமான தருணத்தை நாம் மகிழ்ந்து கேட்கலாமா. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தெண்டல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றலி நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி விலையில். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வாட்ச்மேன் வடிவேலு திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில். நீ ஆசையாய் தொடும் மலர்களும் சிலையாகி விடுகிறது உன் விரல் தொட்ட வரம் போதும் என்று

0: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
1: புதிய Volkswagen Taigun கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் Taigunக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கை வெளியிடப்பட்டு

0: தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து நாளை காலை 10:30 மணி அளவில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இனிவரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்றும், எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: ஹே, தெரியுமா, நேத்து சுந்தர் சூயிசைட் அட்டம் பண்ணிட்டான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
4: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: அந்த மாலை நேரத்தில் இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தின்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் புலமை பித்தன் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில் கண்களும் பேசுமாம் கண்களும் பேசுமாம் புத்தகத்தில் படித்தது உன்னை பார்த்தே தெரிந்து கொண்டேன் உண்மை என்று.

0: நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
9: எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
10: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848488.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஜெயன் மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில் தருமபுரி.
5: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, பிபிடி, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
6: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசேரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல், இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், அரூர்.
7: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அனுபவம். TNC அப்ளை.
8: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
8: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
10: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: அந்தி மாலை வேளையில் இதமாய் இணைந்து கேட்டு அசித்துக் கொண்டிருக்கின்றோம் இது மாலை தென்றல். இன்னைக்கு இந்த டே நல்லபடியாக முடிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு இனிமையான பாடல் தொகுப்புகளோடு கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் இது மாலை தென்றல். அப்படியே எதிர்வரும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்னலாம் நம்ம வேலை செய்யணும், எந்த டைமுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே மெதுவாக உட்காந்து பாட்டு கேட்டுகிட்டே டைம் டேபிள் போட்டுகிட்டே வாங்க, சரிங்களா? மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரண்யன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் நாம் முத்துக்குமார் பாடல் வரிகளில் ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில் தமிழுக்கு லா அழகு, தமிழுக்கு லா அழகு, எனக்கு நீ அழகு, மதுரைக்கு மல்லிய அழகுதான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
1: ஸ்ரீனி சார், நீங்களா?
0: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
2: ஆபரேஷன் ஆச்சுன சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
0: என் ட்ரீட்மென்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
3: சேலம் சண்முக ஹாஸ்பிடல்,
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
7: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பு

0: மருத்துவர்கள், 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
1: தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் இம்மாதம் 7ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 7ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணையதளத்தில் விண்ணப்பிக்க www.gacdpi.acin என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட 043-4-2-23-00-08 என்ற எண்ணிலும், 93-45-32-93-69 எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 99 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
6: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
8: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியாக.
2: மனிதன் பேசினால் கேட்டும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
2: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
3: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
1: நேரம் மாலை 5:33. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இது மாலை தென்றல். அம்மன் TR/TMT கம்பிகளின் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TR/TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்திரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வர கேட்டு ரசிக்கலாம் பாண்டித்துறை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனு ஸ்வர்ணலதா குரல் வனத்தில் தென்றலும் மெய்சிலிர்த்திடும், தென்றலும் மெய்சிலிர்த்திடும் மல்லியே உன் வாசத்தால்.

0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
9: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
12: மாலை திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்டு ரசிக்கலாம் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பிறை சூடன் பாடல் வரியில் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரல் வண்ணத்தில். மலர்போல் மனம் வீச மலரோடு நீ பேச, மலர்போல் மனம் வீச மலரோடு நீ பேச, அந்தி மாலை இதமாகிறது உன் நினைவாள்.
13: I love this idiot. I love this lovable idiot.

0: ಕಲೆಮಗಲ್ ಕಲಾಲಯ ಮೆಟ್ರಿಕ್ ಮೇಲ್ನೆಲೆಪಲ್ಲಿ ಮತ್ತೂರ್. ಅಬಾಕಸ್ ಕ್ಲಾಸ್, ರೋಬೋಟಿಕ್ಸ್, ಸ್ಪೋಕನ್ ಇಂಗ್ಲಿಷ್, ನೀಟ್ ಜೆಇಇ ಕ್ಲಾಸ್, ಎಐ ಅಂಡ್ ಸ್ಟೆಮ್ ಲರ್ನಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கு பாடப்பிரிவுகளாக சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், IEEE, ECE, மெக்கானிக்கல் டூல் அண்ட் டை இன்ஜினியரிங், TMT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் பாடப்பிரிவுகள் நடத்தப்படும். இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு பிரிவு வாரியாக கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. 10 வகுப்பு +1 படித்தவர்கள், +2 தேர்ச்சி அடையாத மாணவர்கள் முதலாம் ஆண்டிலும், +2 தேர்ச்சி அடைந்தவர்கள், ITI 2 படித்தவர்கள் நேரடியாக 2 சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் அறிந்திட 94-42-22-21-02, 98-43-47-73-93 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சேர்க்கை பற்றிய விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார்.
9: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட

0: இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் தாய்குனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
0: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் புள்ள குணம் உள்ள முதலாளி.
2: அண்ணா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
5: தம்பி, ஊருக்கு புதுசோ?
2: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
5: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
2: என்ன சொல்றீங்க, புரியலையே.
5: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
2: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
5: டீ எப்படி?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
5: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
2: என்ன விஷயம்னா?
5: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
2: ஆமாம். ஏன்னு அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
5: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்கிறத கவனிங்க.
2: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்லை.
5: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா. அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
2: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா, நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
5: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
2: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ண.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
8: நெஞ்சு வழியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ரூபாய் 999, ஆஞ்சியோகிராம் 9999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
9: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
10: என்னிசை சார்லோடு இதமாக இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது மாலை திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வலம் வர காத்திருக்கின்றது சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து SBB குரல், எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை

0: குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவாக குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
3: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
5: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
6: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: அண்ணா, டுவெல்த் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
9: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
8: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
9: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
13: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
14: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
15: இணைந்திருந்தோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு. அம்மன் TRY TMT கம்பிகளின் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தீர்வாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
14: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
16: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
17: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் உள்ள சித்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம்தான் தரிசிக்க உள்ளோம். இந்த தென்காசி திருத்தலம் சச்சிதானந்தபுரம், முத்து தாண்டவநல்லூர், ஆனந்த கூத்தனூர், தென்புளியூர், செண்பக பொழிலூர் என்ற திருப்பெயர்களை கொண்டதாக அறியப்படுகிறது. இந்த சிவாலயம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ளது. இங்குள்ள கல்வெட்டுகள் படி பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இவ்வா ஆவணி மூலம் தெப்ப திருவிழாக்கள் போன்ற விழாக்கள் நடைபெறுகிறது.

0: நம் வாழ்வில் ஒரு முறையாவது சித்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம் தரிசிப்போம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் மாலை 6:10. நீங்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பாட்டுத்தான். இந்த மாலை நேரத்தில் மனதை மயக்கும் விதமான பாடல்களோடு கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தேவதை என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: சொற்பொழிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: புதிய ஃபோக்ஸ் வேகன் டைகூன் கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் ஏகச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:18. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டுத்தான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சேது என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த அழகான பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் ஏகச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில ₹4,500 மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் ₹999 மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
6: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
7: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी.
8: 35 ஆண்டுகளாக அரூரின் அடையாளம் IMS IPS கல்வி நிறுவனங்கள், மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கேம்பஸ் கல்வி நிறுவனங்கள் அரூர்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
5: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
6: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட்
7: 9524936156. புதிய லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
9: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
11: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
12: அனில் சோயா சங்க்ஸ்.
13: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியின் முதலாவதாக நிலக்கடலையும் செம்மறியாடு வளர்ப்போம். நேர்முகம் பங்கேற்கிறார் ஈரோடு பாப்பாத்தி காட்டுப்புதூர் கே மோகன்ராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆமணுக்கு வீரிய ஒட்டு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள், ஏத்தாப்பூர் மரவள்ளி கிழங்கு மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெகதாம்பால் அவர்களின் உரை கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் விடுகதையாக வளம் வர காத்திருக்கிறது. இத்துடன் நிறைவுக்கு வருகிறது பாட்டுத்தான். இன்னும் சில நொடிகளில் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
1: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
0: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும், உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம், அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
0: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்பு

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: கருப்பணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக் குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரு மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தவிக்கு அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தவிக்கு அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு. முதல் அறிவிப்பு, மத்திய ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப் படையில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலி இடங்கள் டெக்னிக்கல் கான்ஸ்டபிள் பிரிவில் 9,175 காலி இடங்களும், பயோனியர் விங் பிரிவில் 20 காலி இடங்களும் என மொத்தம் 9,195 காலி இடங்கள் உள்ளன. இதில் தமிழகத்திற்கு 681 காலி இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு பொது பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாயும், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கான விண்ணப்பத்தினை இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் rect.crpf.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக, இந்திய நாணய அச்சகத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் ஜூனியர் டெக்னீஷியன் பிரிவில் 408 காலியிடங்களும், சூப்பர்வைசர் பிரிவில் 99 காலியிடங்களும், ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பிரிவில் 22 காலியிடங்களும் என மொத்தம் 534 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிஇ என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1,000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 200 ரூபாயும் ஆகும். இதற்கு இம்மாதம் 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு cnpnasik.spmcil.com என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, பொதுத்துறையைச் சேர்ந்த பரோடா வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான காலியிடங்கள் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் பிரிவில், விளையாட்டு பிரிவில் கிரிக்கெட்டில் 9 காலியிடங்களும், கபடியில் 11 காலியிடங்களும், கால்பந்தில் 8 காலியிடங்களும், டேபிள் டென்னிஸில் 2 காலியிடங்களும் என 30 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு. இதற்கு 20 முதல் 28 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 850 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 175 ரூபாயும் ஆகும். இதற்கு இம்மாதம் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு bankofbaroda.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, தென்கிழக்கு நிலக்கரி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் சர்தார் பிரிவில் 577 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் போர்மேன் பிரிவில் 435 காலியிடங்களும், துணை சர்வேயர் பிரிவில் 43 காலியிடங்களும் என 1,055 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ. இதற்கு 18 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1,180 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கு இம்மாதம் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு scal.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, இந்திய ராணுவத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் சிவிலியன் ஸ்விட்ச் போர்ட் ஆபரேட்டர் பிரிவில் 190 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. இதற்கு 18 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, CSIR-இன் கீழ் செயல்படும் செல்லுலார் மூலக்கூறு உயிரியல் மையத்தில் காலிப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் டெக்னீஷியன் பிரிவில் 23 காலியிடங்களும், டெக்னிக்கல் ஆபீசர் பிரிவில் 4 காலியிடங்களும், டிரைவர் பிரிவில் 1 காலியிடங்களும் என மொத்தம் 28 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, எம்எஸ்சி என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள் இம்மாதம் 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு ccmb.res.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, இந்திய விமானப்படையில் காலியாக உள்ள காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான காலியிடங்கள் ஏர் ஆபீசர் கமாண்டிங் பிரிவில் கிளர்க்கில் 35 காலியிடங்களும், இந்தி டைபிஸ்ட் பிரிவில் 9 காலியிடங்களும், டிரைவர் பிரிவில் 3 காலியிடங்களும் என மொத்தம் 47 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு indianairforce.nic.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, இந்திய யூரேனியம் கார்பரேஷன் நிறுவனத்தில் காலியாக உள்ள 4 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.

0: கல்வி தகுதி வேதியியலில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கு 30 வயதிற்குட்பட்டவர்கள் இம்மாதம் 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும் SC/ST பிரிவினர் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு யுரேனியம் கார்பரேஷன் .in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. நிலையத்தில் நேரம் 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான முதல் கனமழை பெய்துள்ளது. தற்போது பதிவான மலையளவு 1 சென்டிமீட்டரில். திருநெல்வேலி ஊத்து பகுதியில் 17 சென்டிமீட்டர் மலையளவும், திருநெல்வேலி நாலுமுக்கு, காக்காச்சி, தூத்துக்குடி பெருங்குளம் பகுதிகளில் 14 சென்டிமீட்டர் மலையளவும், திருநெல்வேலி மாஞ்சோலை, ராமநாதபுரம் தங்கச்சி மடம், கோயம்புத்தூர் TNAU, சென்னை சைதாப்பேட்டை பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மலையளவும், விருதுநகர் பெரியாறு அணை, விழுப்புரம் செஞ்சி பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மலையளவும், கிருஷ்ணகிரி பாம்பார் அணை, ஊத்தங்கரை, திருப்பூர் தாராபுரம் பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மலையளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தற்போது கூறப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:48.
2: இன்னிசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5. நேய உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா நிகழ்ச்சியில். முதலாவதாக, தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் இம்மாதம் 7ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 7ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணையதளத்தில் விண்ணப்பிக்க www.gacdpi.acin என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட 043-42-23-00-08 என்ற எண்ணிலும், 93-45-32-93-69 எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இணையதள முகவரியான www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 600 ரூபாயும், ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் ஆகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்கள் பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 94-88-63-50-77 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-42-50-76 என்ற அலைபேசி எண்களிலோ அல்லது ugadmission@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்கள் பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 98

0: 65 70 35 37 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 42 02 99 13 என் அலைபேசி எண்களை அழைத்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் AGRIDEAN2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கை வெளியிடப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்து தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து நாளை காலை 10:30 அளவில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியரக அதியன் கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இனிவரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்றும், எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இம்மாதம் 7 முதல் 29 வரை இணைய வழியில் விண்ணப்ப பதிவும் செய்து கொள்ளலாம். BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM, BSc மேத்தமெட்டிக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க www.tngass.in இணையதள முகவரியை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு இந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அணுகி பயன்பெறலாம். சேர்க்கை பற்றிய மேலும் விவரங்கள் அறிந்திட 91 76 50 17 76 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கு பாடப்பிரிவுகளாக சிவில் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், EEE, மெக்கானிக்கல் டூல் அண்ட் டை என்ஜினியரிங், TMT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் பாடப்பிரிவுகள் நடத்தப்படும். இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு பிரிவு வாரியாக கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. 10 வகுப்பு +1 படித்தவர்கள், +2 தேர்ச்சி அடையாத மாணவர்கள் முதலாம் ஆண்டிலும், +2 தேர்ச்சி அடைந்தவர்கள், ITI 2 படித்தவர்கள் நேரடியாக 2 சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் அறிந்திட 94 42 22 21 02 98 43 47 73 93 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சேர்க்கை பற்றிய விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். இணைந்திருந்தோம் இது உள்ளூர் உலா நிகழ்ச்சியோடு. நன்றி நேர்களே.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 20 வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். நம்ம காலையில எழுந்து நம்முடைய வேலைகள் எல்லாம் செய்யற போது உங்களுக்கு பிடிச்ச வேலை என்ன அப்படின்னு யாராவது கேட்டா, நான் எனக்கு பிடிச்ச வேலைன்னு சொல்லுவேன்னா அன்றைய செய்தித்தாளை வாசிக்கிறது என்னுடைய முக்கியமான வேலைன்னு சொல்லுவேன், பிடிச்ச வேலைன்னு சொல்லுவேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு, முடிஞ்சா 4-5 கூட படிப்பேன். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பொது செய்திகள் மட்டும் இல்லைங்க, புது செய்திகளையும் நான் அதுல தேடுவேன். பழைய செய்திகளையும் சில பேர் ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவாங்க. பொதுவா நம்ம ஆமைன்னு சொல்றப்ப அது மெதுவா போகும், அது நீண்ட நாள் உயிர் வாழும். அது உண்மையும் கூட. நான் ஒரு 300 வயது ஆமையை நான் வந்து சிஷல்ஸ் தீவு போயிருந்தப்ப பார்த்தேன். உண்மையாவே 300 வயசு ஆகுதுங்கிறாங்க அதுக்கு. அது அதனுடைய உயரமே இவ்வளவு உயரம் இருந்தது அப்படி சொல்றோம்.

0: முயலும் ஆமையும் கதை அதான் சொல்லுவோம். அதே போல ஆமை புகுந்து வீடு அது ஒன்றும் ஆகாது கெட்டு போகும்னா சொல்லுவாங்க. ஆனா திருமாலின் அவதாரங்களில் ஒன்றே ஆமைதானுங்க. இவர் சொல்ல வர்றது என்னன்னா, பெண்கள் பார்வையில் ஆமை எப்படி, ஆண்கள் பார்வையில் ஆமை எப்படி. இது சங்க இலக்கியத்தில் 2000 வருஷத்துக்கு மேல சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, இதை ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன்னா, நீங்க அதை சங்க இலக்கியம் படிக்க மாட்டீங்கன்னு இல்லை, செய்திகளை தரமாட்டீங்கன்னு இல்லை. ஆமை கல்லு குடிக்குமா முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆமா தண்ணி குடிக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். கல்லு குடிக்குமா, குடிக்குங்கிறாரு இந்த ஆசிரியர். அகடானூற்று பாட்டில் 356லையும் 256லையும் இது பற்றிய செய்தி இருக்குங்கிற செய்தியை அவர் குறிப்பிடுறார். உதாரணமாக ஒரு தலைவி இப்படி கூட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கா, திடீர்னு ஒருத்த வந்து கைப்பிடிக்கிறான், ஐயோ அப்படின்னு கத்துறா. கத்திட்டு என்ன செஞ்சுருக்கணும், கூட்டத்தை கூட்டியிருக்கணும். அவன் முகத்தை பார்க்குறா, பார்த்துட்டு அப்புறம் பேசாமல் இருக்கா ஒன்றும் சொல்லலை. என்ன தெரியுமா, அவன் தன் கையை பிடிச்சதை அவன் விரும்பத்தான் செய்கிறான், ஆனால் திடுக்கிட்டவ அவனை காட்டி கொடுக்காம இருக்கா, இவ்வளோதான். அதனால இவளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்ததா. இது தோழிகிட்ட சொல்கிறான். எப்படி சொல்கிறா அப்படின்னா, நம்ம ஊரில் இந்த அருவி விழுகிற இடத்துல உட்காந்து கல் குடிப்பாங்கல்ல, அந்த கல் குடிச்சிட்டு அந்த கல் பானை கழுதுறப்ப அந்த தண்ணி ஓடி வர்ற இடத்துல ஒரு 2-3 ஆமை உட்காந்துருக்கோம். அந்த உட்காந்துருக்க ஆமை அந்த கல் கலந்து வர்ற தண்ணியை ஆணு வாயை பிளந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ஊருக்காரன் தான் அந்த தலைவன். எப்படி பாருங்களேன் அடையாளம், திரும்பி என்கிட்ட வந்துட்டாங்கிறது எனக்கு சந்தோஷமா தானே இருக்கு அப்படின்னு தோழியா. ஆமா நீ அவனை ஏத்துக்கலாங்கிறான். தலைவனே தன்னை ஆமைன்னு சொல்ற ஒரு பாட்டு இருக்கு, என்ன அப்படின்னா, அதுவும் ஆகனான்றதுதான் இருக்கு. அதாவது அந்த காலத்துல ஆமைகளை சுட்டு திங்கிற மாதிரி அவங்க வந்து வேள்வித்தீல ஆமையை போடுவாங்களாம். அப்ப என்ன ஆகுமா, அது கொதிக்குமா, வெந்துகிட்டு இருக்குமா, அந்த ஆமை மனசுக்குள் நினைக்குமா, நம்ம பாட்டுக்கு நீர்நிலையில இருந்திருக்கலாம்ல, அது தலைவியோடு இருப்பதை போல இன்பம் தருமே, இப்போது நெருப்புக்கு வந்து சேர்ந்துட்டமே அப்படின்னு கவலைப்படுமா. அப்ப தலைவியோடு இருக்கிறது இன்பமானது, பிரிந்து வருவது துன்பமானதுன்னு ஆண் நினைக்கிறான். அதே சமயத்தில் ஒரு பெண் எப்படி நினைக்கிறா, ஒரு தோழி எப்படி நினைக்கிறா, மூன்றும் ஆமையை வித்து தாங்க சொல்லப்படுது. திருவள்ளுவர் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பா ஆமை ஏதாவது ஆபத்து வந்தா தன்னுடைய உடல் உறுப்புகள் தலை உள்பட எல்லாத்தையும் உள்ள அடக்கிட்டு பந்து போல சுருண்டு கிடக்கும். நீயும் உன்னுடைய புலன்களை கண்டபடி போக விடாம அடக்கி ஆண்டுட்டேன்னா நீ ஜெயிச்சிருவப்பா. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்துங்கிறார். எவ்வளவு செய்திகள் பார்த்தீங்களா, சாதாரண ஆமைன்னு நம்ம சொல்றோம், கல்லாமைங்கிறோம், முயலாமைங்கிறோம், இல்லாமைங்கிறோம், பொறாமைங்கிறோம், எத்தனையோ ஆமைகள் இருந்தாலும் கூட அந்த எல்லா ஆமைகளுக்குமான ஒரு உதாரணமான ஒரு உயிர் எதுன்னு பார்த்தா அந்த நீரும் நீரிலும் நிலத்திலும் வாழுகின்ற ஆமைதான். காலங்காலமாக இதனுடைய கதை பேசப்பட்டு வந்தது. இன்றைக்கும் சிறுவர் சிறுமியருக்கு சொல்லப்படுகின்ற கதை முயலும் ஆமையும் கதைதான். முயலும் ஆமையும் சேர்ந்தால் முயலாமை என்று வரும். புதிய செய்திகளை படிக்க படிக்க நம்முடைய மனதிலே உற்சாகம் பிறக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணைகின்றோம். இது திரை இசை. திரைசில சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. திரைசில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை சிற்பி பாடலாசிரியர் பா விஜய், பாடலை பாடியோர் ஹரிஹரன், சுஜாதா மோகன்.

0: மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மணிப்பால் மருத்துவமனை டால்மியா போர்டு என்ன சேலம். ஏழு மணி ஐந்து நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது திரையிசை. திரையிசையின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது மேட்டுக்குடி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை சிற்பி பாடலாசிரியர் பழனி பாரதி, பாடலை பாடியோர் மனோ கே எஸ் சித்ரா.

0: ஒளித்த இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையசை. தொடர்வது மாவட்ட செய்தி மலர் சென்னையாக.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன்.
2: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின்

0: குழந்தைகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 2026-27 கல்வியாண்டில் முன்னாள் படைவீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி மேற்படிப்பில் சேர சார்ந்தோர் சான்று தேவைப்படுவோர் சுய விண்ணப்பம், இணையதள விண்ணப்பத்தின் நகல், ஜாதி சான்றிதழ், படைவீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும், மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் முன்னாள் படைவீரர் இடஒதுக்கீடு கட்டத்தில் உரிய தேர்வு செய்வதுடன் சான்றோர் சான்றின் நகலை கட்டாயம் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் சிறார்களுக்கு PMBSS கல்வி உதவித்தொகை, KSB கல்வி உதவித்தொகை மற்றும் தொகுப்பு நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதால் இதற்கான உரிய விபரத்தை மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடிகளுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தேவையான விதைகளை வாங்க வேண்டும் எனவும், மேலும் மாவட்டத்தில் விதை விற்பனை உரிமம் இல்லாமல் விதை விற்பனை இருப்பு வைப்பது விதை சட்டத்தின் குற்றம் என்றும், விதை விற்பனை நிலையங்களில் மத்திய விதைக்குழு அங்கீகரித்த பயிர் ரகங்களின் விதைகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும், விதைகள் குறைந்தபட்ச முளைப்புத்திறன் மற்றும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும், விதை கொள்கலன் சான்று அட்டைகளுடன் விபரச்சீட்டு எண், பயிர் ரகம், ஆண்டு காலாவதி நாள், முளைப்புத்திறன், புறத்தூய்மை, இனத்தூய்மை, எடை மற்றும் விதை நேர்த்திக்காக ஏதேனும் ரசாயனம் பயன்படுத்தியிருந்தால் அதன் விவரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு இம்மாவட்டம் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக் என 4 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு 1821 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1760 பேர் எழுதினர். தமிழ் கவிஞர்கள் நாளையொட்டி இம்மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் மற்றும் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண்களுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஒக்கூர் மாசாத்தியார், கணியன் பூங்குன்றனாரின் பாடல்கள் குறுநூலினை வெளியிட்டு 10 பாட்டு வழங்குதல், பாரதிதாசன் கவிதை நூல் வழங்குதலும், தொடர்ந்து தமிழ் புலவர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன. நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் மாணவர் அல்லாதோர்களுக்கான உறைவிடம் சாரா கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 நாட்கள் காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது. மேலும் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியிலும் 2ஆம் இடத்திற்கு முன்னேற்றமடைந்து சாதனை படைத்துள்ளது. மாவட்டத்தில் 163 பள்ளிகளைச் சேர்ந்த 7265 மாணவர்களும் 8718 மாணவிகளும் என 15983 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7062 மாணவர்களும் 8609 மாணவிகளும் என 15671 பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானது. கடந்த கல்வியாண்டில் 96.71% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 6ஆம் இடம் பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 98.05% பேர் தேர்ச்சி அடைந்து மாநில அளவில் இம்மாவட்டம் 2வது இடத்தை பிடித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில்

கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்கவுள்ளது.
உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்தார்.

வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்வக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி 1000கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 12:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் இரவு 7:26.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
7: வயல்வெளி. நிகழ்ச்சியின் முதலாவதாக நிலக்கடலையும் செம்மறியாடு வளர்ப்பும் நேர்முகம் பங்கேற்கிறார் ஈரோடு பாப்பாத்தி காட்டு புதூர் கே மோகன்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
8: என்னென்ன பயிரெல்லாம் போடுறீங்க நீங்க?
9: வாழைக்கணு, கள்ளக்காய் மெயின் இதாங்க.
8: எவ்வளோ இடத்துல போடுறீங்க?
9: ஒவ்வொரு ஏக்கராங்க, 2 ஏக்கரா.
8: ஒரு ஏக்கரானா ஒரு ஏக்கரில்
9: ஒரு ஏக்கரா வாழைக்கணும், ஒரு ஏக்கரை வந்து நிலக்கடலைங்க.
8: சரி, நிலக்கடலைன்னா இப்போ எந்த இதில் போடுவீங்க, எந்த படத்தில் போடுவீங்க? நிலக்கடலை
9: வைஎஸ் பட்டம் போடுவோங்க, இப்போ கார்த்தி பட்டம் போடுவோம்.
8: ரெண்டு படத்தில் போடுவீங்களா?
9: ரெண்டு பட்டம் போடுவோம்.
8: ரகம்னா என்ன தேர்ந்தெடுத்து போடுவீங்க
9: சார்? ரகம்னா இப்போ போட்டது வந்து விருதாச்சலம்னு ஒன்று போட்டேங்க. முன்ன கார்த்தி பட்டம் போட்டது வந்து 2nd நம்பர் போட்டேங்க.
8: ஏன் ரகத்தை மாற்றி மாற்றி போடுறீங்க
9: சார்? 2nd நம்பர் அவ்வளோக்கா இது இல்லைங்க,
8: நினச்ச மாதிரி வரலையா?
9: ஆமாங்க, இது ஓரளவுக்கு நல்லா வந்துச்சுங்க.
8: சரி, இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன ரகம் போட்டுட்டு இருந்தீங்க?
9: இதுக்கு முன்னாடி மெயினாக 2nd நம்பர் தாங்க. 2nd நம்பர் முன்னா மெயினாக அதுதான் இருந்துச்சுங்க. இப்போ தான் இது வந்துச்சிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து போண்டா காயின்னு ஒன்று வந்துச்சிங்க, அது போட்டிருந்தோம்.
8: இப்போ போடுறது வந்து நீங்கள் அந்த காய்க்காக தானே போடுறீங்க? வெளியில் மொத்தமாக கொடுக்கறதுக்கு தானே போடுறீங்க? நிலக்கடல எடுத்து கொடுக்கறதுக்கு தானே?
9: ஆமாங்க சார், நம்ம என்னைக்கும் வச்சுக்குவோம், வீட்டு யூஸுக்கு வச்சுக்குவோம். மெயினாக கள்ளக்கொடி ஆட்டுக்குட்டிக்கு.
8: ஓ, ஆட்டுக்காக தான் இது பண்ணுவீங்க? தீவனத்துக்காக?
9: தீவனம், மெயினே தீவனம்.
8: எவ்வளோ ஆட்டுக்குட்டி வச்சுருக்கீங்க நீங்கள்
9: சார்? ஒரு 20 இருக்குதுங்க.
8: வெள்ளாடுங்களா செம்மறி ஆடுங்களா?
9: செம்மறி ஆடுங்க.
8: ஏன் செம்மறி ஆடு வச்சுருக்கீங்க வெள்ளாடுக்கு போதெல்லாம்
9: சார்? வெள்ளாடுனா தலையெல்லாம் வந்து திங்கும். செம்மறி ஆடுனா வந்து
8: உங்கள் பகுதியில் அதுக்கு தேவையான தீவனம்லாம் கிடைக்காதா?
9: அது ஃபாரஸ்ட் போகணுங்க சார். ஃபாரஸ்ட் வந்து உள்ளே விட மாட்டாங்க. வெள்ளாடு போனால் வந்து ஃபாரஸ்ட் அழிக்குதுலாம். மரம் செடி கொடி தான் திங்கும் மெயினாக. அதனால் வந்து செம்மறியாடு இருந்தால் பில்லு மேய்ஞ்சிக்குங்க, பில்லு கலக்கூடிய திணுக்கும்.
8: செம்மறியாடுன்னு ஏதாவது ரகம் இருக்குங்களா?
9: தெரியல. நாட்டு செம்மறியாடுதாங்க.
8: நாட்டு செம்மறியாடு தான். எத்தனை உருப்படி இதில் வந்து கடா, எத்தனை தாயாடு மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க?
9: ஒரு 3 கடா இருக்குதுங்க, மீதி எல்லாம் செம்மறிங்க.
8: எல்லாமே போட்டாடு தான் வச்சுருக்கீங்க?
9: ஆமாங்க.
8: சரி, பண்ண மாதிரி இது மாதிரி வைக்கலான்னு வச்சுருக்கீங்களா? எப்படிங்க
9: சார்? நம்ம நார்மலாக பட்டி போட்டு வச்சுருப்போம்.
8: இது கொட்டெல்லாம் போடல, அதுக்கு
9: அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
8: கொட்டையெல்லாம்
9: அதெல்லாம் இல்லைங்க, பட்டி இருக்குது.
8: அது வாங்கினதெல்லாம் எங்கே வாங்கினீங்க? அந்த குட்டிங்கெல்லாம் வாங்குற போது எப்போ வாங்கினீங்க?
9: அது நம்ம சந்தையில் வாங்கினீங்க.
8: எந்த சந்தையெல்லாம்?
9: கொளத்தூர் சந்தைங்க.
8: இப்போ நீங்கள் ஏதாவது சீசன் பார்த்து இந்த ஆடுங்களை கொடுப்பீங்களா இல்லை எப்படிங்க?
9: இல்லைங்க சார், அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் குட்டி போட்டுச்சுன்னா மறுபடியும் மாற்றிடுவோங்க. இல்லைன்னா அந்த குட்டியே வச்சுட்டு ஆட்டை மட்டும் மாற்றிடுவோம். பிறவை போட்டுச்சுன்னா பிறவை மட்டும் வச்சுட்டு
8: பொட்டையாடு
9: வந்து நாங்கள் வச்சுக்கோங்க, கிடாய் வந்து கொடுத்துருவோம்.
8: சரி சரி, இப்போ கிடா குட்டி மட்டும் கொடுப்பீங்க நீங்கள் வெளியில்?
9: ஆமாங்க.
8: அது எங்கே வியாபாரிங்க மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க?
9: வீட்டுக்கே வந்துடுவாங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் சந்தைக்கு கொண்டு போய் விற்றுருவோம்.
8: இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மறியை பொறுத்த வரைக்கும் வெறும் கிடா குட்டி தான் வாங்குவாங்க. வாங்கும்போது ஒரு 3 மாதம் குட்டியாக வாங்குவாங்க, அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் வளர்ப்பாங்க.
9: வளர்த்து
8: நல்லா வெயிட்டு போட்டு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பொங்கல்

0: தீபாவளி இல்லைனா அந்த ரம்ஜானு பக்ரீத்து இது மாதிரி வரும்போது விற்றுருவாங்க.
1: வெட்டுறதுக்கு
0: நீங்கள் ஏன்
1: விற்றுறாங்க.
0: அதை மாதிரி செய்யாமல் பொட்டையாடு வச்சுக்கிறீங்க இதையும் வச்சுக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இது லாபமா இல்லை அது லாபமா
1: இல்லை
0: எது?
1: சார், இது வந்து குட்டி போடுதுலாங்க, நம்ம
0: ஆ
1: குட்டியும் வச்சு குட்டி வித்துறோம்,
0: ஆ
1: வருஷ வருஷம் குட்டி போடும்,
0: ஆடு நம்மக்கிட்ட
1: ஆடு
0: இருக்குது.
1: நம்மகிட்ட இருக்கு,
0: ஆ
1: அது
0: இது
1: கிடாயில
0: ஒரு
1: வித்துட்டோம்
0: இப்போ
1: மறுபடியும் வாங்கணும்.
0: ஆ சரி சரி இப்போ ஒரு 20 ஆடு அப்படின்னு நம்ம வச்சுருக்குறோன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டி எடுக்கலாங்க?
1: ஒரு
0: ஏன்னா
1: ஒரு
0: இது வந்து
1: குட்டி,
0: ஒரு குட்டி தான் போடுவோம்
1: ஆமாம் இது
0: ஒரு
1: ஒரு குட்டி தான் போடுங்க. வெள்ளாடா இருந்தால் 2-3 குட்டி போடுங்க,
0: ஆ
1: செம்மறியாடு வந்து ஒரு குட்டி தான் வருஷம்.
0: செம்மறியாட்டிலே கூட 2 போடுறது இருக்கும் பட் ஆனால் அது
1: அது
0: ரொம்ப கம்மி
1: ஆமாங்க,
0: இல்லையா?
1: அது 100-ல் 2 குட்டி 3 குட்டி 3 ஆடு போடுங்க.
0: இது மட்டும் போதுமா நமக்கு? இது நமக்கு ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் கொடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டி நம்மளால் மேக்ஸிமம் வைக்க முடியுங்க இதில்?
1: சார் இதில் பார்த்தீங்கன்னா அது போடுறது பொறுத்து இருக்குதுங்க, கிடாயா போட்டுச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டு, பிறவியாக போட்டுச்சுன்னா மாட்டை மாற்றிட்டு பிறவியை அப்படியே வச்சுக்கலாம், பொட்டையாடை அப்படியே வச்சுக்கலாம்.
0: அந்த பழைய ஆட்டை கழிச்சு விட்டுட்டு புது
1: புது
0: குட்டியே
1: குட்டி கொஞ்சம்
0: வச்சுக்க,
1: வளர்ந்துச்சுன்னா அப்படியே அந்த பெரிய குட்டியை பண்ணிக்கலாங்க.
0: அதை வந்து வச்சுக்கிறது.
1: ஆமாங்க.
0: சரிங்க, இப்போ இதுக்கு தீவனம் இல்லாமல் வேறு என்னென்னலாம் பராமரிப்பு பண்ணுறீங்க? செம்மறியாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஊசி போடுறது, வாய்க்கு இந்த குடலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு, பூச்சி மருந்து
1: அது
0: கொடுக்குறது
1: பூச்சி
0: எல்லாம்
1: மருந்து இது ஹாஸ்பிட்டல் வாங்கிக்கோங்க,
0: ஆ இந்த கோமாரி இந்த மாதிரிலாம் வராமறதுக்கு ஊசிலாம் போடணுமே, அதெல்லாம்
1: அதுக்கு
0: போட்டுருங்க.
1: நாட்டு வைத்தியம் இருக்குதுங்க,
0: என்ன நாட்டு வைத்தியம்
1: சாம்பல்
0: போட்டு?
1: சாம்பல் இது பண்ணி எல்லாம் வாயில் நாள் சுட்டு அது எல்லாம் கொட்டி போயிருங்க, அப்புறம் இல்லைனாலும் ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்கிட்டு வந்து ஊற்றுவோங்க.
0: சரி, இப்போ இந்த கோடை காலத்துலலாம் எப்படி சமாளிப்பீங்க? கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தீவனத்துக்கெல்லாம் என்ன ரெடி பண்ணி
1: அதுக்கு
0: வச்சுருக்கீங்க?
1: சார் கள்ளக்குடி இருக்குல்லங்க,
0: அது மட்டுமே போதுமா?
1: போதும் போதுங்க, அது அப்புறம் காட்டில் கொஞ்சம் கரடு இருக்குது
0: ம்
1: அங்கே அவுத்து விட்டா கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு வந்துச்சுன்னா சரி போயிருங்க.
0: ம் இதெல்லாம் மாடு கிட்ட ஏதாவது வச்சுருக்கீங்களா?
1: மாடு 2 இருக்குங்க,
0: என்ன மாடு?
1: சிந்து மாடுங்க,
0: ஆ
1: சிந்து மாடுனா பால் பீச்சர் மாடுங்க.
0: அதான் கலப்பின மாடு வச்சுருக்கீங்க.
1: ஆமாங்க
0: அதையும் நீங்களே தான்
1: ஆமாங்க
0: பராமரிக்கிறீங்களா?
1: சார்.
0: ம் கறக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா?
1: இல்லை இல்லைங்க, எல்லாம் நாமளே பண்ணிக்கிறோம்,
0: நீங்களே
1: நாமளே
0: பண்ணிக்கிறீங்க.
1: பண்ணிக்கிறோம்,
0: எங்கே கொடுக்குறீங்க? சொசைட்டியில் கொடுக்குறீங்களா?
1: சொசைட்டி தாங்க.
0: ம் எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு லிட்டருக்கு?
1: 1 லிட்டருக்கு என்னங்க சார், 30 ரூபாய்க்குள்ளே தாங்க சார் வருது,
0: 30-33 ரூபா கூட வர்றது இல்லையா?
1: வரதில்லைங்க.
0: ஆ ஏன் உங்களோடதுல கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கா? பாலில் இருக்க கொழுப்பு சத்துக்கு ஏற்ற மாதிரி தானே
1: என்னன்னு
0: கொடுப்பாங்க?
1: தெரியலிங்க,
0: ஆ இல்லை பாலில் அதை பார்த்து தானே கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது
1: ஃபேட்டு பார்த்து தான் கொடுப்பாங்க,
0: ஃபேட்டை பார்த்து தானே
1: ஃபேட்டு பார்த்து
0: கொடுப்பாங்க.
1: தான் கொடுப்பாங்க, ஃபேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக இருங்க, ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது ஒரு 6-7 மாதம் கண் போட்டு 6-7 மாதம் ஆச்சுன்னா ஃபேட் அதிகமாக வருங்க, கண் போட்டு அடுத்து 2-3 மாதம்னா ஃபேட்டு கம்மியாக வரும்.
0: இப்போ அதுக்கெல்லாம் தீவனத்துக்கு
1: அதுக்கு சோள தட்டு இருக்குங்க, சோள தட்டு
0: தனியாக
1: கொஞ்சம்
0: போட்டு வளர்க்குறீங்களா?
1: என்னங்க சார்,
0: அதுக்கு தனியாக
1: அதுக்கு
0: இடத்துல
1: தனியாக,
0: போட்டு
1: அதுக்கு
0: வளர்த்துட்டு
1: தனியாக.
0: இருக்கீங்க. சோளத்தட்டு இல்லாமல் வேறு அடர் தீவனம் இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க
1: அது
0: மாட்டிங்களா?
1: வாழைக்குருத்து இருந்தால் வாழைக்குருத்து அரி போட்டுங்க,
0: ஆ
1: அப்புறம் கொஞ்ச நேரம்
0: சாப்பிடுங்களா? அது பழக்கி விட்டோன்னா
1: நல்லா
0: சாப்பிட்டுருங்களா?
1: சாப்பிடுங்க,
0: வாழை
1: வாழைக்குருத்து
0: போடும்போது அதை அறுத்து அதை அப்படியே கொடுத்துட்றது.
1: இடக்குன்னு வருது இல்லைங்க, இடக்குன்னு அறுத்து போட்டுருவோம், அது சாப்பிட்டுக்கும் சோளத்தட்டு இதை போட்டுக்கோங்க.
0: வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க?
1: வைக்கி புல்லு இடையில வாங்கிக்குவோங்க, சப்போஸ் இப்போ ட்ரையான காலத்தில் வாங்கிக்குவோம், தீவனம் தீவனம் வந்து
0: தினசரிலாம் வைக்கிறது இல்லையா? வைக்க புல்லு தினசரி கொஞ்சம் வைப்பீங்களா? வைக்க
1: வைப்ப
0: மாட்டீங்களா?
1: வைப்பங்க இருங்க, ஆனால் அதிகமாக அது அதையே போட்டால் திங்காதுங்க, ஒன்றையே போட்டால் அது திங்காது, மாற்றி மாற்றி போட்டால் திங்கும். இப்போ ஒரு வேளை வந்து கள்ளக்கொடி, ஒரு வேளை சோளத்தட்டு, ஒரு கொஞ்ச நேரம் மேய்க்கலாங்க புளியில், அப்புறம் ஒரு வேளை குருத்தறுத்து போடலாங்க,
0: உணவு அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்குது.
1: மாற்றிக்கலாங்க, ஒன்றையே போட்டால் அது கழிச்சு வச்சுருங்க.
0: கோழிகளையும் வச்சுட்டு இருக்கீங்களா?
1: கோழி இருக்குங்க, ஒரு 5-6 கோழி இருக்குங்க,
0: ஸோ வீட்டு தேவைக்கு
1: வீட்டு
0: மட்டும்,
1: தேவைக்கு மட்டும்,
0: வெளியிலலாம் கொடுக்குறது இல்லை.
1: வெளியில் இல்லைங்க.
0: இப்போ நம்ம இப்போ இந்த ஆடு மாடு அது இல்லாமல் விவசாயம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்களா? அதாவது ஒரே இதுலேருந்து வருமானம் வரா இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்ம தேவைன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்றது, தினசரி வருமானத்துக்கு ஏதோ பால், அப்புறம் நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருமானத்துக்கு வாழை,
1: ஆமாங்க,
0: அது ஓரளவுக்கு இது மாதிரி நம்மளோட வருமானத்தை பிரித்து வச்சுக்கிறது நல்லது தானுங்களா? அதே மாதிரி ஒரே இதை நம்பி இல்லாமல்
1: நல்லதுதாங்க.
0: அது மாதிரி செய்யறது என்ன நன்மை இருக்குங்க நமக்கு?
1: சார் நன்மைனா
0: இப்போ நம்ம ஆட்டோட இதை எடுத்தே நீங்கள் இது போட்டுப்பீங்க,
1: ஆமாங்க,
0: உரத்துக்கு
1: உரத்துக்கு
0: போட்டுக்கிறதுக்கு
1: போட்டுக்குவோம்,
0: போட்டுப்பீங்க,
1: ஆடு
0: ஆடுகள்லேருந்து
1: மாடு
0: வர்றது.
1: எல்லாம் உரம் போட்டுக்குங்க.
0: ஆனால் அது இல்லாமல் நீங்கள் மித்தத ரசாயன உரம் வாங்கி போடுற மாதிரி தானே இருக்கும்.
1: ரசாயன உரம்னா வாழைக்காய்க்கு மட்டும் அந்த பஞ்சகாவின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் அடிப்புங்க காய்க்கு.
0: நீங்கள் செஞ்சு அடிக்கிறீங்க, நீங்களே
1: ஆமாங்க
0: செய்வீங்களா?
1: ஆமாங்க,
0: எப்படி செய்வீங்க?
1: நாட்டு சர்க்கரைங்க, இந்த பழங்கெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி ஒரு 6 மாதம் அப்படியே ஊற வச்சிங்க, அதை காய் கடிச்சு காய் நல்லா இருக்குங்க, நீசிங்க இருக்கும்.
0: எவ்வளோ கலந்து அடிப்பீங்க? அப்படி அடிக்கணுமா இல்லை தண்ணியில் கலந்து அடிக்கணுமா?
1: தண்ணியில் தாங்க,
0: எவ்வளோ தண்ணியில் கலந்து அடிக்கணும்?
1: ஒரு 200 லிட்ரு அப்படியே ஊற வச்சிங்க, 1 லிட்டர் அப்படியே மோந்து அடிச்சிக்கலாம்.
0: இதில் இதிலே கொடுத்துருவீங்களா நீங்கள்? ட்ரிப்லேயே கொடுத்துருவீங்களா?
1: இல்லை இல்லைங்க, காய் கடிக்கணுங்க, ஸ்ப்ரேயர் தாங்க,
0: ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சு விடுவீங்க?
1: ஸ்ப்ரேயரிங்.
0: அதாவது வாழை வச்சதுக்கப்புறம்,
1: ஆமாம், காய்
0: காய்
1: காய் வந்ததுக்கப்புறம்,
0: வச்சதுக்கப்புறம் அந்த பூ காயாக மாறுற சமயத்தில் அடிப்பீங்களா?
1: காயாக மாறிடணுங்க.
0: நல்லா முழுசாகவே மாறிடணும்.
1: ஆமாங்க,
0: அது அடித்தோம்னா என்ன
1: அரை
0: பலனுங்க
1: கணேஷ்
0: நமக்கு? அதுக்கு மேலே அடித்தோம்னா என்ன பலன் நமக்கு?
1: புள்ளி வராதுங்க, காய் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும்,
0: பார்க்குறதுக்கு பலபலன்
1: பல
0: இருக்குமா?
1: பலன் இருக்குங்க.
0: என்ன இது போட்டிருக்கீங்க வாழை பொறுத்துக்கு? என்ன போட்டிருக்கீங்க?
1: கதிலிங்க,
0: கதிலி தான் அந்த சைடில் நிறையா
1: கதிலி
0: போடுறாங்க.
1: தாங்க
0: சரி, என்ன படத்தில் போடுவீங்க?
1: சார், இப்போ நட்டுட்டு இருக்கிறோம்,
0: இப்போ தான் நட்டுட்டு
1: இப்போ
0: இருக்கீங்க.
1: நட்டு இருக்கிறோம்.
0: பங்குனி மாதம்,
1: ஆமாங்க,
0: பங்குனி மாதத்தில் போட்டால் கரெக்டாக இருக்குங்களா உங்களுக்கு? அறுவடை எப்போ வரும் பங்குனியில் போட்டிங்கன்னா? தைல வருமா எப்போ வரும்?
1: 11 மாதங்க.
0: அந்த சமயத்தில் ஒரு

0: வேலை கிடைக்குமா நீங்க இப்ப போட்டீங்கன்னா?
1: விலை அப்போ அப்போதைக்கு வைக்கிறது தாங்க. அதை காற்றுக்கு அடித்து எல்லாம் சாஞ்சி போச்சுன்னா எல்லாம் ரேட்டு கம்மியாயிரும். இல்லை வாழை மரம் அதிகமாக வச்சு அதிகமாக காய் இருந்துச்சுன்னா ரேட்டு குறையுங்க
0: கண்ணு எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? கண்ணெலாம்
1: சார். கண் நம்ம கட்டிலே பிடிக்குங்க.
0: கட்டதானா?
1: கட்டதாங்க.
0: கட்டை நடும்பொழுது என்னென்ன விஷயம் கவனிச்சு நடணுங்க? நம்ம நடும்போது ஏதாவது அடி வரும் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அப்புறமே நடுவீங்க?
1: புண்ணாக்கு உரம் கொடுக்கலாங்க.
0: என்ன புண்ணாக்கு கொடுப்பீங்க? வேப்ப புண்ணாக்கு?
1: வேப்ப புண்ணாக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுங்க. கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு எல்லாமே.
0: சரிங்க. இப்போ அது கொடுக்கறது இல்லாமல் வேறு என்னென்ன விஷயம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுங்க? பயிர் வச்சதுலேருந்து என்னென்ன விஷயம் நம்ம பராமரிக்கணும் வாழையை பொறுத்த வரைக்கும்? உரம் என்ன கொடுப்பீங்க? எத்தனை வாட்டி களை எடுப்பீங்க?
1: களைனா வந்துங்க, களைக்குள்ளி வந்து கண் மேலே வர வரைக்கும் புல் இருந்துச்சுன்னா களைக்குள்ளி அடிச்சு விட்ருவோங்க கீழே. அதுக்கு மேலே வந்து ஒரு 3 மாதம் கழித்து களை வெட்டி விட்ருவோம். உப்பு வச்சு களை வெட்டி விட்ருவோம். டிஏபி 2020 பொட்டாசுங்க இதெல்லாம் கொடுப்போம்.
0: சரிங்க. வேறு ஏதாவது நோய் ஏதாவது வருமா அதில்
1: சார்? அது இலைக்கு
0: உங்களுக்கு
1: வருங்க.
0: ஏதோ உங்களுக்கு வச்சதில் இது வரைக்கும் ஏதாவது வந்திருக்கா அந்த மாதிரி?
1: இலைக்கு வருங்க.
0: அது மாதிரி வரும்போது என்ன பண்ணுவீங்க?
1: அக்ரியில் கேட்டு பண்ணிக்குங்க.
0: சரி ஓகே.
1: மெயினாக அந்த இலையை எடுத்துகிட்டு போய் கடையில் கட்டினா அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து அடிச்சிருவாங்க.
0: விற்கிறதுக்கு எங்கே கொடுக்குறீங்க? யாவரிங்க அங்கேயே வந்து அறுத்துக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க?
1: காட்டுக்கே வந்துடுவாங்க சார். காட்டிலேயே
0: ஆவரேஜாக என்ன ரேட்டு வருதுங்க? இது வரைக்கும் இப்போ லாஸ்ட் வாட்டி கொடுத்தது எவ்வளோ விலைக்கு கொடுத்தீங்க?
1: 35-40ங்க.
0: ஓகேங்க, உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்கு நன்றி.
1: சரிங்க சார்.
2: இதுவரை நிலக்கடலையும் செம்மறியாடு வளர்ப்போம் நேர்முகம் பங்கேற்றார் ஈரோடு பாப்பாத்தி காட்டுப்புதூர் கே மோகன்ராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆமணுக்கு வீரிய ஒட்டு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் ஆர் ஜெகதம்பாள் அவர்கள்.
1: இப்போ மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இதுவரைக்கும் 3 வீரிய ஒட்டு ரகங்களும் 1 ரகமும் வெளியிட்டிருக்கிறோம். இதில் வந்து இப்போ வீரிய ஒட்டு ஆமணக்கு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை பற்றி பார்ப்போம். இந்த வீரிய ஒட்டு ஆமணக்கில் பார்த்தோம்னா YRCH1, YRCH2, YRCH3 ஆகிய 3 வீரிய ஒட்டு ரகங்கள் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் YRCH1 அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய பெண் ரக அப்படின்னா DPC9 என்ற பெண் ரகத்தையும் TME5 என்ற ரக ஆண் ரகத்தையும் ஒட்டு சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் YRCH1 என்ற வீரிய ஒட்டு ரகம். அடுத்ததாக YRCH2 என்ற வீரிய ஒட்டு ரகம் M619-1 என்ற பெண் ரகத்தையும் SKI-215 என்ற ஆண் ரகத்தையும் ஒட்டு சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் YRCH1 என்ற வீரிய ஒட்டு ரகம். அடுத்தது YRCH3 என்ற வீரிய ஒட்டு ரகம் பார்த்தோம்னா DPC9 என்ற பெண் ரகத்தையும் JI-220 என்ற ஆண் ரகத்தையும் ஒட்டு சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு வீரிய ஒட்டு ரகமாகும். இந்த வீரிய ஒட்டு ஆமணக்கோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு குறுகிய கால வீரிய ஒட்டு ரகங்கள், அதாவது 5 மாதத்திலிருந்து 6 மாதங்கள் வரை வயதுடைய வீரிய ஒட்டு ரகங்களாகும். இதில் அடுத்தது என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா ஒரு பெண் பூக்களுடைய அளவு வந்து அதிக அளவில் இருக்கும். அதாவது ஒரு கொலையில் பார்த்தோம்னா பெண் பூக்கள் ஒரு 95% பெண் பூக்கள் இருக்கும், ஒரு 5% தான் வந்து ஆண் பூக்கள் இருக்கும். அதே சமயத்தில் இந்த செடிகள் வந்து ரொம்ப அதிகமாக வளர்றாதனால சாயாத தன்மை கொண்டு இருக்கும். காய்களும் வந்து வெடிக்காத தன்மையை கொண்ட காய்களை உடைய வீரிய ஒட்டு. அதே போல இது வந்து வீரிய ஒட்டு ரகம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உரத்தை எடுத்துக்கூடிய தன்மையை கொண்டது, அதுக்கேற்ற போல மகசூல் கொடுக்கக்கூடிய தன்மையும் கொண்டது. இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் பார்த்தோம்னா வயது வந்து 5-6 மாதங்கள் இருக்கிறதுனால மானாவாரிக்கும் ஏற்றது. அதே சமயத்தில் பாசன நீர் குறைவாக உள்ள பகுதிகளுக்கும் இது வந்து மிகவும் ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களாகும். இதில் பார்த்தோம்னா இந்த வீரிய ஒட்டு ரகங்களில் ஒரு செடியிலேயே வந்து 20-30 குலைகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் அது மேலே வந்து பார்த்தோன்னா இந்த வீரிய ஒட்டு ரகங்களில் வந்து பச்சை தத்து பூச்சி வெள்ளையி தாக்குதல் வந்து குறைவான அளவில் தான் காணப்படும். அதே சமயத்தில் காய்ப்புழுவுக்கு வந்து மிதமான தாங்கும் திறன் கொண்ட வீரிய ஒட்டு ரகங்களாகும். YRCH வீரிய ஒட்டு ரகங்களுடைய சிறப்பு இயல்புகள் இதில் வந்து இப்போ நம்ம வீரிய ஒட்டு ஆமணக்கு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வீரிய ஒட்டு ஆமணக்கு விதை உற்பத்தி

பண்ண போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம வயல் வந்து எப்படி இருக்கணும் மண் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா மண் வயல்களுக்கும் ஏற்றதாக தான் இருக்கும். ஆனால் வந்து நல்ல வடிகால் வசதி இருக்கணும், தண்ணி தேங்குகிற வயலாக இருக்கக்கூடாது. அதனால் வடிகால் வசதி உள்ள நிலங்கள் வந்து இந்த வீரியூட்டு அமனுக்கு விதை உற்பத்திக்கு ஏற்றதாக இருக்கும். அடுத்தது, எந்த பட்டத்தில் இந்த வீரியூட்டு அமனுக்கு விதை உற்பத்தியை பண்ணலாம் அப்படின்னா, செப்டம்பர் அக்டோபர், அதாவது புரட்டாசி ஐப்பசி பட்டங்கள் வந்து விதை உற்பத்திக்கு ஏற்ற பட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் எவ்வளோ நமக்கு விதை தேவை வீரியூட்டு அமனுக்கு விதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, பெண் விதைகள் 2 கிலோவும் ஆண் விதைகள் 1 கிலோவும் தேவைப்படும். நம்ம இப்போ விதை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா, ஆண் பெண் விதைகள் வந்து மரவள்ளி மற்றும் அமனுக்கு ஆராய்ச்சி நிலையங்கள் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இங்கிருந்து வெளியிடப்பட்ட வீரியூட்டுகளுடைய விதைகள் வந்து ஆராய்ச்சி நிலையங்களில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த அமனுக்கு உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விதை உற்பத்தி பண்ணும்போது நம்ம என்ன வீரிய ஊற்று ரகம் பண்ணுறோமோ அதற்கும், இப்போ ஆமணக்கு மற்ற ஆமணக்கு செடிகளோ இல்லை வீரிய ஊற்று ரகங்களோ விதை உற்பத்தியோ இருக்குது அப்படின்னா, அந்த 2 வயலுக்கும் இடையில வந்து ஒரு குறைந்தது 300 லிருந்து 500 மீட்டர் வரைக்கும் இடைவெளி இருக்கணும். எதற்காக அப்படின்னா, அந்த மகரந்தம் வந்து இந்த மகரந்த சேர்க்கை வந்து இந்த நம்ம என்ன வீரிய ஊற்று ரகம் பண்ணுறோமோ அதனுடைய பூக்களில் விழுந்ததுன்னா இனத்தூய்மை பாதிக்கப்படும். அதனால் ஒரே சமயத்தில் பூக்கிற மாதிரி ஆமணக்கு செடிகள் நம்ம வயலை சுற்றியிலும் ஒரு 300 to 500 மீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடாது மற்ற வீரிய ஆமணக்கு செடிகள். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக கண்காணிப்பாக பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு நல்ல இனத்தூய்மையுள்ள வீரிய ஊற்று விதை உற்பத்திகளை உற்பத்தி பண்ண முடியும். அடுத்தது, இது எல்லாமே நமக்கு வயல் சரியாக இருக்குது, விதையை வாங்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தது வந்து எவ்வளோ இடைவெளியில் நம்ம இந்த செடி விதைகளை வந்து விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 அடி 90 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர், 3 அடிக்கு 3 அடி இடைவெளியில் வந்து நம்ம அந்த ஆண் பெண் விதைகளை விதைக்கலாம். இப்போ இந்த ஆண் பெண் விதைகளை விதைக்கும் போது ஆண் வரிசை 1 வரிசையும் பெண் செடி விதைகளை வந்து 3 வரிசையும் அல்லது 1:2 அல்லது 1 வரிசைக்கு 3 வரிசை வந்து ஆண் பெண் விதைகளை விதைக்கணும். இது மட்டும் இல்லாமல் வயலை சுற்றி வந்து 2 வரிசை வந்து ஆண் விதைகளை விதைக்கணும். இந்த ஆண் விதைகளை வயலை சுற்றி எதற்காக விதைக்கணும் அப்படின்னா, மகரந்தம் வந்து பெண் செடிகளுக்கு கிடைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு போதிய அளவு மகசூல் கிடைக்கும். அதனால் பெண் செடிகளிலிருந்து அறுவடை பண்ணக்கூடிய விதைகள் தான் வந்து வீரிய ஊட்டு அமனுக்கு விதைகள். அதனால் அந்த வீரிய ஊட்டு அமனுக்கு வந்து மகரந்த சேர்க்கை மகரந்தம் தேவையான அளவு கிடைக்கணுங்கிறதுனால வயலை சுற்றியும் வந்து 2 வரிசை வந்து ஆண் விதைகளை விதைக்கணும். அடுத்தது வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விதை நிறுத்திகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தண்ணி கட்டி பாய்க்கிற வயலாக இருந்துச்சுன்னா விதைகளை வந்து முதல் நாளே ஒரு 10 மணி நேரம் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து இந்த விதைகளை வந்து தண்ணியில் வழிந்து வடிகட்டிட்டு அதை கூட வந்து கார்பன்டசீம்ங்கிற பூஞ்சானக்கொல்லி மருந்தையோ, கார்பன்டசீம் பூஞ்சானக்கொல்லியை வந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம்ங்கிற அளவில் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்கலாம். இல்லை நம்ம வந்து இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரைகோடெர்மா விரிடி அப்படிங்கிற எதிர் உயிர் பூசணம் வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம்ங்கிற அளவில் கலந்து விதை நேர்த்தி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம விதைக்கலாம். இல்லை நம்ம வந்து பேசிலஸ் சப்டிலிஸ்ங்கிற எதிர் உயிர் பூசணம் இருந்தாலும் அதையும் வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம்ங்கிற அளவில் கலந்து வச்சுட்டு அதற்கப்புறம் வந்து விதைக்கலாம். அதாவது முதல் நாள் ஊற வச்ச விதைகளை அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி உயிர் எதிர் பூஞ்சானங்களையோ அல்லது பூஞ்சான கொல்லிகளையோ பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். இந்த மாதிரி விதை நேர்த்தி செய்யறதுனால நமக்கு வந்து செடி வந்து நல்லா வீரியமாகவும் வளரும். அதே சமயத்தில் ஆரம்பத்தில் வரக்கூடிய நோய் தாக்குதலிருந்தும் நம்ம வந்து செடிகளை காப்பாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு விதைகளை விதைக்கும் போது ஒரு குத்துக்கு 1 செடி அல்லது 1 விதை அல்லது 2 விதை வைக்க மாதிரி விதைச்சிடலாம். இப்போ நம்ம 2 விதை விதைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து செடி முளைச்சதுக்கப்புறம் 1 மாதத்தில் களை எடுக்கும்போது ஒரு குத்தில் வந்து 1 செடி இருக்கிற மாதிரி பார்த்து மற்ற செடிகளை வந்து எடுத்துடணும். அப்போதான் வந்து 1 செடி இருக்கும்போது நல்லா கிளச்சி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய திறன் கிடைக்கும். அதனால் 1 குத்துக்கு 1 செடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது, நம்ம எவ்வளோ உரம் போடலாம் விதை உற்பத்தி வயலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஏக்கருக்கு வந்து தொழு உரம் வந்து 5 டன் வந்து போடணும். ஏன்னா நம்ம உரங்களை வந்து

சரியான அளவில் போடும்போது தான் நம்ம வந்து விதை வந்து நல்லா வீரியமாக வந்து திரட்சியாக வரும், முளைப்பு திறனும் நல்லா இருக்கும். அதனால் தேவையான அளவு உரங்களை வந்து இடணும். அதில் முதல்ல வந்து தொழு உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன்னும், யூரியாவை வந்து அடி உரமாக வந்து ஒரு ஏக்கருக்கு 50 கிலோவும், மேல் உரமாக வந்து 30வது நாள் 25 கிலோவும், 60வது நாள் 25 கிலோவும் யூரியாவை வந்து எல்லாம் இடணும். அதே போல் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை வந்து 100 கிலோ வந்து அடி உரமாக ஒரு ஏக்கருக்கு விதைப்புக்கு முன்னாடியே வந்து நம்ம மண்ணில் வந்து அடி உரமாக போடணும். இதே வந்து பொட்டாஷை வந்து 50 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு அடி உரமாகும். மேலுரமாக பார்த்தோம்னா 30வது நாள் வந்து 35 கிலோ பொட்டாஷும், 60வது நாள் வந்து 25 கிலோ பொட்டாஷும் போடணும். மேல் உரமாக வந்து யூரியா பொட்டாஷு மட்டும் 30வது நாளும் 60வது நாளும் முறையே, யூரியா 25 கிலோவும் பொட்டாஷ் 35 கிலோவும் 30வது நாளும், 60வது நாள் வந்து யூரியா 25 கிலோவும் பொட்டாஷ் 25 கிலோ 60வது நாளும் மேல் உரமாக வந்து நம்ம வயலில் 1 ஏக்கருக்கு இடணும். அடுத்தது நம்ம விதை உற்பத்தி வயலில் விதைச்சிட்டோம், உரம் போட்டுட்டோம், செடி வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலவன் செடிகளை எடுக்கணும் எடுக்கணும் கண்டிப்பாக விதை உற்பத்தி வயல்லிருந்து. இந்த கலவன் செடிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன வீரிய ஒட்டு ரகத்துக்காக ஆண் பெண் விதைகளை விதைச்சிருக்கோமோ அந்த ஆண் ரகத்திலையும் பெண் ரகத்திலையும் அதற்குரிய குணாதிசயங்கள் இல்லாத செடிகளை வந்து நம்ம வயல்லிருந்து அப்புறப்படுத்திடணும். அது செடி முளைச்சு வந்த 1 மாசத்துலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி மாறுபட்ட செடிகளை வந்து நம்ம வயல்லிருந்து அகற்றிடணும். அதே சமயத்தில் பூக்கிறதுக்கு முன்னாடி, அடுத்தது பூத்ததுக்கு அப்புறம், இது இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து கலவன் செடிகளை வந்து எடுத்துடணும். அதில் பார்த்தோன்னா பூக்கிறதுக்கு முன்னாடி தண்டோட நிறத்தை வச்சு நம்ம வந்து மாறுபட்ட செடிகளை வந்து அந்த வரிசையாக ஒவ்வொரு வரிசையிலையுமே நம்ம போய் அந்த மாறுபட்ட செடிகளை வந்து வயலிருந்து அகற்றிடணும். அடுத்து அதே சமயத்தில் பார்த்தோம்னா வேறு எந்த ஆமணக்கு செடிகள் இருந்தாலும் வயலிருந்து அகற்றிடணும் பூக்கிறதுக்கு முன்னாடியே. இந்த கலவன் அகற்றுதல் வந்து ஆண் மற்றும் பெண் வரிசை செடிகள் ரெண்டுலேயுமே செய்யணும். வந்து பூக்களின் தன்மைகளை கொண்டும், பூக்களுடைய தன்மைகள் எவ்வளோ இதுக்கு மாறுபட்ட பூக்கள் தன்மை பூக்கள் இருந்தது அப்படின்னா அந்த செடிகளையும் நம்ம வந்து வயலிருந்து எடுத்துடணும். அடுத்தது பூக்கும் பருவத்தில் வந்து அதே மாதிரி 2 முறை வந்து நம்ம கலவன்களை எடுக்கணும். இதை அதே முதல்ல எப்படி செஞ்சோமோ அதே போலவே ஆண் வரிசையிலையும் பெண் வரிசையிலையும் மாறுபட்ட பூக்கள் தன்மைகள் கொண்ட செடிகளை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். அதே சமயத்தில் ரெண்டுலேயுமே வந்து காய்களுடைய தன்மையை வச்சும் மாறுபட்ட செடிகள் காய்த்தன்மை கொண்ட செடிகளை வந்து நம்ம வயலிருந்து அப்புறப்படுத்திடணும். இதுதான் வந்து நம்ம வீரிய ஒட்டு ஆமணக்கு விதை உற்பத்தியில் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி. இது வந்து எதற்காக நம்ம இந்த மாதிரி இந்த செடி கலவன் செடிகளை அகற்றுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன தூய்மையுள்ள விதைகள் கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம வீரிய ஒட்டு ஆமணக்கு போடும்போது நல்ல மகசூல் கிடைக்கணும்னா அந்த ஆமணக்குள்ள குணங்கள் கொண்ட செடிகள் முளைக்கணும். அதனால் இந்த கலவன் செடிகளை வந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இனத்தூய்மை வந்து மிகவும் நன்றாக இருக்கும். அதனால் வீரிய ஊட்டாமலுக்கு விதை உற்பத்தியில் இதை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பணியாகும். அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம தண்ணி கட்டுறதுமே வந்து பார்த்தோன்னா விதைச்சது ஒரு தண்ணி கட்டுவோம், அடுத்தது ஒரு உயிர் தண்ணி கட்டுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல் வந்து 7 நாளுக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளுக்கு ஒரு முறையோ நம்ம மண் தன்மைக்கு ஏற்றவாறு தண்ணியை வந்து கட்டணும். அதே மாதிரி காய் பிடிக்கிற தன்மை நேரத்தில் வந்து வறட்சி இருக்கக்கூடாது. மேலும் வந்து வயலில் வந்து தண்ணியும் வந்து தேங்கி நிற்காமையும், ரொம்ப நேரத்துக்கு வந்து தேங்கி நிற்காமையும் பார்த்துக்கணும். அதனால் இந்த நீர் நிர்வாகமும் விதை உற்பத்தி வயலுக்கு மிகவும் ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். மற்ற கலை நிர்வாகம், பூச்சி நோய் நிர்வாகம்லாம் நம்ம மற்ற சாதாரணமாக சாகுபடி செய்யக்கூடிய ஆமணக்குக்கு என்ன தொழில்நுட்பங்கள் பின்பற்றணுமோ அதையே வந்து இதற்கும் பின்பற்றிக்கலாம். அந்த விதை உற்பத்திக்காக நம்ம செய்யக்கூடியது முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இவ்வளோ நேரம் சொன்னதை மட்டும் முக்கியமாக செய்யணும். இதையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து அறுவடை செய்யும்போது பெண் வரிசையில் இருக்கிற காய்கள் தான் வந்து நமக்கு வந்து வீரிய ஒட்டு ஆமணக்கு விதைகளாக நம்ம அறுவடை செய்யணும்.

0: அதனால் வந்து பெண் வரிசை விதைகளை தனியாக அறுவடை செஞ்சு வச்சுக்கணும். ஆண் வரிசை விதைகளையும் சுற்றிலே நம்ம போட்டிருக்கிறோமே அந்த ஆண் வரிசை விதைகளை வந்து தனியாக அறுவடை பண்ணி அதை வந்து நம்ம பல்காக வந்து விற்பனை பண்ணிடலாம். பட் அந்த பெண் வரிசையில் இருக்கக்கூடிய காய்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் தான் நமக்கு வந்து வீரிய ஒட்டு ஆமணக்கு விதைகளாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் விவசாய பெருமக்கள் இந்த வீரிய ஒட்டு ஆமணக்கு விதை உற்பத்தியை தங்கள் வயல்களில் மேற்கொண்டு லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
1: இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் ஆமணக்கு வீரிய ஒட்டு விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் உரை வழங்கினார் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் ஆர். ஜெகதம்பாள் அவர்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் ஓட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00. நேயர்களே, நாம் இணைகின்றோம். இது இளந்தண்டல்.

0: இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வரப்போகிறது விடுகதை. இடந்தள்ள நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் பங்கேற்று அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25. கண்டிப்பா இன்னைக்கு விறுவிறுப்பான விடுகதைகள் வளம் வரப்போகுது. நேர்களும் தயாரா இருக்கிறாங்க, பேசலாம். இணைப்பில் இணைக்கூடிய நேயர், முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான விடுகதை கொடுத்துலாமா? உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்க, இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. கொடுத்துலாமா? உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு, அது எது?
1: நெருப்பு.
0: நெருப்பா? இல்லைங்களே. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கடற்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கோம். உங்களுக்கான விடுகதை கொடுத்தலாமா? மாமா போட்ட பந்தல் மறுபடியும் பிரிச்சா அது கந்தல், அது என்ன?
2: மாமா போட்ட பந்தல் மறுபடியும், நான் நினைக்கிறேன் இது வந்து வானம். அப்படி
0: இது வந்து ஒரு கொடி வகை பயிர் சார்ந்தது. நல்லா முயற்சி செஞ்சீங்க, நன்றி.
2: நன்றி ஐயா.
0: நன்றி. இணைப்பில் இணைய கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான விடுகதை என்னன்னு
3: பாக்கலாமா?
0: கீழேயும் மேலேயும் மண், நடுவிலே அழகான பெண்.
3: மஞ்சள்.
0: மஞ்சள் செடியை சொல்றீங்களா?
3: மஞ்சள் தான் நினைக்கிறேன்.
0: எப்படி இதுக்கு ஒத்து போதா என்ன?
3: கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தான்
0: தெரியுது. சரி ஓகேங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விடுதலை கேட்கலாமா? இவனுக்கு மட்டும்தான் தலைக்குள் கண்ணு இருக்கும்.
3: தேங்காய்.
0: தேங்காய் இல்லையே. தொடர்ந்து கேளுங்க, புரியும். நன்றி. என்ன பிள்ளை கூட நேயர் வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: நல்லா கிடைங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க?
4: நாங்க மதியம்பாளையம் ராமகாயிருந்து 1வது பேசுறேங்க.
0: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கொடுக்கலாமா?
4: கொடுங்க, முயற்சி பண்ணி பாக்கலாம்.
0: நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை.
4: துண்டு.
0: துண்டு அப்படிங்களா?
4: நீங்க சொன்னா ஓகே.
0: இல்லைங்க, தவறா சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து
4: கேளுங்க.
0: நன்றி. இனப்பில் இணைய கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? உங்களுக்கான விடுகதை கொடுத்தலாமா?
5: கொடுங்க.
0: நீலவால் குதிரையின் வால் வந்து ஓட ஓட குறையுமா, அது என்ன?
5: என்னங்க?
0: ஒரு குதிரைக்கு வந்து நீல வால் இருக்குது, ஓட ஓட குறைஞ்சிரும், அது என்ன வால்? தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
6: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
2: எடுத்து சிங்கம் எடுத்துக் கொண்டிருக்கும் 8:06 கெட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இளம் தண்டல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக அப்படி விறுவிறுப்பா வளம் வந்துட்டு இருக்கு விடுகதை. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
3: அரசு பட்டை சாபா கட்டு ஏ முருகன்.
2: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கொடுக்கலாமா?
3: கொடுங்க.
2: பார்க்கத்தான் கருப்பு, ஆனா உள்ளமும் சிவப்பு, நமக்கு தருவது சுறுசுறுப்பு. பார்க்கதான் கருப்பு, அதன் உள்ளமும் சிவப்பு, நமக்கு தருவது சுறுசுறுப்பு.
3: மனிதன்
2: தானா?
3: தெரியல.
2: சரிங்க, நல்ல முயற்சி செஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
2: என்ன பிள்ளை கூடினே, வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
4: மாரியப்பன்.
2: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
4: கொடுங்க சார், கொடுங்க.
2: இவர் வக்கீல் இல்ல, இருந்தாலும் நியாயமா இருப்பாரு.
4: இன்னொரு
2: விடுதலை கேக்கலாமா? தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே, அது என்ன? அக்கா விதைத்த முத்து, அள்ள முடியாத முத்து, அது என்ன முத்து? அக்கா விதைத்த முத்து, அள்ள முடியாத முத்து, அது
4: என்ன?
2: சரிங்க, நல்ல முயற்சி செஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார்.
2: நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர் வணக்கம்.
5: அனைவருக்கும்
2: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகம்.
2: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கொடுக்கலாமா?
5: கொடுங்க.
2: மரத்துக்கு மரம் தாவும், ஆனா குரங்கல்ல. பட்டை போட்டிருப்பான், ஆனா சாமி அல்ல, இன்னொருத்தன். அவன் யார்?
5: அனில்.
2: அனில் தானா?
5: ஆமா.
2: அனில் பட்டை போட்டிருக்குமா என்ன?
5: ஆமா. யாரா?
2: சரி, ஓகே, பாத்துருக்கீங்க போல இருக்கு. கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க, கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. இன்னொரு விடுகதை கேட்கலாமா?
5: கேளுங்க.
2: கருப்பு ரோடு, ரோட்டுக்குள்ள வெள்ளை குளம், அதுல நீந்தர மீன், அது என்ன?
5: கருவிழி.
2: நான் எதிர்பார்த்தனே சொல்லிருவீங்கன்னு.
6: கை
2: இல்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்?
6: கடிகாரம்.
2: இன்னொருத்தர் இருக்காரே.
6: பட்டம்.
2: நீங்க சொல்ற மாதிரி இருந்தா கூட கடிகாரத்து கை மாதிரி இருக்குல்ல உள்ள. சரிங்க, நல்ல முயற்சி செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நிலையத்தில் நேரம் 8:10.
7: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
8: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர்

0: பக்கம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதுக்கு டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் DRY TMT கம்பிகள்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
4: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்த MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.
5: நேயர்களின் கவனத்திற்கு, இந்தியன் ரயில்வே RRB அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். சில பிரிவினர்களுக்கு தளர்வுகள் உண்டு. இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹400, SC ST பிரிவினருக்கு ₹250 ஆகும். இதற்கு May 15 முதல் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
6: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
9: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
11: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
12: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
13: மணி 21 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது இளந்தண்டல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது, இது விடுகதை. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான விடுகதை கேட்டலாமா? ஓர் உடம்பு ஆனால் 1000 கால்கள், அது என்ன? மரவட்டியா? நீங்க சொன்னது லைட்டா ஒத்து போகுது, ஆனா நான் கேட்டது இல்ல. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் நீ கூட நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட இணைப்பு சரியா இல்ல, இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. உங்க இணைப்பு சரியா இல்லைங்க. சரி, உங்களுக்கான விடுகதை கேட்டலாமா? காற்று நுழைந்ததும் கானம் பாடும், அது
14: என்ன?
13: ஆமா, தெரியுங்களா? புல்லாங்குழலா? பாத்துருக்கீங்களா
14: அதை?
13: சரி, கரெக்டா சொல்லீங்களா? கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்த விடுகதை கேட்கலாமா? தலையில் கிரீடம் வைத்த பழம், அது என்ன பழம்?
14: தலையில்
13: கிரீடம் வைத்த பழம், அது என்ன பழம்?
14: திராட்சை பழம்.
13: சொல்லணும்னு நினைச்சேன்.
14: அன்னாசி பழம்.
13: இல்லையே, வேற இருக்கே.
15: ராஜாராணி
13: உண்டு, ஆனா நாடு இல்ல. இலைகள் பல உண்டு, தாவரம் இல்ல, அது என்ன?

0: வணக்கம் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம், யாருங்க பேசுறீங்க? இனப்பிள்ளை குடி நேயர் வணக்கம்.
1: வணக்கம், கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனாரம்பிங்க.
0: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: மூன்று எழுத்து பெயர், எல்லாமே வெள்ளை நிறம், ஈஸியா சொல்லிடலாம். அது என்ன
1: சொல்லுங்க? மூன்று எழுத்து.
0: மூன்று எழுத்து பெயர்.
1: சரிங்க.
0: அனைத்துமே வெள்ளை நிறம். முட்டை. சரிங்க, நான் வச்சிருந்த பதில் வேற. நான் கரெக்டாக மூன்று எழுத்தாக சொல்லிக்கிறீங்க, கரெக்டாக தான் இருக்குது. சரிங்க, அடுத்த விடுகதை கேட்கலாமா? மணல் வெளியில் ஓடுது, தண்ணீர் கேட்காத கப்பல். ஒரு கப்பல் இருக்குது, அது என்ன கப்பல்? ஈஸியாக சொல்லிடலாம்.
1: மணல் வெளியில்,
0: மணலில் ஓடுது ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து தண்ணி கேட்கறது இல்லையா? சரிங்க, நல்லா முயற்சி செஞ்சுங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:25 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் இது விடுகதை. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
7: நான் தர்மபுரி மதிகோன்பாளையம் மோகன்
0: பேசுறேன்.
7: மூணு விடுகதையுமே எளிமையே கொடுத்துருங்க,
0: கொடுத்தலாம். முதல் விடுகதை கேட்கலாமா?
7: முயற்சி பண்ணலாம்.
0: அக்கா விதைத்த முத்து, அள்ள முடியாத முத்து, அது என்ன?
7: சோளக்கதிரை.
0: சோளக்கதிரா?
7: ஆமாங்க. அது
0: கீழே கொட்டிட்டு அள்ளிலாமே. இணைப்பு சரியா இல்லீங்க. உங்களுக்கான விடுகதை கொடுக்கறோம். மலையில் பிறந்து வெயிலில் காயுது, அது என்ன? இல்லையே, நான் ஒரு தாவரத்தை பத்தி கேட்டேன், தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இனப்பிள்ளை கூட நேயர் வணக்கம். சரிம்மா, உங்களுக்கான விடுகதை என்ன தெரியுமா? அடித்தாலும் உதைத்தாலும் இவன் அளவே மாட்டான். பந்து கரெக்டுங்களா? கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விடுகதை கேட்கலாமா? பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும், காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன?
8: நிலக்கடலை.
0: நிலக்கடலையா? ஓகே தான்.

0: இன்னொன்று இருக்கே, அதுதான் நான் எதிர்பார்த்தேன்.
1: இருக்கு.
0: ம், சரிங்கம்மா, நன்றிம்மா, தவறான பதில். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பரம் இடைவேளை.
2: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நேர்களை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது இளம் தண்டல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது விடுகதை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 8:30.
1: ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து சில கட்சிகளின் உதவியுடன் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட 9 அமைச்சர் பெருமக்களின் பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
2: திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: அவருடன் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், கே ஏ செங்கோட்டையன், பி வெங்கடராமன், ஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, எஸ் கீர்த்தனா உள்ளிட்ட 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சில முக்கிய திட்டங்களுக்கு கையொப்பமிட்டார்.

0: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இரு மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு இரு மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதை பொருட்கள் தடைப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார்.
1: பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
2: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரிதான், உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான், அப்படிதான் நான் உணர்றேன். அவ்வளவு அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க, அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்து அதை நான் எடுப்பேன். பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. சட்டம் ஒழுங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதா நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்முடைய அரசு கூடவே நிற்கும். தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்னதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: இந்த நிகழ்வில் முன்னாள் தெலுங்கானா மாநில ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பங்கேற்றனர். மேயர்கள் இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: அடுத்த அறிவிப்பு தொடர். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 8:35. நேர்களை நாம் கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இளந்தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது விடுகதை. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஐயா, நான் தர்மபுரி குலபூஷன் வானொலி பெரிய
3: முடிச்சுதான்
4: பேசுறேன்.
3: உங்களுக்கான விடுகதை, அச்சு இல்லாத சக்கரம் ஆனா அழகு சக்கரம், அது என்ன?
4: இது மாட்டுவண்டி சக்கரங்களா?
3: இல்ல, அது தொடர்பா இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது
4: அச்சு இல்லாத சக்கரம், அழகான சக்கரம்.
3: உங்களுக்கான விடுகதை, உருவத்தில் சிறியவன் ஆனால் உழைப்பில் பெரியவன், அது என்ன? அடுத்த நேயர் வழி விட்டுறீங்களா? இல்ல
5: இல்லங்கய்யா,
3: அடுப்பா
5: குடும்பத்தில் ஒழிக்கனா.
3: அதை விட ஒருத்தர் சிறியவர் இருக்காரு, உழைச்சே இருப்பாரு. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.

0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கங்க ஐயா, என்ஜிஓ காலையிலேருந்து லட்சுமி பேசுறேங்க.
0: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: வந்தும் கெடுக்கும், வராமலையும் கெடுக்கும், ஈஸியா சொல்லிடலாம்.
1: மலைங்கயா?
0: மலைதானா?
1: ஆமாங்கயா.
0: கரெக்டா சொல்லிருக்கீங்களா?
1: தெரியலையே, நீங்க தான் சொல்லணும்.
0: கரெக்டா சொல்லிருக்கீங்க. இன்னொரு விடுகதை கேட்கலாமா?
1: கேளுங்கய்யா.
0: ஆள் இல்லாத குளத்தில் ஆடி இறங்கி கூத்தாடுது, அது என்ன? ஆள் இல்லாத குளத்தில் ஆடி இறங்கி கூத்தாடுது, பெண்களுக்கு தொடர்பான ஒரு பொருள் தான் அது. கரண்டியா? கரண்டி ஓகே தான், ஆனா இன்னொன்னு இருக்கே ரொம்ப கூத்தாடுறது. மத்து தானா? எவ்வளவு குழம்பு செஞ்சிருப்பீங்க. சரிங்க, நிறைவான ஒரு விடுகதை கேட்டலாமா? அறிவின் மறுபெயர். ஓகேங்களா, புரிஞ்சுக்கணும்ல? அறிவின் மறுபெயர், இரவில் வருவது, அது என்ன?
1: அறிவின் மறுபெயர், இரவில் வருவது.
0: ஈஸியா சொல்லலாம்.
1: இலாகையா?
0: இல்லையே, இன்னொன்னு இருக்கு. சரிங்க, நல்ல முயற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிங்க.
0: நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக கிரிக்கெட் டர்ஃப் ஸ்விம்மிங் பூல் அமைத்து மேலும் பல்வேறு விளையாட்டுகளால் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரே பள்ளி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அரூர்.
1: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: எடுத்து சீங்கம் எடுத்துக்கொண்டிருக்கும் 8:46 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது விடுகதை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பாதை, அது என்ன?
6: தலைவடுது.
5: தலைவடுகா? சரி, ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விடுகதை கேட்கலாமா? ஒற்றைக்கால் மனிதனுக்கு 9 கை, அது என்ன?
6: ஒற்றைக்கால் மனிதனுக்கு
5: 9 கை. தெரியுங்களா?
6: விசிறி வாரை சொல்லலாமா?
5: இல்லைங்களே. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: சக்கரவர்த்தி மஞ்சிப்பட்டி.
5: உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
7: கேளுங்கய்யா.

0: கோடையிலே ஆடி வரும், குளிரிலே முடங்கிவிடும், அது என்ன?
1: ஐயா பனிங்க ஐயா.
0: இல்லையே, இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கே, அதானே.
1: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இணைய கூடிய நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? பல அடுக்கு மாளிகையில் இனிப்பு விருந்து, அது என்ன? இனிப்பு தான்
2: அது.
0: தேன் கூண்டா? சரிங்க, கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. இன்னொரு விடுகதை கேட்கலாமா? உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு, அது
2: என்ன?
0: இல்லீங்களே. சரிமா, நல்ல முயற்சி செஞ்சீங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணைய கூடிய நேயர் வணக்கம்.
3: ஐயா இரவு வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: நான் காரிமங்கலம் வட்டம் எங்கு செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கொடுக்கலாமா?
3: உள்ளமோ
0: சிவப்பு நமக்கு தருவது சுறுசுறுப்பு. கண்டிப்பா இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்தாவே இது இருக்கும் கண்டிப்பா. தெரியுங்களா? சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இன்னப்படி நீ கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: அஞ்சத்தி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
0: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
4: எளிமையை கொடுங்க ஐயா.
0: இவன் தலைக்குள் கண் வைத்திருப்பான், நீங்க தான் சொல்லணும். தலைக்குள்ள கண் வச்சிருக்காங்களா? நம்மளாம் முகத்துல தான் வச்சிருப்போம். பூவா? இல்லைங்களே. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்க, கொஞ்சம் இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பூமியா? சரி, உங்களுக்கான விடுகதை கொடுத்துலாமா? இல்லைங்களே, அது உங்களுக்கான விடுகதை கேட்கும் போது நீங்க சொல்லணும். கை இல்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்? கப்பலா? சரி, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதே கரெக்ட் தான், அடுத்த விடுகதை கேட்கலாமா? அழகான பெண்ணுக்கு அதிசய வியாதி, பாதி நாள் வளரும் பாதி நாள் குறையும், என்னமா? நிலவு. கரெக்டா சொல்லிருக்கீங்களா? இல்ல, இன்னொன்று இருக்கே அது சம்பந்தமாவே. சரிம்மா, தொடர்ந்து கேளுங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
0: சார். வணக்கம், பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும், காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன?
5: கலக்கா சார்.
0: கலக்காவா? உங்க நிலத்துல போட்டிருக்கீங்களா? சரி, ஓகே போடுங்க. ஆனா இதுக்கான ஆன்சர் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் சொன்னாங்களே.
5: சரிங்க சார், நன்றி சார்.
0: நன்றி, தொடர்ந்து கேளுங்க. இணைப்பில் இணைய கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்
6: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? நிகழ்ச்சியில் விளம்பரம் மற்றும் பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன்

0: 50% தள்ளுபடியில் இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சீரகப்பாடி சேலம். புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட், இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேர்களே, உங்களின் அனைவருக்கு இன்று 9:30 இடைவிடாத இசைமலை. இன்றைய 10 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நெர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தன்றல். இன்றைய இளந்தன்றல் விடுகதையாக விறுவிறுப்பாக வளம் வந்தது. நிலையத்தில் நேரம் 9:00, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டில்லி அஞ்சலாக
9: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi launches multiple development projects worth around 9,400 crore rupees in Telangana. Stresses on judicious use of imported petroleum products to reduce adverse impact of the West Asia conflict. Union Home Minister Amit Shah holds review meeting on country's preparedness to deal with possible floods and heatwave conditions. Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath expands cabinet, inducts 2 cabinet ministers and 4 state ministers. India and Trinidad and Tobago sign 8 agreements, including in tourism, healthcare and Ayurveda sectors. In Pakistan, 15 security personnel killed in suicide attack in Khyber Pakhtunkhwa province. And in IPL cricket, Chennai Super Kings beat Lucknow Super Giants by 5 wickets. Another fixture between Royal Challengers Bengaluru and Mumbai Indians underway in Raipur. And now the news in detail. Prime Minister Narendra Modi today inaugurated and laid the foundation stone of multiple infrastructure and industrial projects worth around 9,400 crore rupees at Hyderabad in Telangana. These projects collectively aim to establish the state as a major manufacturing hub while also strengthening connectivity, generating employment, improving logistics efficiency, enhancing safety and providing a better travel experience for people. Addressing the gathering, Prime Minister Modi said India is effectively managing the energy crisis arising from the West Asia conflict due to the steps taken by the centre, adding that the restrained use of fuel is the need of the hour. He said imported petroleum products should be used judiciously in accordance with genuine necessity, which will help save foreign exchange and reduce the adverse impact of the ongoing conflict.
10: एनर्जी सिक्योरिटी का क्या महत्व है, ये आज दुनिया का हर व्यक्ति महसूस कर रहा है। इसलिए भारत की एनर्जी सिक्योरिटी पर हमारी केंद्र सरकार अभूतपूर्व निवेश कर रही है। मलकापुर में इंडियन ऑयल के नए टर्मिनल का उद्घाटन इसी दिशा में एक बड़ा कदम है। बीते सालों में सोलर पावर के मामले में भारत दुनिया के टॉप देशों में पहुंच गया है। CNG आधारित व्यवस्था को प्रमोट

0: अब हम पाइप से सस्ती गैस पर फोकस कर रहे हैं, सीएनजी आधारित व्यवस्था को प्रमोट कर रहे हैं। ऐसे तमाम प्रयासों के कारण भारत इस बहुत बड़े वैश्विक ऊर्जा संकट का सामना कर रहा है। लेकिन अब आज समय की ये भी मांग है कि पेट्रोल, डीजल, गैस ऐसी चीजों का बहुत संयम से इस्तेमाल करें।
1: The final major project of the day focused on one of India's oldest employment sectors, textiles. The Prime Minister also inaugurated the PM Mitra Textile Park in Warangal, also known as the Kakatiya Mega Textile Park. PM Mitra or the Pradhan Mantri Mega Integrated Textile Region and Apparel Scheme is part of government's effort to modernize India's textile sector and improve export competitiveness. Telangana has a long history of cotton cultivation, weaving traditions and textile activity. The Warangal project aims to connect this traditional strength with modern industrial infrastructure and global supply chains. Let's listen to what the Prime Minister said about this.
0: Warangal ka PM Mitra Park desh mein textile kranti ko gati dega. PM Mitra Park mein lagne wali units ko केंद्र सरकार की योजनाओं का भी पूरा लाभ मिलेगा, उन्हें केंद्र सरकार की पीएलआई स्कीम से भी मदद मिलेगी। यानी इस टेक्सटाइल पार्क से बड़ी संख्या में रोजगार का निर्माण होगा, खासतौर पर जो हमारी बहनें बेटियां हैं उनके लिए अनेक अवसर बनने वाले।
1: अकॉर्डिंग टू गवर्नमेंट एस्टिमेट्स, ईच पीएम मित्रा पार्क could attract investments worth nearly 10,000 crore rupees while generating large-scale employment opportunities. Prime Minister Narendra Modi's visit to Karnataka and Telangana brought together several themes that have come to define India's current development narrative: infrastructure expansion, industrial growth, healthcare access, logistics, integration and cultural outreach. As these projects move from announcement to execution, their long-term impact will ultimately be measured by jobs created, services delivered, and regional growth achieved. The Prime Minister's visit to Karnataka and Telangana was characterized by a blend of economic planning and public engagement. These initiatives will work as long-term investments in connectivity, employment and manufacturing capacity and lead towards the goal of a Viksit Bharat by 2047. Listeners, you can also listen to this program on our mobile app News on AIR or our YouTube channel News on AIR Official. This was it for Spotlight today. Thank you so much for joining us.
2: Spotlight.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 9:30.
4: புதிய Volkswagen Tiguan கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட், ஸ்டைலிஷ் இல்லுமினேட்டட் லோகோ கிரில், வாய்ஸ் கமாண்ட் இன்னும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இருக்கு. இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ₹50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள். விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: పొదియ ఫాక్స్ వేగన్ టైగన్ కార్ల డిజిటల్ వర్చువల్ కాక్పిట్ స్టైలిష్ ఇల్యూమినేటెడ్ లోగో గ్రిల్ వాయిస్ కమాండ్ ఇன்னும் ఏకచక్క ఫీచర్స్ ஓட இருக்கு இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள் விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும் TNC அப்ளை
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர் அபாகஸ் கிளாஸ் ரோபோட்டிக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீட் JEE கிளாஸ் AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
7: அனில் சோயா சங்க்ஸ்
2: புதிய ஃபோக்ஸ்வேகன் டைகன் கார்ல டிஜிட்டல் வர்ச்சுவல் காக்பிட் ஸ்டைலிஷ் இல்யூமினேட்டட் லோகோ கிரில் வாய்ஸ் கமாண்ட் இன்னும் ஏகச்சக்க ஃபீச்சர்ஸ் ஓட இருக்கு இன்று நடைபெறும் எக்ஸ்சேஞ்ச் மேளாவில் டைகூனுக்கு ரூபாய் 50,000 வரை எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பெறுங்கள் விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும் TNC அப்ளை

0: உற்சாகமான இரவு வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைகின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: ஐயா, இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம், காரி மாவட்டம், கெங்கச்சேத்துப்பட்டி, பீமராஜன்.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஐயா, சாப்பிட்டு வந்து நம்ம பண்பலையில பாடல் கேட்கலான்ட்டு இணைய பிடிச்சேன்.
0: முதல் நேயரா வந்துட்டீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாட்டு கேட்டு 1.5 மாசம் ஆகுது.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இனிமேல் தொடர்ந்து கேட்கலாம்.
1: கண்டிப்பாங்க ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த இரவு நேரத்துல பழைய பாடல் என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் பிடிக்கும். 1973 வெளிவந்த படம் பாரத விலாஸ். அந்த படத்துல இந்திய நாடு என்விட அந்த அற்புதமான பாடல இரவு நேரத்தை அனைவருக்கும் கொடுங்க, பாடல கேட்கட்டும்.
0: சரிங்க, கொடுத்தலாம். நினைப்பில் நன்றி.
1: நன்றி ஐயா.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: அரூர் IMS கல்வி நிறுவனங்களில் LKG மாணவர்களுக்கு மாண்டசெரி ஃபானிக்ஸ் முறையில் வகுப்புகளும், இந்தியன் மெட்ரிக் ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நடத்தப்படுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பத்து மணி 10 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்றிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
7: ஐயா வணக்கம். ஐயா
6: வணக்கம். யாருக்கு இருந்து பேசுறீங்க?
7: இங்க குக்கல்மலையிலிருந்து மிட்டிகாரி ராஜேஸ்ரீ ராஜேந்திர பேசுறேன்.
6: ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: என்ன எல்லாம் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கோம்.
6: சரிங்க சரிங்க. அடுத்தடுத்து என்ன பாட்டு வரும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
7: அடுத்தடுத்து எனக்கு வந்து அவ்வளவு தொடர்களை கடவுள் அமைத்து வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுங்க.
6: சரிம்மா கொடுத்துடலாம்.
7: நன்றி. ஓகே நன்றி. வாழ்க்கை நன்றி.

நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: for a perfect family.
1: Anil Kuchan Pudhiya Arimugam, Anil Pasta.
0: Anil Shortcut Vermicelli.
1: Anil Soya Chunks.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
8: இரவின் மடியில் உங்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது இது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
9: நேச உள்ளங்களுக்கு

0: 5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: இரவின் மடியில் உங்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது இது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார்.
2: கண்டிப்பா, யாருங்க இது பேசுறீங்க?
3: மதுரையிலிருந்து உங்கள் நண்பன் ஆண்டனி.
2: சரிங்க, ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: நான் ஆன்லைன்ல கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி இந்த தருணங்கள் வரைக்கும் தருமபுரி பண்பலை தாய் விடுதான் சார்.
2: நன்றி நன்றி நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள் கேட்கறதுனால. என்ன பாடல் கேட்கலாம்?
3: தலைக்கோவில் திரைப்படம் சார். அதுல பிபி சீனிவாசன் டெஸ்கிலம் பாடி அந்த நான் உன்னை சேர்ந்த செல்வம் என்ற பாடல் சார். நன்றி சார் வாய்ப்புக்கு. தேங்க்யூ,
2: தேங்க்யூ சோ மச் உங்களுக்காக அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
2: இசையால் உங்கள் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். இனிப்பிலிருந்து விடுபட்டாரு, அவருக்கான அந்த அழகிய பாடல் இதோ.
3: நான்

அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

காலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்தது

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தர்மபுரி.

0: 10:28 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சார், திருப்பூர் மாவட்டம் வெள்ளவேடு ஈஸ்வரன் பேசுறேன்
0: சார். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எதிர்நீச்சல் படத்துல இருந்து தாமரை கண்ணங்கள் அந்த பாட்டு.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட நேயர்களின் பங்களிப்பு தான். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். ஐயா, உங்களோட வானொலி பெட்டில கொஞ்சம் குறைங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: வெற்றி மீது வந்து என்ன சேரும்?
0: சரிங்க, கொடுத்தலாம். இணைப்பில் நன்றி.
1: நன்றி.

0: 10:35 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: 102.5 தருமுறை பண்பலைக்கும், 103.7 ஏற்காடைய பண்பலைக்கும் இரவு வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பலம் சோமசுந்தரம்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு நேற்று இன்று நாளை
2: பாடும் போது நான் தென்றல் காற்று, அந்த பாடல் சார். நன்றி சார்.
0: சரிங்க, கொடுத்தலாம் இணைப்பில். நன்றி
1: நன்றி சார்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 9:05 வானலையில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் முதுமையில் மகிழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குநர் என் மதுபாலன் அவர்கள். 10:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, அங்க அலைவரிசைகளா எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்க ரேடியோலயும் வருது, எனக்கு செல்லுலயே வருது.
0: சரி சரி, ரெண்டுத்துல கேட்டுக்கிறேன்றீங்களா?
1: ஆமா, ரெண்டுலயும் கேட்டேன்.
0: சரிங்க, வாழ்த்துக்கள். சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து ஞான மொழிங்கிற படத்துல இருந்து உள்ளப்போ என்ற அந்த பாடல்.
0: சரிங்க, கொடுத்துடலாம். என்ன பிள்ளை, நம்பிக்கை. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: 10:43 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்று இருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இணையர்களே வணக்கம்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் ராஜாபேட்டையிலிருந்து ராஜகுலகர் விஜயன். நலமாக இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க?
1: நானும் உற்சாகமாக இருந்தேன். நாளைக்கு சொன்னது இப்ப இணைப்பு கிடைச்சி நான் பேசுறேன்.
0: கண்டிப்பாங்க ஐயா, தொடர்ந்து பேசுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் மீனவன் நண்பன். பாடல் தங்கத்தில் முகமெடுத்து சங்கத்தின் உடல் எடுத்து. இந்த பாடல் வந்து அனைத்து நேரங்களும் கொடுங்க சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் உங்களுக்காகவும்.
1: நன்றி.

0: பத்து மணி 47 நிமிடத்தில் நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கணக்கம் மலையம் கவிதா.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராமு படத்துல முத்துச்சிப்பி மெல்ல மெல்ல.
0: சரிங்க, கொடுத்தலாம் நினைப்பில் அந்த மாதிரி. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: 10:51 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டு இருக்கிறோம். இது சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் சார், தாடிக்கிருந்து ஐயப்பராஜன் சார்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தவப்புதல்வன் கேட்டால் புவி அசைந்தாடும் என் இறைவன் அருளா. உங்களோட ஒளியுறப்பு எங்க எனக்கு வந்து நல்லா கிடைக்கும். 103.7 ஏற்காடு பண்பலையில நல்லா கேட்குங்க, நல்லா தெளிவாக கேட்கும்.
0: சரிங்க, நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
1: நன்றிங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் இதோ.
1: ரைட்டுங்க.

கேட்டதினும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே.

0: நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: நிலைய உறவுகளுக்கு பணிவான முன்னிறவு வணக்கம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் பேசுகிறேன். ஸ்ரீரங்கசாமி, இரு திங்களுக்கு பிறகு.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம்?
1: திரைப்படத்தின் பெயர் புதுசு. திரைப்படத்தின் பாடல் உனக்கு
0: கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா. கொடுத்துடலாம் இணைப்பில். அந்த மாதிரி நன்றி.
1: நன்றி ஐயா.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: தர்மபுரி வட்டம் அதகப்படை பஞ்சாயத் சின்ன தடங்கம் சாந்தமூர்த்தி சார்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: உரிமை குரல் இருந்து
0: கல்யாண
1: வலையோசை அந்த பாடல்.
0: சரிங்க, இந்த பாடல் உங்களுக்காக.
1: நன்றி நன்றி.

ஒளித்தந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: to deal with possible floods and heatwave conditions. Chairing a high-level meeting in New Delhi, Mr. Shah assessed the readiness of central government agencies, reviewed early warning systems, resource deployment and inter-agency coordination to ensure zero loss of life and minimal loss of property. In Uttar Pradesh, Chief Minister Yogi Adityanath today expanded his cabinet with six BJP leaders taking oath as ministers. Additionally, two ministers of state were elevated and assigned independent charge. Governor Anandibeen Patel administered the oath of office and secrecy at a ceremony held at Jan Bhavan in Lucknow. India and Trinidad and Tobago have signed 8 agreements in sectors including tourism, healthcare, infrastructure and Ayurveda during External Affairs Minister S. Jaishankar's 2-day visit to the Caribbean nation. Ministry of External Affairs in a statement said MOUs were signed between the two sides for solarization of Trinidad and Tobago's Ministry of Foreign and CARICOM Affairs building, vector control, infrastructure upgrade of Nelson Island, where the Indian immigrants were stayed initially, and for setting up of an Indian chair on Ayurveda at the University of the West Indies. In Pakistan, 15 security personnel were killed and several others injured in a suicide attack at a police post in Restib, Khyber Pakhtunkhwa province. Police said the attack took place yesterday when security personnel opened fire on an explosive-laden vehicle approaching the police post, triggering a massive blast. In shooting, Indian pair of Neeru Dhanda and Vivan Kapoor secured a bronze medal in the trap mixed team event as India concluded its campaign on a positive note at the ISSF World Cup shotgun in Almaty, Kazakhstan today. India is set to host the prestigious 2026 Asian Weightlifting Championships in Gandhinagar, Gujarat from tomorrow, marking the country's first time hosting the event in 44 years. The sporting event will conclude on the 17th of this month. Around 180 athletes from 28 countries will compete in one of Asia's biggest weightlifting events of the year. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் இரவு 11:10. நேர்கள் இணைக்கலாம் நாளை நம் பண்பலைகள் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவேட் கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அதைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரமும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். 7:10 தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:50 பொன்னியின் புதுப்புனால், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணை வழங்கும் சைபால் கேட்கலாம், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம், நாளைய நிகழ்ச்சியில் முதுமையில் மகிழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குநர் என் மதுபாலன் அவர்கள், 10:00 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றைய கேட்போம், 10:05 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை 10:45 வானொலிக்கு 90, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பின் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 ஏற்றம் தரும் எண்ணங்கள் மாபெரும் சபைதனில் பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அவர்கள் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரையிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 திரையிசை, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம் நாளைய நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 3:00 கட்சி வியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தன்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா சொல்லர் வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான்.

6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரேசை. 7:10 மாவட்ட செய்திமலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் ஆமணக்கில் ஊடுபயிர் சாகுபடி. ஏத்தாப்பூர் மரவழி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி வீரமணி அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஜப்பானிய காடை வளர்ப்பு கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மேகலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தன்றல் நாளைய நிகழ்ச்சியாக சொல்லுக வெல்லுக. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சொடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 தருமபுரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் சுகமான ரகங்கள். இவையாவும் நாளை நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். உறங்கும் முன்னோர் சிந்தனை. அன்புள்ள இடத்தில்தான் ஆண்டவன் இருக்கிறான். அன்புள்ள இடத்தில்தான் ஆண்டவன் இருக்கிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும் சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.